0: காணொலிகளாக புதிய நிகழ்ச்சி பதிவுகளாக பார்த்து மகிழலாம்.
1: ஈஸ்ட் எஃப்எம் அலுவலக தொடர் விளக்கம் 416-824-1212. அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் மின்னஞ்சல் முகவரி eastfm102.7@gmail.com.
0: இதேவேளை வாகன எரிபொருள் விலையில் மாற்றம் இல்லை அப்படி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாளைய நாள் 28 டிகிரி செல்சியஸ், புதன்கிழமை 29 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும். நாளையும் நாளை மறுதினமும் இப்போதைக்கு மழை அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்காங்க. இது கால நேரம் மாறலாம் என்ற நம்பிக்கையில நாங்களும் இந்த மனத்தியாரத்துக்குள் வந்திருக்கின்றோம்.
1: ஏன்னா நாங்க இருக்கிறது கனடால தானே, இந்த எதுவும் எப்பவும்
0: எல்லாம் காணாவளர்களுடைய கட்டாயம்
1: மாறும். அதேதான் சரி, இப்பொழுது வந்து நாங்கள் புதிய மனத்தியாளம் 8 மணி என்ற உடனேயே முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சிக்கான நேரமாக இது இருக்கின்றது. இன்றும் கூட நாங்கள் ஒரு கேள்வியை உங்களோடு பயந்துள்ள போகின்றோம், கேட்க போகின்றோம். அதுக்கான பதிலை வந்து நீங்க தான் சொல்ல போறீங்க. சரி, இன்றைய நாள் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற அந்த கேள்வி கேட்டுடலாமா சஞ்சீவன்?
0: நிச்சயமாக, தரவுகளில் இருந்து நாங்கள் தருகின்றபடியாக இருக்க நாங்கள் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு விஷயம் அல்லது ஞாபகப்படுத்துகின்ற விஷயம், ஒரு வயல் இது விழிப்புணர்வை தருகின்ற ஒரு கேள்வியாகவும் இந்த பதில் வருகின்ற பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளப் போகின்றீர்கள். இன்னும் அப்படியான ஒரு விஷயமாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஒரு சுவாரஸ்யமான ஒரு தரவில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருக்கின்றது.
1: என்ன கேள்வி அப்படி என்றால், கடந்த ஆண்டு அதாவது 2025 78% கெனடியர்கள் இந்த விடியம் குறித்து தாம் பெருமைப்படுவதாக சொல்லியிருக்கின்றார்கள். அது என்ன? இதுதான் கேள்வி. பதில் தெரிந்தால் நீங்களும் அழைத்து சொல்லலாம். 416-554-4000. மீண்டும் ஒருமுறை அந்த கேள்வியை உங்களுக்காக தருகின்றோம். கடந்த ஆண்டு 78% கெனடியர்கள் இந்த விடியம் குறித்து தாம் பெருமைப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அது என்ன?

0: செட் ஸ்ரீராம் இதோட நீ பாட்டி கொள்ளுங்க, நாங்க நேர்களை சந்திக்க போறோம் தானே.
1: அதே அதே தான். சரி, நாங்கள் யாரு யாரு முதலாவதாக வந்திருக்கிறார் பதிலோடு யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? பதனி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமே, பயந்து பயந்து வணக்கம் சொல்றீங்க. அவர் நான் பேச மாட்டேன், நீங்க பயப்பட தேவையில்லை. என்ன சொன்னீங்க?
1: உங்களுக்காக நாங்கள் மீண்டும் ஒரு முறை அந்த கேள்வியை தருகின்றோம். கடந்த ஆண்டு 78 வீதமான கனேடியர்கள் இந்த விடியம் குறித்து தாம் பெருமைப்படுவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அது
2: என்ன?
0: கனேடியன் சிட்டிசன் கூடினதா இருக்கும் கூடினபடியா வந்துட்டோம்.
1: வணக்கம்.
3: வணக்கம், நான் கரன். எப்படி இதுவரை? நலமா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம் கரன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் நலமா இருக்கிறேன்.
0: என்ன பதில் கரன்?
3: நான் சொல்வேன் என்ன, வன்கொரில் வந்து அந்த முதல் இடத்துல வந்த உலக நாட்டில் வன்கொர் ஒரு சிறந்த இதான்னு சொல்லி கனடாவில் தண்ட எடுக்கேஷனும் மெடிக்கல் எல்லாத்துலேயும் வந்து ஒரு சிறந்த இதாக வந்தது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். 2025
0: வன்கொர் சிறந்த இடமா வந்தபடியா பெருமைப்பட்டிருப்போம்னு சொல்லிடுறேன். நன்றி.
3: அது அது ஒரு பெருமையோ.
1: நன்றி நன்றி.
0: அடுத்த விடம் சொல்ல போகின்றோம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: குமார்.
1: குமார், எப்படி இருக்கீங்க?
4: நாங்க ரெண்டு பேரும்
1: நல்ல சுகமா இருக்கிறோம் குமார். சரி, இப்ப எங்க வீட்டை போறீங்களா? வேலை முடிஞ்சது அல்லது வேலைக்கு போய் கொண்டிருக்கீங்களா?
0: வேலையெல்லாம் இருக்கிறேன், எங்களை மாதிரிதான் அவரும் இருக்கிறார். என்ன பதில் குமார்? கனேடியனா இருப்பதில் பெருமை நினைக்கிறீங்க. சரி, நன்றி. இணைந்து ஒண்ணுமைக்கு அடுத்த விடம் கேட்க போன்றோம். யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் அபர்ணா, சஞ்சீபன். நான் ரோஹிணி, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சோமா இருக்கிறோம் ரோஹிணி, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் சோமா இருக்கிறேன்.
0: என்ன பதில் ரோஹிணி?
5: பதில் வந்து கனேடியன் ப்ராடக்ட கனேடியன் வாங்குறது, ஏன்னா அந்த டெரிஃபுக்கு பிறகு கனேடியன் ப்ராடக்ட வாங்குறதால பெருமைப்படுறதுன்னு சொல்லி.
0: நீங்க டெரிஃபையும் 2025 சேர்த்து வச்சு சொல்றீங்க அப்படியா? சரியா, அதான் உண்மையான பதிலான எனக்கு கொஞ்சம் தெரியும். நன்றி இணைந்து ஒண்ணுமைக்கு.
5: ஓகே, நன்றி
1: நன்றி. நீங்களும் தொடர்ச்சியாக அழைக்கலாம். 4164544000 என்றால் நாங்கள் கேட்ட கேள்வி இதுதான். கடந்த ஆண்டு 78 வீதமான கனேடியர்கள் இந்த விடியம் குறித்து தாம் பெருமைப்படுவதாக சொல்லியிருக்கின்றார்கள். அது என்ன அப்படின்றதான் நாங்களும் கேட்டிருக்கின்றோம்.

0: நல்ல பாட்டு நல்ல விஷயம். FM 102.7 East FM.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479.
3: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477665189. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சன்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார் 6K Saloon in Pudiyakkilai, Scarborough Ville, June 1st, Thigathi, Magizhigaramana Thirappu Vida, Anivariyum Anbudan Alikkinsanar. RK Saloon and Barbershop, 5653 Shepherd Avenue East, Unit 5, Markham and Shepherd Kerhill, Chinese Cultural Center Munbaga, Scarborough Ville, Kanna 416 303 0881, Udayan 647 539 5601. RK Saloon.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது?
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599. ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம் 501 Passmore Avenue, Unit 28, 647-656-5690, 647-656-5690.
8: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.
9: நேரம் 8:22 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM இன் நம்ம ஒரு ஈவினிங் முடிஞ்சா தொடங்க போட்டி நிகழ்ச்சியில் நாங்களும் நீங்களுமாக இணைந்திருக்கின்றோம். சரி, நாங்கள் இன்றைய நாள் கேட்ட கேள்வியை மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகின்றோம். கடந்த ஆண்டு 78% கெனேடியர்கள் இந்த விடயம் குறித்து தாம் பெருமைப்படுவதாக சொல்லியிருந்தார்கள். அது என்ன விஷயம் அப்படின்னு தான் நாங்கள் கேட்டிருந்தோம். உங்களோட நிறைவாக பதிலை சொல்வதற்கு ஒரு நேர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
10: வணக்கம்.
11: வணக்கம், யார் பேசுறீங்க?
10: வணக்கம், அன்பு.
11: அன்பு, எப்படி இருக்கீங்க?
10: அதாவது ஷாப்பிங் பேக்கோட வந்து எங்களை இவ்வளவு ஆதரிச்சு கனடியர்களாகவும் மனிதர்களாகவும் வளர்த்த நாடு இது ஒன்று. இது நம்பர் ஒன். நம்பர் டூ, நான் அமெரிக்காவில் வேலை செய்தபடியா எனக்கு அங்க கிரீன் கார்டும் இருக்குது.
11: நல்ல விஷயம்
10: இருக்கு. அது இது பொய் இல்ல. ஆனால் நான் அங்க வசிக்க விரும்பல, நான் இங்குதான் வசிக்கின்றேன். இது ரெண்டு. அது என்னன்னு சொன்னா, அந்த கனடாவின் சுதந்திரம், பிரிட்டிஷ் சுதந்திரம், இங்க உள்ள ஃப்ரீடம், அநேகமான உலக நாடுகள் எல்லாம் சென்றிருக்கின்றேன், ஆஸ்திரேலியா கூட. ஆனால் இங்க உள்ள சுதந்திரமும் அந்த கருத்து சுதந்திரம், இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், இது இங்க கனடா மாதிரி ஒரு இடத்திலும் இல்லை. இத்தகைய அமெரிக்கால எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸே இல்லை. அது ஒரு முக்கியமான விடயம். கண்டா மூன்றாவது விடயம், எங்களில் இன்றைக்கு அதாவது நாங்கள் அங்கிருந்து வந்தாக்கள்ல ஒரு அரவாசி பேர் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் கனடா இந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்.
11: அப்ப நீங்க பதில் என்ன இப்ப இந்த மூன்று விஷயத்தையும் தொட்டபடியா கனடா என்றபடியா?
10: அதாவது கண்ட்ரி, எனக்கு அதுல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா அந்த 22% ஏன் அத கனடா விரும்ப இல்லைன்றது எனக்கு இப்ப ஒரு ஆச்சரியமா இருக்கின்றது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்.
11: ஒட்டுமொத்தல நீங்க முடிவெடுத்துறீங்க, இதான் பதில் அப்படினு சொல்லியாண்டு.
10: அதுதான் பதில்.
11: சரி,
10: உள்ள மெடிக்கல் ஃபெசிலிட்டி மற்ற இங்க உள்ள சுதந்திரம் எந்த ஒரு நாட்டிலும் இல்லை.
11: சரி சரி,
9: ஒருவேளை நாங்க யோசிச்சோம் அமெரிக்கால கிரீன் கார்டு இருப்பதை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் அப்படி என்று சொல்லிடுவீங்களோ அப்படி என்று யோசிச்சு பதறிட்டோம்.
11: நன்றி நன்றி அன்பு நிகழ்ச்சி. நன்றி. 8:25 டிகிரி செல்சியஸாக இருக்கிறது. ஏராளமானவர்கள் இருந்திருந்தீர்கள். இப்பொழுது நாங்கள் பதிலை சொல்லுகின்ற நேரமாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லி என்று நிறைய விஷயங்களை பலர் சொல்லியிருந்தீர்கள். இல்லை, பெருவாரியாக எல்லாரும் சொல்ற விஷயம் வந்து கனடா என்பதில் தான் அவர்கள் பெருமை கொண்டதாக. உண்மையில் நாட்டு பேட்டு தான் இங்கே அந்த 72 விதமானவர்களுடைய முக்கியமான விஷயமாக இருந்ததா என்பதைத்தான் நாங்கள் இப்பொழுதும் சொல்ல போகின்றோம்.
9: அதே தான் சஞ்சீவன், நான் ஒரு கெனேடியன் அப்படி என்பதை நினைத்து பெருமைப்படுகின்றேன். வெளியில எல்லாருமே சொல்றாங்க சஞ்சீவன், அதைத்தான் சொன்னோம்.
11: கூப்பிடுந்த மாதிரி இருந்துச்சு வாய்ஸ் எனக்கு. உண்மையில் அதான் பதிலாக இருக்கின்றது. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பதிலளித்த உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம். கனடா என்பதே இந்த அமெரிக்காவுடனான வர்த்தக போர் வந்த பிற்பாடு வந்து நாடு சார்ந்து எழுப்பப்பட்ட குரல்கள் என்பதே ஏராளம், அல்லது நாட்டுக்காக அது சார்ந்த விடயங்களில் கவனம் பெற்ற விடயங்களும் ஏராளம் என்று சொல்லி சொல்லலாம்.
9: யாருமே நாட்டை விட்டு கொடுக்கலையே சஞ்சீவன்,
11: நாட்டை விட்டு கொடுக்கல, நாட்டை வித்து
9: கொடுக்கல, வாங்குறதுக்காக எத்தனை முறை ட்ரை பண்ணி இன்னுமே அந்த விடாம முயற்சி இல்ல அவர் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட நாங்க விட மாட்டோம்.
11: 10 பேர் 8 பேர் வந்து சொல்லப்பட்ட விஷயம் வந்து ப்ரவுட் டு பி எ கெனேடியன் அப்படி என்று சொல்லியிருக்கின்றார்கள். கெனேடிய புள்ளி விவர திணைக்களத்தினடும் அதே நேரம் வந்து என்வயோனிக் இன்ஸ்டிடியூட்டினுடைய தரவுகளின் அடிப்படையில் தான் இந்த விடயம் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. 78 விதமான கெனேடியர்கள் இதை சொல்லியிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த விடயம் தான் அன்றைய நாளில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருந்தோம். மீண்டும் அடுத்த திங்கட்கிழமை இன்னும் ஒரு கேள்வியோடு இன்னும் ஒரு தரவோடு உங்களை சந்திக்கிறது. முடிஞ்சா தொடங்குவோம்.

0: உறுதிப்படுத்தியுள்ளது. செயற்கை நுண்ணறிவு அரசு இதுவரை வழக்குகளில் பயன்படுத்தவில்லை என்றாலும் சோதனை மற்றும் அறிக்கை தயாரிப்பு விடயங்களில் பயன்படுத்தப்படுகின்றமை தொடர்பில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன.
1: இன்று முன்னெடுக்கப்பட்ட செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழி அகழ்வு பணிகளின் போது 4 இன்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இன்றுடன் 318 மனித இன்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றுள் 302 எலும்பு எச்சங்கள் துப்புரவாக்கப்பட்டு அடையாளம் இடப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கட்டுக்காவலில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்ற நீதிவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் நடைபெற்று வரும் இவ்வகழ்வு பணிகள் ருகுனு பல்கலைக்கழக மாணவர்களின் உதவியுடன் மேலும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது.
0: தம்மால் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட வி த லீடர்ஸ் அரசியல் இயக்கத்திற்கு தனது தனிப்பட்ட பெயரை பாவிக்க வேண்டாம் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதில் தற்போது யாருக்கும் எந்த பொறுப்புகளோ பதவியோ வழங்கப்படவில்லை என தெரிவித்த அண்ணாமலை, சில தன்னார்வலர்கள் இணைந்து எனது பெயரையும் புகைப்படத்தையும் பயன்படுத்தி சில இயக்கங்கள் தொடங்கி மாவட்ட வாரியான பொறுப்புகளும் அந்த இயக்கங்களில் அறிவிக்கப்பட்டுள்ளன என்பது தெரிய வருகிறது. இது முறையான செயல் அல்ல என்றும் அந்த இயக்கங்களுக்கும் நமது வி த லீடர்ஸ் இயக்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் அண்ணாமலை மேலும் தெரிவித்துள்ளார்.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Get ready, folks.
2: இதே கலகல பாண்ட நம்ம ஊர் ஈவினிங் வித் அபர்ணா அண்ட் சஞ்சீவன்.

0: நாலு விஷயம் எஃப்எம் 102.7 eastfm.ca.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெஸ்யூமேயை eastfm102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
2: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 1260-1200.
3: Millennial Mortgage Experts Inc. உங்கள் first, second mortgages, home equity line of credit, commercial mortgage எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் bankruptcy அல்லது proposal செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் purchase அல்லது refinancing வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
4: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
5: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
4: ஓபன் 7 days a week, காலை 8 முதல் இரவு 8 வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
5: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
4: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-63.
6: IP கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்பனித நீராட்ட விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மாக்கம், 905-554-5890.
7: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 முதல் மாலை 4 வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20 மேற்பட்ட வகைகள், $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் Kerala, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kyralitis.com.
8: Indrum Isayudan,
9: East FM Ungaludan,
8: 102.7.

0: நேரம் 8:45 கேட்டுக்கொண்டிருப்பது எஸ்எஃப்எம்மின் நம்ம ஒரு இவனிங். இந்த நேரத்தில் நீங்கள் விறுவிறு விளையாட்டுச் செய்திகளை கேட்கலாம்.
1: எட்டு மணி 46 நிமிடம் 21 டிகிரி செல்சியஸாக உடரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. காற்றலையில் விறுவிறு விளையாட்டுச் செய்திகள் இன்றைய நாளும் நிறைய விஷயங்களோடு உங்களை சந்தித்துக் கொள்கின்றது. விறுவிறு விளையாட்டுச் செய்திகள் குறிப்பாக இந்த வேளையில் ரோஜர் ஃபெடரர் வந்து குறிப்பாக இந்த US ஓபன் டென்னிஸுக்காக மறுபடியும் நுழையப் போவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்னொரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஃபீபா உலகக்கிண்ண போட்டிகளை பொறுத்தவரையில் 16 மைதானங்களிலும் இந்த முறை அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் புவியியல் அமைப்புகளை கொண்ட மெக்சிகோ சிட்டியாக இருக்கலாம், வான்கூவர், அதே போன்று சீட்டல் மற்றும் மியாமி ஆகிய இடங்களில் வந்து ஒரே மாதிரியான ஆடுகளங்களை உருவாக்குவதே இந்த திட்டத்தினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி ஃபீபா தெரிவித்திருக்கின்றது. க்ரோ லைட்ஸ் எனப்படுகின்ற சேர்க்கை விளக்குகள் பயன்படுத்தப்பட இருப்பதாக, அதாவது பாதியாக மூடப்பட்ட மைதானங்களில் நிழலின் தாக்கத்தை சமாளிப்பதற்காக இந்த க்ரூ லைட்ஸ் பயன்படுத்தப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். உள்ளில், அதாவது ஆடுகளத்தின் உள்ளே இருக்கின்ற கான்கிரீட்டில் இருக்கின்ற இரும்பு கம்பிகளை போட செயல்படும் இந்த ஹைபிரிட் ஃபைபர்ஸ் நிறுவப்பட்டு வருவதாகவும், அதிக மழையின் போது நீரை அகற்றவும் மண்ணுக்குள் காற்றை செலுத்தவும் ஏதுவான ஒரு வாக்யூம் வென்டிலேஷன் தொழில்நுட்பமும் இதில் பயன்படுத்தப்பட இருப்பதாக ஃபீபா குறிப்பிட்டிருக்கின்றது. நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றதன் மூலம் ஸ்டேப் தனது டென்னிஸ் வாழ்க்கையின் முக்கிய மைல்கல்லை எட்டியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரெஞ்சு ஓபன் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் இத்தாலியின் பிளாவோகியாவை வீழ்த்தி ஜெர்மனியினுடைய அலெக்சாண்டர் ஸ்ரீவ் அவர்கள் சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் 30 ஆண்டுகளுக்கு பிறகு கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற முதல் ஜெர்மன் என்ற சாதனையை அவர் இப்பொழுது பதிவு செய்திருக்கின்றார். தொடர்ச்சியாக 5வது முறையும் ஃபோர்முலா 1 கார் பந்தயத்தில் 19 வயது இளம் நட்சத்திரன் கிமி ஆண்டனோலி சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. 156 புள்ளிகளோடு இவர் தொடர்ந்தும் இந்த புள்ளி பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கின்றார். இதேவேளை ஸ்போர்ட்ஸ் இலஸ்ட்ரேட்டினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற இந்த 16 மைதானங்களுடைய தரவரிசையில் டொரண்டோ 3வது இடத்தை பிடித்திருக்கின்றது ஃபீபா உலக கிண்ணத்துக்காக. அதே போன்று பிசி பிரிட்டிஷ் கொலம்பியாவினுடைய மைதானம் முதலிடத்தை பிடித்திருப்பதாக ஸ்போர்ட்ஸ் இலஸ்ட்ரே குறிப்பிட்டிருக்கின்றது. ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டி நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்திய அணி 300 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருக்கின்றது. முதலில் துருப்பிடித்தாடிய இந்திய அணி 564 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது, 8 விக்கெட்டுகளை இழந்து. இதே நேரம் இந்தியாவின் சார்பில் கே.எல். ராகுல் 100 ஓட்டங்களையும், சாய் சுதர்ஷன் 81 ஓட்டங்களையும், அணியின் தலைவர் சுப்மன் கில் 126 ஓட்டங்களையும், ரிஷப் பந்த் 81 ஓட்டங்களையும், ஆட்டமிழக்காமல் வாஷிங்டன் சுந்தர் 52 ஓட்டங்களையும் அணிக்காக பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஆப்கானிஸ்தானின் பந்துவீச்சை பொறுத்தவரையில் முகமது சலீம் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். ஆப்கானிஸ்தான் தொடர்ந்து 2 இன்னிங்ஸை துருப்பிடித்தாடியிருந்து 152 ஓட்டங்களை முதலாம் இன்னிங்ஸில் பெற்றுக் கொண்டது. ரஹமத் ஷஹா 60 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். பந்துவீச்சை பொறுத்தவரையில் இந்தியாவினுடைய கன்னி டெஸ்டில் களமிறக்கப்பட்ட மனவ் சுதர் 22 ஓவர்கள் பந்து வீசி 10 ஓட்டங்களை கொடுத்து, 10 ஓட்டோமேட்டிக் ஓவர்கள் அடங்கலாக 33 ஓட்டங்களை கொடுத்து 6 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். பிரதேஷ் கிருஷ்ணா 3 விக்கெட்டுகளையும், வாஷிங்டன் சிண்டர் முதல் இன்னிங்ஸில் 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். இரண்டாம் இன்னிங்ஸில் 112 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்திருந்தது ஆப்கானிஸ்தான் அணி. இரண்டாம் இன்னிங்ஸில் குறிப்பாக வாஷிங்டன் சுண்டர் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். குல்தீப் ஜாதவ் 3 விக்கெட்டுகளையும், மனவ் சுதர் 1 விக்கெட்டினை கைப்பற்றியிருந்தார். அந்த போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக மனவ் சுதர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். 8:49 அது இன்றைய நாளினுடைய விறுவிறு விளையாட்டுச் செய்திகள் கேட்டிருந்தீர்கள்.

0: 8:53 21 டிகிரி செல்சியஸ் 24 டிகிரி செல்சியஸ் ஆக நிரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நாளை பொறுத்தவரையில் நாளை மதியம் 28 ஆக இருக்கும், நாளை மாலை 25, இன்று இரவு 15 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்க போன்றது, நாளை காலை 25 டிகிரி செல்சியஸ்.
1: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாலும் எரிபொருளின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஒரு கெனேடியர் அப்படி என்ற பெருமையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போறோம். என்ன சஞ்சீவன், ஏனென்றால் ஒவ்வொரு நாளுமே காலையில வந்து நாங்கள் எலும்பிகளே கெனேடிய மண்ணே வணக்கம் அப்படி என்ற அந்த மண்ணை தொட்டு கும்பிட்டு தானே நாங்கள் வெளியிலேயே போறோம். நாங்கள் சஞ்சீவன்,
0: அப்படியா? இதே வலிய வம்புகளுக்குறீங்க அவண்ணா. எனவே உண்மையில் இந்த நாடு பல வாய்ப்புகளை உங்களுக்காக அள்ளி வழங்கியிருக்கும், இன்னமும் தந்து கொண்டிருக்கின்றது. அதை பொதுவார்கள், அதாவது வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுதும் வெற்றிகள் கிடைக்கின்ற பொழுதும் அல்லது அந்தந்த விடயங்கள் நடக்கின்ற பொழுது கிராட்டிடியூட் என்பது, அதுக்கு நன்றி பாராட்டுகின்ற பொழுது நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்வார்கள். அது இந்த பிரபஞ்சம் சொல்லுகின்ற இன்னும் ஒரு யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. அந்த விடயத்தோடு தான் நாங்களே ஞாபகப்படுத்திக் கொள்ளுகின்றோம். சொல்லிவிட்டு இன்றைய நாளினுடைய இரவு காற்றில் எங்களோடு பயணித்த உள்ளங்களுக்கு நன்றியை சொல்லிக் கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்ள இருக்கின்றோம். விடைபெற்று சொல்லும் நாங்கள்
1: அபர்ணா ஏஜே,
0: செல்வேந்திரன், சஞ்சீபன். இனிமையான வணக்கம் இருக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.

0: நேயர்களே, உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் தமிழில் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினிங், நம்ம ஊர் ஈவினிங்.
1: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
4: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
3: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
5: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட 416-704-8074.
3: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
6: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல். நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
7: என்ன யோசினை?
8: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடவு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
7: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
9: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
10: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
11: ஈஸியா டியூன் பண்ணுங்க. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: today's hits and all-time favorites. 102.7. It's East FM.
1: Ducky!

Your radio, your music. FM 102.7 East FM.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்புத் துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலையொன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
2: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
1: Business vaithirpor mattum business aarambipporukana business loan and business line of credit.
0: 10% down udan commercial mortgage.
1: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja. Commerce Ventures 416-457-0651.
0: 416-457-0651. Some conditions may apply. Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV-களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட்களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிடில் பீல்டு அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
4: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் சிங். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 416-754-8881 416-754-8881.
5: என்றும் இசையுடன் இஸ்டெஃப் எம் உங்களுடன் 102.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7 புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552
1: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டு கோடை கால சுற்றுலாக்கள். June 25, 26, 27, 28 அமெரிக்க சுற்றுலா. 27ஆம் தேதி வாஷிங்டன் DC முருகன் கோவில் தேர் திருவிழா. நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள் குரோவ் சிட்டி ஷாப்பிங். July 9, 10, 11, 12 மற்றும் July 23, 24, 25, 26 அமெரிக்க சுற்றுலா. July 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா. August 5 முதல் 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் முரளி 416-456-3514 416-456-3514.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
3: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
3: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
1: ஆரத்தி சூப்பர் சென்டர் மலிவு விற்பனை. முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹெங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
4: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா.
5: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantast Family Dental Clinic, 1001 Sandus Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Ikum Ideal. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin தலைமையில் இயங்கும் Focus Education Services இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்ச், மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள். 647-534-4509 மார்னிங் சைடன் ஷெப்பர்ட் சந்திப்பில் Focus Educational Services.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
6: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
6: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மாக்கம் ரோட், மாக்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மாக்கம் ரோடை பார்த்தபடி
6: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
6: 416-461-6401.
7: நல்ல பாட்டு நாலு விஷயம்
8: FM 102.7 East FM.ca.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஆசையில பாத்து

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றே அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 அவர்ஸ் கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128. 416-835-4128.
3: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி, வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 4168175060. You are in good hands with Allstate.
0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca. உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியல் ஓடோ, கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710
1: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262 உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
2: ஆதவன் உணவகம் கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃபிரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 647-656-5690, 647-656-5690.
3: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: favorite music.
1: On your favorite station. 102.7.
0: It's East FM.
2: ஹை ஃபை பார்பர்ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர்ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர்ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
3: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum, மற்றும் Tankless Water Heaters, விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort. இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markhaman Steel சந்திப்பில், Yellow Building, 416-332-2989, 3-2-2-9-8-9. Some conditions may apply.
2: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிரல் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
3: Sunflower Furniture வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். June 1 முதல் July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 437-267-2394, 416-289-9993.
4: The station with the
5: best
4: music.
5: It's East FM.
0: It's East FM.
6: Feel the power. Feel the bass. 102.7 FM.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
2: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
2: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
2: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
3: செய்யலாம்.
4: என்ன யோசினை?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
8: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
9: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kindlytaste.com.
10: நல்ல பாட்டு, நாலு விஷயம், FM 102.7, EastFM.ca.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் FM 102.7.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074 416-704-8074.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்.
5: என்னது,
4: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2nd நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
7: 416-900-4599.
8: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto vil kalvi payindra pala varada anubhavam vainda pet sigichai nibunar kulandhigal mudal mudiyavar varai anaitthu vidamana pet sigichigalum valangapadum. Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 am aandilirunde survey 385 Silver Star Boulevard, unit 217 Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. Alaiyungal 416-492-3775, 416-492-3775.
9: விவாஹா டொரண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொரண்டோ.
10: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
9: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
10: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொரண்டோ.
9: மார்க்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொரண்டோ.
10: அழகோ அழகு.
11: residential commercial kana first second mortgages refinance renewal equity line of credit nei petrukolvadil siramangalai sandikkireergala. No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit consult proposal. Bankruptcy ullavargalum petrukollamudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason 1585 Markham Road, unit 40.

0: 416-906-908-5656.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

நாங்கள் இணைந்திருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் காலை பொழுது.

உள்ளத்திலே நல்ல சிந்தனைகள், உதட்டிலே புன்னகை, உள்ளத்தில் இருந்து வருகின்ற தேன் போன்ற இனிமையான வார்த்தைகள், மற்றவர்களை காயப்படுத்தாத எண்ணங்கள் என்றென்றும் உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய இந்த பூமியை பகிர்ந்து வாழ்கிற அந்த மனப்பக்குவம், எல்லாமே இணைகிற போது வாழ்க்கை மிக இனிமையாகும்.

இந்த நேரம் மட்டுமல்ல, எந்த நேரமும் நல்ல நேரமாக அமைய வாழ்த்துக்கள். இன்று திருமணம், பிறந்த நாள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளை கொண்டாடுகிற அனைத்து நேயர்களுக்கும் நமது வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கின்றோம். நல்ல காரியங்களை ஆரம்பிக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் அந்த காரியங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது ஈஸ்ட் FM 102.7, எப்பொழுதும் உங்களுடன்.

காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இந்த உற்சாகத்தோடு இன்றைய பொழுது முழுவதும் அமைய நாம் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் தெரிவித்துக் கொள்வோம்.

நம்பிக்கைகள் நல்ல நம்பிக்கைகளாக அமைத்து நமக்கும் நாம் வாழும் இந்த உலகத்துக்கும் மிக சிறந்த மனிதர்களாக நாம் வாழ முடியும். இன்னொரு பாடல்கள்

உங்களோடு இணைந்திருந்து இந்த காலை பொழுதிலே நானும் இசை வெள்ளத்திலே நினைந்திருக்கிறேன். மிக இன்பமான ஒரு காலை பொழுது. உங்கள் எல்லோருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய

உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

0: பாடுகிறேன்.
1: உங்களோடு இந்த சந்தோஷமான காலை பொழுதில் இணைந்திருக்கும் நான் நடராஜ்குமார். இந்த இனிய பொழுது எல்லோருக்கும் அமையட்டும். இனிமையான காலை பொழுதின் இன்னும் ஒரு பாடல்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் எஸ்டிஎஃப்எம் 102.7 காற்சலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 9ஆம் தேதி 2026 செவ்வாய்க்கிழமை 19 காலை பொழுதொன்று மலர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் எஸ்டிஎஃப்எம் சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். எஸ்டிஎஃப்எம் 102.7 மற்றும் எஸ்டிஎஃப்எம் .ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன், சந்திரசேகரமூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

கனேடிய செய்திகள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 21°C 20°C உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று பெரும்பாலும் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மதியத்தின் பின்னர் மழை தூறலுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மாலை வரையில் மழை தூறல் நீடிக்கும். 25°C கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். மதியத்தின் பின்னரான பொழுதுகளில் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும் என எதிர்ப்பு குரல்கள் தெரிவித்திருக்கின்றன. நாளை புதன்கிழமையும் மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. 28°C கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். 1-3 mm வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. காலையிலிருந்து மாலை வரையில் மழை பொழிவிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. வியாழக்கிழமையும் மழையுடன் கூடியதாக நாள் இருக்கப் போகிறது. 29°C கூடுதல் வெப்பநிலையாகவும் 1-3 mm வரையிலான மழை வீழ்ச்சி கொண்ட நாளாகவும் இருக்கும். வெள்ளிக்கிழமையும் 26°C 1-3 mm மழை வீழ்ச்சி கொண்ட நாளாக இருக்கும். சனிக்கிழமை சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கின்ற நாளாக மழையற்ற ஒரு வானிலை காணப்படப் போகிறது. 27°C ஞாயிற்றுக்கிழமை 22°C 5-10 mm வரையிலான மழை வீழ்ச்சியுடன் கூடிய நாளாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். கனேடிய மத்திய வங்கி தொடர்ந்து 5வது முறையாகவும் வட்டி வீதத்தை மாற்றமடையாமல் பேணப்புவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாளைய தினம் கனேடிய மத்திய வங்கியின் கொள்கை வட்டி வீதம் தொடர்பான அறிவித்தல் வெளியிடப்பட உள்ளது. இதில் 5வது முறையாக தொடர்ந்தும் தனது வட்டி வீதத்தை மாற்றமின்றி பேணுவதற்கு மத்திய வங்கி தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய வங்கி கடந்த ஏப்ரல் மாதம் தனது கொள்கை வட்டி வீதத்தை 2.25% தொடர்ந்து பேணப்போவதாக அறிவித்திருந்தது. இந்த அறிவித்தலின் போது மத்திய வங்கியின் ஆளுநர் டிஃப் மேக்லம் எதிர்கால மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நிராகரிக்கவில்லை. ஈரான் யுத்தத்தினால் எரிசக்தி விலைகளில் ஏற்பட்டுள்ள தாக்கங்களையும் கனடா அமெரிக்கா மெக்சிகோ ஒப்பந்தத்தில் வரவிருக்கும் ஆய்வு முடிவுகளையும் மத்திய வங்கி கண்காணித்து வருவதால் பணவியல் கொள்கை நெகிழ்வாக இருக்க வேண்டியிருக்கும் என அவர் குறிப்பிட்டிருந்தார். ஈரான் யுத்தம் காரணமாக ஏற்பட்ட எரிவாயு விலை அதிகரிப்பு ஏப்ரல் மாதத்தில் வருடாந்த பணவீக்க வீதத்தை 2.8% அதிகரித்திருந்தது. ஏப்ரல் மாதத்தில் 6.9% இருந்த நாடளாவிய வேலையற்றோர் விகிதம் மே மாதத்தில் 6.6% குறைவடைந்திருப்பதாக வெள்ளிக்கிழமை கனேடிய புள்ளி விவர திணைக்கிடம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. ஈழத்தமிழர்களுக்கு நன்கு பரிச்சயமான முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி லூயிஸ் ஆபர் கனடாவின் 31வது ஆளுநர் நாயகமாக பதவியேற்றார். கனடாவில் மன்னருக்கான புதிய பிரதிநிதியை நியமிப்பதற்காக திங்கட்கிழமை நடைபெற்ற நிகழ்வில் லூயிஸ் ஆபர் ஆளுநர் நாயகமாக பதவியேற்றுக் கொண்டார். பிரதமர் மாக்கானியின் இந்த நியமனத்தை மே மாத ஆரம்பத்தில் அறிவித்திருந்தார். 2022 அரியணை ஏறிய பின்னர் லூயிஸ் ஆபரின் முதல் நியமனத்திற்கு மன்னர் சார்ல்ஸ் ஒப்புதல் வழங்கினார். லூயிஸ் ஆபர் கடந்த வாரம் பக்கிங்ஹாம் அரண்மனையில் மன்னரை சந்தித்திருந்தார். 79 வயதான லூயிஸ் ஆபர் 2021 கனடாவின் முதல் குடியின பழங்குடி ஆளுநர் நாயகமாக பதவியேற்ற மேரி சுமோனுக்கு பதிலாக ஆளுநர் நாயகமாக பதவியேற்றுக் கொண்டார். ஜூலை மாதம் பதவிக்காலம் முடிவடையவுள்ள ஆளுநர் நாயகம் மேரி சிமோனுக்கு பதிலாக புதிய ஆளுநர் நாயகம் நேற்று நியமிக்கப்பட்டார். கனேடிய ஜனநாயகத்தின் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்றில் லூயிஸ் ஆபர் தனது புகழ்பெற்ற பணி விவர பட்டியலில் ஆளுநர் நாயகம் என்ற பட்டத்தையும் இணைத்துக் கொண்டார். கனேடிய செனட் கட்டிடத்தில் பிரதமர் மாக்கானி, அவருடைய மனைவி டானா ஃபாக்ஸ், பதவி விலகும் ஆளுநர் நாயகம் மேரி சிமோன் உட்பட முக்கிய பிரமுகர்களால் லூயிஸ் ஆபர் நேற்றைய தினம் வரவேற்கப்பட்டார். செனட் கட்டிடத்திற்குள் நுழைவதற்கு முன் லூயிஸ் ஆபர் உட்பட்ட பிரமுகர்களும் அல்கோகின் மூத்தவர் பிராந்திய வரவேற்புரையினை வாசித்தார். கனடாவின் உடன்படிக்கைகள் என்பவை பூர்வீக மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள். இதனால் பூர்வகுடி மக்களுக்கும் மன்னருக்கும் இடையிலான உறவு முடிசூட்டு விழாவின் ஒரு முக்கிய அங்கமாக கருதப்படுகிறது. தலைமை நீதிபதி ரிச்சர்ட் வேங்னு ஆளுநர் நாயகமாக லூயிஸ் ஆபர் பதவியேற்பதற்கு எடுக்க வேண்டிய உறுதிமொழிகளை வாசித்தார். மான்ட்ரியலை பூர்வீகமாக கொண்ட லூயிஸ் ஆபர் 1948 இனப்படுகொலை கொள்கை உடன்படிக்கை நிறுவப்பட்டதிலிருந்து ருவாண்டாவின் முன்னாள் நகர முதல்வர் ஒருவர் மீதான வழக்கின் இனப்படுகொலை குற்றத்திற்கான முதல் தண்டனையை பெற்றுத் தந்திருந்தார். ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் உயர் ஆணையாளராகவும் ருவாண்டா முன்னாள் யுகோஸ்லோவேக்கியாவிற்கான சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயங்களின் தலைமை வழக்கறிஞராகவும் லூயிஸ் ஆபர் செயல்பட்டிருந்தார். 2021 கனேடிய ராணுவத்தில் இடம்பெற்ற பாலியல் முறைகேடுகள் குறித்த ஒரு சுதந்திரமான ஆய்விற்கும் அவர் தலைமை தாங்கினார். ஐக்கிய நாடுகள் மனிதுரிமைகள் உயர் ஆணையாளராக பதவி வகித்தபோது லூயிஸ் ஆபர் இலங்கையின் மனிதுரிமை நிலைமைகள் குறித்து கடும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இலங்கையில் தீவிரமடைந்து வந்த மோதல் குறித்து கவலை வெளியிட்ட அவர் லூயிஸ் ஆபர் அனைத்து தரப்பினாலும் நிகழ்த்தப்பட்ட யுத்த குற்றங்கள், பொதுமக்கள் உயிரிழப்புகள், மனிதுரிமை மீறல்கள் குறித்த கரிசனைகளையும் சுட்டிக்காட்டியிருந்தார். 2007 இலங்கைக்கு பயணம் மேற்கொண்ட அவர் சுதந்திரமான கண்காணிப்பின் அவசியத்தை வலியுறுத்தியதோடு யுத்த குற்றங்கள் தனிநபர் குற்றவியல் பொறுப்பிற்கு வழிவகுக்கக்கூடும் என எச்சரித்தார்.
குபெக் மாகாணத்தின் மான்ட்ரியலில் பிறந்தவர். பிரெஞ்சு ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகளும் சரளமாக பேசக்கூடியவர். மன்னரின் பிரதிநிதியாக மேரி சிமோன் 2021 ஜூலை முதல் ஆளுநர் நாயகமாக பணியாற்றி வந்தார். இந்த பதவியினை பெற்றுக்கொண்ட முதல் குடியின பெண் என்ற பெருமையினையும் அவர் பெற்றார். இருந்த போதிலும் அவருக்கு பிரெஞ்சு மொழி திறமை இல்லாத காரணத்தால் அவர் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. புதிய ஆளுநர் நாயகம் இரண்டு அதிகாரப்பூர்வ மொழிகளையும் பேசுபவராக இருப்பார் என கடந்த மாதம் பிரதமர் மாக்கானி கூறியிருந்த நிலையில் லூயிஸ் ஆப ஆளுநராக நியமிக்கப்பட்டார். அக்டோபர் பொது வாக்கெடுப்பு பணிகளுக்காக அல்பர்டா தேர்தல் திணைக்களம் 60,000 பேரை பணிக்கமர்த்துகிறது. அல்பர்டா வரலாற்றின் மிகப்பெரிய தேர்தல் ஆட்சேர்ப்பு நடவடிக்கை இது என தேர்தல் திணைக்களம் தெரிவித்தது. அக்டோபர் 19 நடைபெறவுள்ள பொது வாக்கெடுப்புக்கு குறைந்தபட்சம் 60,000 பணியாளர்களை பணிக்கமர்த்த முயன்று வருவதாக அல்பர்டாவின் தேர்தல் திணைக்களம் அறிவித்தது. கனடாவில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட பொது வாக்கெடுப்பு ஆட்சேர்ப்பு முயற்சிகளில் இது மிகப்பெரிய ஒன்று என அல்பர்டா தேர்தல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 48 மணி நேர காலக்கெடுவிற்குள் அதிகாரப்பூர்வமற்ற வாக்கு எண்ணிக்கையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அதிக எண்ணிக்கையிலான பணியாளர்கள் தேவைப்படுவதாகவும் அல்பர்டா தேர்தல் திணைக்களம் நேற்று வெளியிட்ட செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்திருந்தது. 10 கேள்விகள் கொண்ட அக்டோபர் பொது வாக்கெடுப்பிற்காக அல்பர்டா தேர்தல் திணைக்களம் 45 மில்லியன் வாக்குச்சீட்டுகளை அச்சிடுகிறது. 2023 மாகாண சபை தேர்தலில் 18 லட்சம் வாக்குகள் பதிவாகியிருந்தன. 1995 குபெக் பொது வாக்கெடுப்பில் 48 லட்சம் வாக்காளர்களும் உதவுவதற்காக வாக்குச்சாவடிகளை நிர்வகிப்பதற்கு 57,000 தேர்தல் பணியாளர்கள் பணிக்கமர்த்தப்பட்டிருந்தனர். இந்த அல்பர்டா தேர்தலுக்கான முன்கூட்டிய வாக்களிப்பு அக்டோபர் 13 முதல் 17 வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆண்டாரியோ மாகாண முதல்வர் டாக் ஃபோர்ட் வாஷிங்டன் டிசிக்கான 2 நாள் பயணம் ஒன்றை முன்னெடுத்துள்ளார். இந்த பயணத்தின் பிரதான நோக்கம் வர்த்தகம் என முதல்வர் அலுவலகம் அறிவித்தது. திங்கட்கிழமை ஆண்டாரியோவின் வர்த்தக அமைச்சர் விக் ஃபெட்லியுடன் இணைந்து கனடாவிற்கான அமெரிக்க தூதுவர் மார்க் விஸ்மனை சந்தித்தார். வட அமெரிக்காவில் வரியில்லா வர்த்தகத்திற்கான தேவையினை வலியுறுத்த தாம் இவ்வாறு இணைந்து செயல்படலாம் என்பது குறித்து இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டது. இந்த சந்திப்புகளில் வாஷிங்டனில் உள்ள ஆண்டாரியோவின் மாகாண பிரதிநிதியான டேவிட் பீட்டர்ஸும் பங்கு கொண்டார். திங்கட்கிழமை டாக் ஃபோர்ட் கலந்து கொண்ட நிகழ்வுகளுக்கும் ஊடகங்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. அவருடைய அலுவலகத்தினால் கட்டுப்படுத்தப்படும் சில சமூக ஊடக பதிவுகளை தவிர இந்த பயணம் குறித்த விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. திங்கட்கிழமை பிற்பகல் ஓட்டோஸ் டிரைவ் அமெரிக்கா என்ற தொழில் குழுமத்துடனான வட்டமேசை கலந்துரையாடலின் புகைப்படங்களை பிரதமர் அலுவலகம் வெளியிட்டிருந்தது. திங்களிரவு டாக் ஃபோர்ட் அமெரிக்க கோடீஸ்வரரும் அமெரிக்க வர்த்தக சபையின் தலைவருமான ராஸ் பெரோட் ஜூனியருடன் இணைந்து ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்தினார். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமைக்கான முதல்வரின் நிகழ்ச்சி நிரல் இதுவரை வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கனேடிய செய்திகள் கேட்டீர்கள். 7:18 இது குட் மார்னிங் கனடா.

0: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
2: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
1: ஓபன் 7 டேஸ் a week காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்ட்மெண்ட்ஸ் வெல்கம்.
2: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள். மெடிக்கல் சர்வீசஸ் நவ் ஓபன், டென்டல் சர்வீசஸ் ஓபனிங் இன் மார்ச் 2026.
1: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-6388.
3: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள், 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
4: ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சி பற்றி அறிவித்தல் ஆரம்பித்து விட்டது. ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் கோடைக்கால கால்பந்தாட்ட பயிற்சிகள் டொரண்டோ பெரும்பாகத்தின் முன்னணி கால்பந்து அணிகளில் ஒன்றான ஜாவிஸ் விளையாட்டுக் கழகத்தின் ரெப் டீம் மற்றும் ஹவுஸ் லீகிற்கான பயிற்சிகள் மாக்கம், ஸ்காப்ரோ, ஏஜாக்ஸ் பகுதிகளில் ஆரம்பித்து விட்டது. 5 வயது முதல் 17 வயது வரை அனைவரும் இணைந்து கொள்ளலாம். இன்றே அழையுங்கள். 416-450-5473 அல்லது 647-248-7252.
5: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை லஞ்ச் புஃபேயில் 20 மேற்பட்ட வகைகள், 16.99 புஃபே வித் அன்லிமிடெட் தோசை, தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பரோட்டா. ஒரு முறை வந்து சாப்பிட்டால் மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough, 416-288-0994, kindlytaste.com.
6: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள். ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
7: ஆர்கேஎஸ் சலூன் வழங்கும் மகிழ்ச்சிகரமான அறிவித்தல். வாடிக்கையாளர்களின் வசதி கருதி ஆர்கேஎஸ் சலூன் தனது 6வது கிளையை ஸ்காப்ரோவிலே ஜூன் 1ஆம் தேதி மகிழ்ச்சிகரமாக திறந்து வைக்க உள்ளனர். திறப்பு விழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். ஆர்கேஎஸ் சலூன் அண்ட் பாபர் ஷாப், 5650 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் 5, சைனீஸ் கல்ச்சுரல் சென்டர் முன்பாக, ஸ்காப்ரோ, 6475395601, 6475395601.
8: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
9: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
8: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
10: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். டிவிஎஸ் காகோ, மாக்கமன் ஸ்டீல்ஸ், ரெட் பில்டிங்கின் உள்ளே, 416-291-3232.
11: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் டிவிஎஸ் காகோ.
2: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 7:26.

7:31. இலங்கை செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் 19வது நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி லெனின்குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டன. நேற்றைய நாள் வரையிலான அகழ்வு பணிகளின் போது மொத்தம் 318 மனித எண்புக்கூடு தொகுதிகள் வெளிப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அவற்றுள் 302 எண்பு எச்சங்கள் துப்பரவு செய்யப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் காவலில் ஒப்படைக்கப்பட்டன. நேற்றைய அகழ்வு பணிகளின் போது 4 எண்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதோடு மேலும் 16 எண்புக்கூடுகள் புதிதாக வெளிப்பட்டதாக நிரஞ்சன் தெரிவித்தார். இதேவழி ரோஹனு பல்கலைக்கழக மாணவர்களின் பங்களிப்பு மற்றும் உதவியுடன் இந்த மனித புதைகுழி அகழ்வு பணிகள் மேலும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளன. நீதிமன்ற உத்தரவுகளுக்கு அமைவாக இடம்பெற்று வரும் இந்த அகழ்வு பணிகளின் போது தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட மருத்துவதிகாரி செல்லையா பிரணவன் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள், துறைசார் நிபுணர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் எந்த காரணம் கொண்டும் நிறுத்தப்படக்கூடாது என இலங்கை கத்தோலிக்க திருச்சபை வலியுறுத்தியது. கொழும்பு பேராயர் இல்லத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட கொழும்பு பேராயர் இல்லத்தின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை ஸ்ரீகாமினி இதனை தெரிவித்திருந்தார். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே அவருடைய நட்பேருக்கு களங்கம் விளைவித்ததாக கூறி தனக்கு எதிராக தொடர்ந்த அவதூறு வழக்கை சமரசம் செய்து கொள்வதற்கு அவரே கோரிக்கை விடுத்த போதிலும் தான் அதற்கு உடன்படவில்லை என அருட்தந்தை ஸ்ரீகாமினி இதன்போது தெரிவித்திருந்தார். அருட்தந்தை ஸ்ரீகாமினிக்கு எதிராக சுரேஷ் சாலே அவதூறு வழக்கு தொடர்ந்து நட்டஈடு கோரியுள்ளதாகவும் அந்த நட்டஈடு செலுத்துவதை தவிர்ப்பதற்காகவும் வழக்கை சீர்குலைப்பதற்காகவுமே சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் சமூக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. இருந்த போதிலும் விசாரணைகளில் வெளிப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையிலேயே அவர் காவல்துறையினால் கைது செய்யப்பட்டார். இந்த அவதூறு வழக்கு நிலுவையில் இருப்பது உண்மையென்றும் வழக்கின் முதல் நாள் விசாரணை நிறைவடைந்த பின்னர் நீதிமன்றத்தினுள் சுரேஷ் சாலே தன்னை சந்தித்து பேசியதாகவும் அருட்தந்தை ஸ்ரீகாமினி முதல் தடவையாக நேற்றைய தினம் இந்த உண்மையினை வெளிப்படுத்தினார். அருட்தந்தையை அசௌகரியத்திற்கு உள்ளாக்குவதற்காக இந்த வழக்கை தொடரவில்லை என்றும் தனது பெயரை பாதுகாப்பதற்காகவே தான் இதனை செய்ததாகவும் இதனால் இருவரும் ஒரு சமரசத்திற்கு வர முடியும் எனவும் சுரேஷ் சாலே அந்த சந்தர்ப்பத்தில் தன்னிடம் கூறியதாகவும் அருட்தந்தை தெரிவித்தார். அந்த தருணத்தில் மற்றொரு அருட்தந்தையுடன் தனக்காக முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷமீல் பெரேரா உட்பட்ட சட்டத்தரணிகள் குழு அங்கு பிரசன்னமாக இருந்ததாக குறிப்பிட்ட அருட்தந்தை ஸ்ரீகாமினி சமரசத்திற்குரிய நிபந்தனைகள் என்னவென்று தான் சுரேஷ் சாலையிடம் வினவியதாகவும் கூறினார். அதற்கு பதிலளித்த சுரேஷ் சாலே அருட்தந்தை வழங்கிய அறிக்கையிலிருந்து தனது பெயரை நீக்க வேண்டும் என கூறியதாக குறிப்பிட்டார். ஆனால் அவருடைய பெயரை குறிப்பிட்டே தாம் அந்த அறிக்கையினை வெளியிட்டதாகவும் அதனை நீக்க வேண்டிய அவசியம் தனக்கு இல்லை என்றும் அதனை நீக்கப்போவதில்லை எனவும் அருட்தந்தை சுரேஷ் சாலையிடம் தெளிவுபட கூறியுள்ளார். தான் செய்த பிரகாரம் சரியானது என்று இன்றும் நம்புவதாகவும் இந்த வழக்கை சமரசம் செய்ய தேவையில்லை, நீதிமன்றத்தில் தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வோம் என்றும் தாம் அவரிடம் தெரிவித்துள்ளதாகவும் அருட்தந்தை ஸ்ரீகாமினி விவரித்துள்ளார். கைது நடவடிக்கையும் விசாரணைகளும் முற்றிலும் வேறுபட்டவை. நட்டஈடு கோரும் வழக்கு என்பது முற்றிலும் வேறுபட்டது. இந்த குண்டு தாக்குதலுக்கு பின்னால் ஒரு சதி இருந்ததா, இது ஒரு அரசியல் சதியா மற்றும் இதன் சூத்திரதாரிகள் யார் என்பதை கண்டறிவது பாதிக்கப்பட்ட மக்களின் உரிமை எனவும் அருட்தந்தை ஸ்ரீகாமினி தெரிவித்தார். எனவே இந்த விசாரணைகளில் எந்த ஒரு அரசியல் கட்சியோ அல்லது அரசியல்வாதியோ தலையிடக்கூடாது எனவும் கொழும்பு பேராயர் இல்லத்தின் ஊடக பேச்சாளர் அருட்தந்தை ஸ்ரீகாமினி வலியுறுத்தினார். கொழும்பு கோட்டை தொடரூந்து நிலையத்திற்கு முன்பாக நேற்று காலை சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளின் தற்காலிக கூடாரத்தை காவல்துறை அகற்றியதால் அங்கு பதற்றமான நிலை ஏற்பட்டது. அரச புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் மனிதாபிமானமற்ற மற்றும் அநீதியான நடவடிக்கைகளை கண்டித்து இந்த சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தப்போவதாக அவர்கள் அறிவித்திருந்தனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான விமல் வீரவங்ச, உதயகமன் வில உட்பட்ட எதிர்க்கட்சியின் முக்கிய அரசியல்வாதிகள் பலரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இதன்போது கோட்டை தொடரூந்து நிலையத்திற்கு முன்பாக போராட்டக்காரர்களால் அமைக்கப்பட்ட தற்காலிக கூடாரத்தை காவல்துறை அகற்ற முற்பட்டது. இதனையடுத்து இருதரப்பிற்கும் இடையில் முருகல் நிலை தோன்றியது.
பலத்த எதிர்ப்பிற்கு மத்தியில் இறுதியில் அந்த தற்காலிக கூடாரம் காவல்துறையால் அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் கூடாரத்தை அமைப்பதற்கு பாரிய பிரயத்தனங்கள் மேற்கொண்ட போதிலும் அந்த முயற்சிகளுக்கு காவல்துறை இடம் கொடுக்கவில்லை. எவ்வாறாயினும் கொழும்புக்கோட்டை தொடரூந்து நிலையத்திற்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டது. ஊழல் குற்றச்சாட்டின் கையூட்டல் ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட 4 வழக்குகளில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட சரண குணவர்த்தனவிற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் ஒவ்வொரு வழக்கிலும் தலா 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. அதே வழக்குகளுக்காக சரண குணவர்த்தனவிற்கு 18 லட்சம் ரூபாய் அபராதமும் நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகல் இந்த தீர்ப்பை அறிவித்தார். 2006 தேசிய லொத்தர் சபையின் தலைவராக பணியாற்றிய காலத்தில் அந்த நிறுவனத்தின் வாடகை அடிப்படையில் வாகனங்களை பெற்றுக் கொண்டதன் மூலம் அரசாங்கத்திற்கு மிகப்பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் சரண குணவர்த்தனவிற்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலக சந்தை நிலவரங்களுக்கமைய இந்த மாத இறுதியில் நாட்டில் மீண்டும் எரிபொருள் விலை அதிகரிக்கும் வாய்ப்பிருப்பதாக தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமன் விஜயரண்ண தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஜூலை மாதம் நடைமுறைக்கு வரவுள்ள வருடாந்த பேருந்து கட்டண திருத்தத்தின் போது பேருந்து கட்டணங்கள் 20% வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் 35 ரூபாயை தாண்டுவது உறுதி எனவும் அவர் எச்சரித்தார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இந்த கருத்தை கூறினார். பேருந்து கட்டணத்தை உடனடியாக உயர்த்துவதற்கு அரசாங்கம் இணங்காததால் பேருந்து உரிமையாளர்கள் நட்டத்தை குறைக்கும் நோக்கில் நாளாந்த பயண கட்டமைப்பு மாற்றியமைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இதன்படி அலுவலக நேரங்கள் மற்றும் பாடசாலை நேரங்களிலான பேருந்து சேவைகள் எந்தவித மாற்றமுமின்றி வழமை போல் தொடரும். இருந்த போதிலும் பயணிகள் நடமாட்டம் குறைவாக காணப்படும் இடைப்பட்ட நேரங்களில் பயண வாரங்கள் குறைக்கப்படும். மாகாண பயணிகளின் போக்குவரத்து அதிகார சபைகளுக்கு இது குறித்த விவரங்கள் எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்பட உள்ளன. சீரற்ற காலநிலை

0: 7:44 நிமிடம். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: பாட்டுக்கொரு பண்பலை
2: வருமான வரி தாக்கல் பருவம் வந்துவிட்டது. உங்கள் மன நிம்மதி சரியான கணக்காளருடன் தான் தொடங்குகின்றது. தனிநபர் குடும்பங்கள் மற்றும் வணிகங்களுக்கான துல்லியமான வரி தாக்கல், அதிகபட்ச
3: கழிவுகள்,
2: இப்போது வசதியான புதிய அலுவலகத்தில் சேவை.
3: 200
2: சிக்கல்களை தனியாக சமாளிக்காதீர்கள். அர்ப்பணிப்பு மிக்க தொழில் முறையாளரை நம்புங்கள். ARI CPA.CA.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
4: Ganga Textiles and Fashion Valangum, closing sale. Sarees $400, shalwars $400, saree blouse $5, short top from $5, nighties from $10, men's shirts from $10, kaapukal, todikal, chains from $5. Innum aangal pengal siruvar sirumiyarukkana eeralam aadi therivugal, aabaranangal, parasu porutkal, poojai porutkal anaithum maaperum malivu vilaiyil. Ganga Textiles and Fashion Valangum, closing sale. 2950 Birchmount Road, Unit 5A, Birchmount and Finch, 416-474-1016. முரளி பஸ் வழங்கும் 34th ஆண்டின் கோடைக்கால சுற்றுலாக்கள். ஜூன் 25, 26, 27, 28 திகதிகளில் அமெரிக்க சுற்றுலா. நியூயார்க் சிட்டி டூருடன் வாஷிங்டன் DC முருகன் கோவில் தேர் திருவிழா, புதிய சத்யநாராயண் டெம்பிள், பிட்ஸ்பர்க் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள், க்ரோவ் சிட்டி ஷாப்பிங் மற்றும் ஜூலை மாதமும் அமெரிக்க சுற்றுலாக்கள் உள்ளன. August 5-7 நாட்கள் ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. இப்பொழுதே பதிவு செய்யுங்கள். 416-455-3514, 416-455-3514.
2: செய்யலாம். Raman Home Comfort, உங்கள் ஃபர்னஸ் தேவைகளுக்கு இதுவே சிறந்த நேரம். ஸ்பெஷல் ஆஃபர், லினக்ஸ், கேரியர், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட், குட்மேன் போன்ற நம்பகரமான நீண்ட காலமாக உபயோகத்தில் உள்ள தரமான ஃபர்னஸ்கள் மிகச் சிறந்த விலைகளில். எல்லா ஃபர்னஸ்களுக்கும் 10 வருட பார்ட்ஸுடன் 5 முதல் 10 வருட லேபர் வாரண்டியும் கிடைக்கும். டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர் மாதா மாத ரெண்டலிலும் சொந்தமாக வாங்கும் போது 5 வருட பார்ட்ஸுடனும் 5 வருட லேபர் வாரண்டியுடனும் பெற்றுக் கொள்ளலாம். Raman Home Comfort, 416-332-2989. Some conditions may apply.
5: Vidya Sagar live in concert. iClean Canada vazhangum appadi podu. இசையமைப்பாளர் வித்யா சாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். இந்த இசை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200.
2: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் FM 102.7.

0: 7:54 நிமிடம். இது குட் மார்னிங் கனடா. அனைத்துலக செய்திகள். இஸ்ரேலுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வந்த ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இருந்த போதிலும் தெற்கு லெபனான் உட்பட்ட பகுதிகளில் மேலும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் முன்னெப்போதையும் விட கடுமையான பதிலடி வழங்கப்படும் என ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. பிராந்தியத்தில் அமைதியை நிலைநிறுத்தும் முயற்சிகளுக்கு இது முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. அதேவேளை இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் சர்வதேச நாடுகள் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வேண்டுகோளுக்கு இணங்க ஈரான் மீது முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல்களை இஸ்ரேல் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. எனினும் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிராக ஏதேனும் தாக்குதல்கள் மேற்கொண்டால் தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என இஸ்ரேலிய அரசு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மத்திய கிழக்கில் பதற்றமான சூழல் தொடர்ந்தும் நீடித்து வரும் நிலையில் பிராந்தியத்தில் மேலும் மோதல்கள் ஏற்படுவதை தவிர்ப்பதற்கு சர்வதேச நாடுகள் கடுமையான ராஜதந்திர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. அடுத்தகட்ட நடவடிக்கைகள் மற்றும் இஸ்ரேலின் பதில் நடவடிக்கைகள் எவ்வாறு அமையும் என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கிறது. லெபனான் மீதான தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்துமாறு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விடுத்த எச்சரிக்கையினையும் மீறி இஸ்ரேல் ராணுவம் லெபனானின் முக்கிய நகரான டார் மீது நடத்திய குண்டுவீச்சில் குறைந்தது 8 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள முக்கிய டயர் நகர மக்கள் அங்கிருந்து உடனடியாக வெளியேற வேண்டுமென இஸ்ரேலிய ராணுவம் கட்டாய உத்தரவை பிறப்பித்த சில நிமிடங்களில் அங்குள்ள மக்கள் குடியிருப்பு மீது வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளது. டயர் நகரின் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள புது குடியிருப்பு பகுதியில் இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சில் 8 பேர் சம்பவ இடத்தில் உயிரிழந்ததாக லெபனான் சிவில் பாதுகாப்பு தரப்பு உறுதிப்படுத்தியது. நேற்று முன்தினம் சர்வதேச செஞ்சிலுவை சங்க மையத்திற்கு மிக அருகில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஒன்றில் 5 பொதுமக்கள் கொல்லப்பட்டதோடு பல மருத்துவ பணியாளர்கள் காயமடைந்தனர். இதேவேளை இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையிலான ஆபத்தான ராணுவ மோதல்களுக்கு பின் ஈரானுடன் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அமைதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்துள்ளார். இன்னமும் சில நாட்களில் இறுதி ஒப்பந்தம் கையெழுத்திடப்படும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டார். வெளிநாட்டு உயர்திறன் தொழிலாளர்களுக்கான அமெரிக்காவின் புதிய H-1B விசாக்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்திருந்த 1,00,000 அமெரிக்க டாலர் கட்டணத்தை அமெரிக்காவின் நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. அமெரிக்க நலன்களுக்கு பாதகமான வெளிநாட்டவர்களின் வருகையை கட்டுப்படுத்த ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு என்ற குடிவரவு சட்ட விதியினை பயன்படுத்தி டிரம்ப் இந்த கட்டணத்தை அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி விதிக்கப்பட்ட இந்த கட்டணம் சட்டவிரோதமான ஒரு வரி என போஸ்டன் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி லியோ சரோக்கின் தீர்ப்பளித்தார். தொழில்நுட்ப நிறுவனங்கள் பெரிதும் நம்பியிருக்கும் இந்த விசாக்களுக்கான கட்டணத்தை கடந்த செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி டிரம்ப் அதிரடியாக அதிகரித்தார். இதற்கெதிராக 20 மாநிலங்களில் சட்டம் அதிபர்கள் தாக்கல் செய்த வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. அமெரிக்க பொருளாதாரத்தை பலப்படுத்தும் சர்வதேச திறமையாளர்களை முடக்கும் டிரம்பின் முயற்சிக்கு கிடைத்த வீழ்ச்சி என மனுதாரர்கள் இந்த தீர்ப்பை வரவேற்றனர். அதேவேளை இந்த தீர்ப்பிற்கு எதிராக மேன்முறையீடு செய்யப்போவதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. பாலியல் குற்றங்கள், நிதி மோசடிகள் மற்றும் சட்டவிரோத போதைப் பொருள் விற்பனை உட்பட பல்வேறு கடும் குற்றங்களோடு தொடர்புடைய 17 நபர்களின் அமெரிக்க குடியுரிமையினை ரத்து செய்வதற்கான சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளதாக அமெரிக்க நீதி திணைக்களம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் குடியேறிய பின்னர் அந்த நாட்டின் குடியுரிமையை பெற்றுக்கொண்ட நபர்களை இவ்வாறு குடியுரிமை பறிப்பு நடவடிக்கைக்கு முகம் கொடுத்துள்ளார்கள். இவர்கள் தமது கடந்த கால குற்றப்பின்னணிகளை மறைத்து மோசடியான முறையில் குடியுரிமையை பெற்றுக் கொண்டமை அல்லது குடியுரிமை பெற்ற பின்னர் கடுமையான குற்றச்செயல்களில் ஈடுபட்டமை விசாரணைகளின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டது. அமெரிக்க குடியுரிமை சட்டத்தின்படி கடுமையான குற்றங்களில் ஈடுபடும் நபர்களின் குடியுரிமையை ரத்து செய்து அவர்களை மீண்டும் அவர்களின் சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்துவதற்கு அரசாங்கத்திற்கு அதிகாரம் உண்டு என கூறப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டின் பாதுகாப்பையும் சட்டம் ஒழுங்கையும் பாதுகாக்கும் நோக்கில் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க நீதித்துறை தெரிவித்துள்ளது.
1: அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு திசை மாற்றம். ஒவ்வொரு தோல்வியும் நம்மை பலவீனப்படுத்துவதற்காக வருவதில்லை, அது நாம் சரியான பாதையில் தான் செல்கிறோமா என்பதை சரிபார்க்கும் ஒரு முயற்சி மட்டுமே. தோமஸ் அல்வா எடிசன் 1000 முறை தோல்வியடைந்தார், ஆனால் ஒவ்வொரு முறையும் இந்த வழி வேலை செய்யவில்லை என்பதை கற்றுக்கொண்டார். உங்கள் கடந்த கால தோல்வியிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட ஒன்றை ஒரு நிமிடம் மனதில் எண்ணி பாருங்கள். தோல்வி என்பது வீழ்வதல்ல, வீழ்ந்த இடத்திலேயே தங்கிவிடுவதே தோல்வி.

இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் வெப்பநிலை 21 செல்சியஸ் 20 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று பெரும்பாலும் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். மதியத்தின் பின்னர் மழை தூறலுக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மாலை வரையில் மழை தூறல் நீடிக்கும். 25 கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். மதியத்தின் பின்னரான பொழுதுகளில் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும் என எதிர்ப்பு குரல்கள் தெரிவித்திருக்கின்றன. நாளை புதன்கிழமையும் மழைக்கான வாய்ப்புகளோடு இருக்கிறது. 28 கூடுதல் வெப்பநிலையாக இருக்கும். 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. காலையிலிருந்து மாலை வரையில் மழை பொழிவிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. வியாழக்கிழமையும் மழையுடன் கூடியதாக நாள் இருக்கப்போகிறது. 29 கூடுதல் வெப்பநிலையாகவும் 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சி கொண்ட நாளாகவும் இருக்கும். வெள்ளிக்கிழமையும் 26 1 முதல் 3 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கொண்ட நாளாக இருக்கும். சனிக்கிழமை சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கின்ற நாளாக மழையற்ற ஒரு வானிலை காணப்படப் போகிறது. 27 ஞாயிற்றுக்கிழமை 22 செல்சியஸ் 5 முதல் 10 மில்லிமீட்டர் வரையிலான மழை வீழ்ச்சியுடன் கூடிய நாளாக இருக்கும். இதுதான் தொடர்ந்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை எதிர்ப்பு கூறல். ஈழத்தமிழர்களுக்கு நன்கு பரிச்சயமான முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி லூயிஸ் ஆபர் கனடாவின் 31 ஆளுநர் நாயகமாக பதவியேற்றார். கனடாவில் மன்னருக்கான புதிய பிரதிநிதியை நியமிப்பதற்காக திங்கட்கிழமை நடைபெற்ற நிகழ்வில் லூயிஸ் ஆபர் ஆளுநர் நாயகமாக பதவியேற்றுக் கொண்டார். பிரதமர் மாக்கானியின் இந்த நியமனத்தை மே மாத ஆரம்பத்தில் அறிவித்திருந்தார். 2022 அரியணை ஏறிய பின்னர் லூயிஸ் ஆபரின் முதல் நியமனத்திற்கு மன்னர் சார்ல்ஸ் ஒப்புதல் வழங்கினார். லூயிஸ் ஆபர் கடந்த வாரம் பக்கிங்ஹாம் அரண்மனையில் மன்னரை சந்தித்திருந்தார். 79 வயதான லூயிஸ் ஆபர் 2021 கனடாவின் முதல் குடியின பழங்குடி ஆளுநர் நாயகமாக பதவியேற்ற மேரி சுமோனுக்கு பதிலாக ஆளுநர் நாயகமாக பதவியேற்றுக் கொண்டார். ஜூலை மாதம் பதவிக்காலம் முடிவடையவுள்ள ஆளுநர் நாயகம் மேரி சிமோனுக்கு பதிலாக புதிய ஆளுநர் நாயகம் நேற்று நியமிக்கப்பட்டார். கனேடிய ஜனநாயகத்தின் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்றில் லூயிஸ் ஆபர் தனது புகழ்பெற்ற பணி விவர பட்டியலில் ஆளுநர் நாயகம் என்ற பட்டத்தையும் இணைத்துக் கொண்டார். கனேடிய செனட் கட்டிடத்தில் பிரதமர் மாக்கானி, அவருடைய மனைவி டானா ஃபாக்ஸ், பதவி விலகும் ஆளுநர் நாயகம் மேரி சிமோன் உட்பட முக்கிய பிரமுகர்களால் லூயிஸ் ஆபர் நேற்றைய தினம் வரவேற்கப்பட்டார். செனட் கட்டிடத்திற்குள் நுழைவதற்கு முன் லூயிஸ் ஆபர் உட்பட்ட பிரமுகர்களும் அல்கோகின் மூத்தவர் பிராந்திய வரவேற்புரை நிவாசித்தார். கனடாவின் உடன்படிக்கைகள் என்பவை பூர்வீக மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்கள். இதனால் பூர்வகுடி மக்களுக்கும் மன்னருக்கும் இடையிலான உறவு முடிசூட்டு விழாவின் ஒரு முக்கிய அங்கமாக கருதப்படுகிறது. தலைமை நீதிபதி ரிச்சர்ட் வேங்னு ஆளுநர் நாயகமாக லூயிஸ் ஆபர் பதவியேற்பதற்கு எடுக்க வேண்டிய உறுதிமொழிகளை வாசித்தார். மான்ட்ரியலை பூர்வீகமாக கொண்ட லூயிஸ் ஆபர் 1948 இனப்படுகொலை கொள்கை உடன்படிக்கை நிறுவப்பட்டதிலிருந்து ருவாண்டாவின் முன்னாள் நகர முதல்வர் ஒருவர் மீதான வழக்கின் இனப்படுகொலை குற்றத்திற்கான முதல் தண்டனையை பெற்றுத் தந்திருந்தார். ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் உயர் ஆணையாளராகவும் ருவாண்டா முன்னாள் யுகோஸ்லோவேக்கியவிற்கான சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயங்களின் தலைமை வழக்கறிஞராகவும் லூயிஸ் ஆபர் செயல்பட்டிருந்தார். 2021 கனேடிய ராணுவத்தில் இடம்பெற்ற பாலியல் முறைகேடுகள் குறித்த ஒரு சுதந்திரமான ஆய்விற்கும் அவர் தலைமை தாங்கினார். ஐக்கிய நாடுகள் மனதுரிமைகள் உயர் ஆணையாளராக பதவி வகித்தபோது லூயிஸ் ஆபர் இலங்கையின் மனதுரிமை நிலைமைகள் குறித்து கடும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். இலங்கையில் தீவிரமடைந்து வந்த மோதல் குறித்து கவலை வெளியிட்ட அவர் லூயிஸ் ஆபர் அனைத்து தரப்பினாலும் நிகழ்த்தப்பட்ட யுத்த குற்றங்கள், பொதுமக்கள் உயிரிழப்புகள், மனதுரிமை மீறல்கள் குறித்த கரிசனைகளையும் சுட்டிக்காட்டியிருந்தார். 2007 இலங்கைக்கு பயணம் மேற்கொண்ட அவர் சுதந்திரமான கண்காணிப்பின் அவசியத்தை வலியுறுத்தியதோடு யுத்த குற்றங்கள் தனிநபர் குற்றவியல் பொறுப்பிற்கு வழிவகுக்கக்கூடும் என எச்சரித்தார். குபெக் மாகாணத்தின் மான்ட்ரியலில் பிறந்த அவர் பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளும் சரளமாக பேசக்கூடியவர். மன்னரின் பிரதிநிதியாக மேரி சிமோன் 2021 ஜூலை முதல் ஆளுநர் நாயகமாக பணியாற்றி வந்தார். இந்த பதவியினை பெற்றுக் கொண்ட முதல் குடியின பெண் என்ற பெருமையினையும் அவர் பெற்றார். இருந்த போதிலும் அவருக்கு பிரெஞ்சு மொழி திறமை இல்லாத காரணத்தால் அவர் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. புதிய ஆளுநர் நாயகம் 2 அதிகாரப்பூர்வ மொழிகளையும் பேசுபவராக இருப்பார் என கடந்த மாதம் பிரதமர் மாக்கானி கூறியிருந்த நிலையில் லூயிஸ் ஆபர் ஆளுநராக நியமிக்கப்பட்டார். யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் 19 நாளாக யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி லெனின்குமார் முன்னிலையில் முன்னெடுக்கப்பட்டன. நேற்றைய நாள் வரையிலான அகழ்வு பணிகளின் போது மொத்தம் 318 மனித எண்புக்கூடு தொகுதிகள் வெளிப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அவற்றுள் 302 எண்பு எச்சங்கள் துப்பரவு செய்யப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் காவலில் ஒப்படைக்கப்பட்டன.
நேற்றைய அகழ்வுப் பணிகளின் போது 4 எண்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதோடு மேலும் 16 எண்புக்கூடுகள் புதிதாக வெளிப்பட்டதாக நிரஞ்சன் தெரிவித்தார். இதேவழி ரோஹனு பல்கலைக்கழக மாணவர்களின் பங்களிப்பு மற்றும் உதவியுடன் இந்த மனித புதைகுழி அகழ்வுப் பணிகள் மேலும் விஸ்தரிக்கப்பட்டுள்ளன. நீதிமன்ற உத்தரவுகளுக்கு அமைவாக இடம்பெற்று வரும் இந்த அகழ்வுப் பணிகளின் போது தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவா தலைமையிலான குழுவினர், சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள், சட்டத்தரணிகள், துறைசார் நிபுணர்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வந்த ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதாக ஈரான் அறிவித்துள்ளது. இருந்த போதிலும் தெற்கு லெபனான் உட்பட்ட பகுதிகளில் மேலும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் முன்னெப்போதையும் விட கடுமையான பதிலடி வழங்கப்படும் என ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. பிராந்தியத்தில் அமைதியை நிலைநிறுத்தும் முயற்சிகளுக்கு இது முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. அதேவழி இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடுகளின் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் சர்வதேச நாடுகள் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றன. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். எட்டு மணி 12 நிமிடம்.

0: 102.7 காற்சலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:17.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.
2: $1,000 மட்டுமே. எதிர்வரும் July 21 முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ் 6478523141.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
2: ரோஜ் ரிவர் சுக கிளப்பின் பயிற்சி வகுப்புகள் ஆரம்பமாகின்றன. 4 வயது முதல் 15 வயது வரையான ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வகுப்புகள். பெயர்களை பதிவு செய்ய இன்றே அழையுங்கள். 6479851132. ஸ்காப்ரோவில் 3 இடங்களில், பிரிந்தன் பார்க், கேன்மோ பார்க் மற்றும் மெலோவில் பப்ளிக் ஸ்கூல் ஆகிய இடங்களிலும், ஏஜாக்ஸில் ஃபிஷ்லாக் பார்க்கிலும் இடம்பெறுகிறது. ப்ரொஃபஷனல் கோச்சஸ், பிரைவேட் லெசன்ஸ் மற்றும் பல வசதிகள். விளையாட்டு வீரர்களுக்கான சீருடைகளும் வழங்கப்படுகின்றன. பெற்றோர் கலந்து கொள்ளும் சொக்க விளையாட்டுகளும் இடம்பெறுகின்றன. அழையுங்கள். 6479851132.
4: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
5: கவலைய விடுங்கோ, மனு அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? நோ ப்ராப்ளம்.
6: மனு தி லோன் அரேஞ்சர், ஓரோ சேல் அண்ட் ஃபைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779, கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில், 4251 கிங்ஸ்டன் ரோட், ஸ்காப்ரோ, 6479804779.
7: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். இந்த இசை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா? வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
8: வினோத இல்லம் ஸ்காப்ரோ பகுதியில் முதியோர்கள் தங்கி வாழ சகல வசதிகளோடும் இயங்குகின்றது. 24 மணி நேர கண்காணிப்பு, அனுபவம் வாய்ந்த PSW பணியாளர்களின் கனிவான பராமரிப்பு, மருத்துவர் வருகை, மருத்துவ ஆலோசனை, இரத்த பரிசோதனை, உடல் பயிற்சி, அவரவர் விருப்பத்திற்கு ஏற்ப உணவு மற்றும் அனைத்து வசதிகளும் அமைந்துள்ளன. முன்கூட்டியே பெயர்களை பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு நந்தன் 416-560-4351, கவிதா 647-638-4427.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
0: ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:21.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7. தினசரி வாழ்க்கையில் நாங்கள் அனைவரும் ஏதோ சில தவறுகளை செய்து விடுகிறோம். தவறு என்பது தவறை செய்வது என்பது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் தெரிந்த பாக்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும் என்று பாலி 50 வருடங்களுக்கு முன்பு பாடிவிட்டார். தெரியாமல் செய்வது தவறு, தெரிந்தே செய்வது தப்பு. தவறுகள் தொடர்ந்து வராமல் இருக்க ஒருவன் அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். இன்று பலரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை, தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய தவறை நாம் ஒப்புக்கொள்ள மறுக்கிறோம். இது பிரச்சனைகளை மேலும் சிக்கலாக்குகிறது. ஒரு தவறை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதே போன்ற தவறுகளை தொடர்ந்தும் செய்து கொண்டிருப்போம். எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இவ்வாறு நடைபெறக்கூடிய தவறுகளை, தப்புக்களை தட்டி கேட்காமல் கடந்து போவது. நமக்கேன் வீண் வம்பு என்று நாம் இருந்து விடுகிறோம். அதனால் இந்த தப்பு செய்கின்றவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த தப்பு என்னுடைய வீட்டு வாசலை தட்டும் வரையில் எனக்கு அதன் தாற்பரியம் புரிவதில்லை, அல்லது ஆபத்தை நான் உணர்ந்து கொள்வதில்லை, அது எனக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை தானே, அதனால் எனக்கு என் வீண்பம்பு என்று நாங்கள் இருந்து விடுகிறோம். அல்லது அந்த பிரச்சனை பற்றி பேசுகின்ற போது கூட அதில் ஒட்டி கொள்ளாமல் நாங்கள் வெட்டி கொள்கிறோம். இந்த பிரச்சனைகளை கையாளாமல், இது போன்ற தப்புக்களை தட்டி கேட்காமல் தவிர்க்காமல், அல்லது அந்த தப்பு செய்தவர்களை அதை உணர வைக்காமல் இருப்பது என்பதுதான் இங்கிருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை. ஏன் இந்த தப்பு செய்கின்றவர்கள் அல்லது தவறு விடுகின்றவர்கள் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால், அவர்கள் எல்லோரிடமும் ஈகோ இருக்கிறது. மற்றவர்களை விட நாம் உயர்வானவர்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். மிகுந்த கர்வத்தோடு இருக்கிறார்கள். நாம் செய்வது எல்லாம் சரி, நாம் இங்கே தவறு செய்து விடுகிறோம், தவறு மற்றவர்கள் தானே செய்தார்கள். ஒரு வாகனத்தில் சென்று என்னும் ஒருவரை மோதிவிட்டால் அந்த மோதியவர் வந்து என்னுடைய வாகனத்தில் மோதினார் என்று சொல்லக்கூடிய அளவு மனோபாவம் இருக்கிறது. தவறு என்னுடையது தான், இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற இந்த ஈகோ அவர்களிடம் அதிகமாக இருக்கிறது. இந்த சமூகத்தில் நிலவக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு இந்த தவறுகள் தொடர்வதற்கும் காரணமாக இருப்பது பலரிடம் இருக்கக்கூடிய இந்த ஈகோ. அந்த ஈகோ மன்னிப்பு கேட்காமல் அவர்களை கடந்து செல்ல வைக்கிறது. அப்படி கடந்து செல்கின்றவர்கள் இன்னும் பலருக்கு தீங்குகளை இழைத்து கொண்டு செல்கிறார்கள். தனி மனிதர்கள் இருந்து ஒரு சமூகம் வரையில் நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருப்பது இந்த ஈகோ மனிதர்கள். அவர்கள் மன்னிப்பு கேட்க தயங்குகிறார்கள், அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணமே இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போது அவர்கள் தாங்கள் தவறு விடுகிறோம், பிழை விடுகிறோம், இது திருத்தப்பட வேண்டும் என்கின்ற எண்ணமே அவர்களுக்கு தோன்றாது. ஏனென்றால் அவர்களைத்தான் யாரும் கேட்பதில்லையே, அவர்களைத்தான் யாரும் தட்டி கேட்பதில்லையே. அதன் காரணமாக அவர்கள் தாங்கள் செய்வதெல்லாம் சரி என்று நம்பிக்கொண்டு செல்கிறார்கள். செய்யும் தவறுக்கு மன்னிப்பு கேட்பதால் எந்த விதத்திலும் நாங்கள் குறைந்துவிடப் போவதில்லை என்கின்ற அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படி மன்னிப்பு கேட்டால், ஒரு தவறை செய்துவிட்டோம், இந்த தவறு இனி இடம்பெறாமல் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்வதில் என்ன தயக்கம் இருக்கிறது? அப்படி சொல்வது மிகப்பெரிய ஒரு மனநிலை படைத்தவர்களால் தான் முடியும். அப்படி சொல்லுகின்ற போது நாங்கள் மற்றவர்கள் மனதில் மிகப்பெரிய உயரத்தை எட்டுவோம். அந்த பேருண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மன்னிப்பு கேட்பது கோழைத்தனம் அல்ல. மன்னிப்பு கேட்பதற்கு மிகப்பெரிய தைரியம் தேவை. மனதில் உண்மை தைரியம் உள்ளவர்களால் மட்டும்தான் மன்னிப்பை கேட்க முடிகிறது, தவறை ஒத்துக்கொள்ள முடிகிறது. ஆகவே இந்த தவறை ஒத்துக்கொள்ள முடியாதவர்கள் மிகப்பெரிய கோழைகள். ஆனால் அவர்களை வீரர்கள் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அவர்களை விட்டால் யாரும் இல்லை என்று சொல்லி இந்த சமூகம் நம்பிக்கொண்டிருக்கும். அவர் மன்னிப்பு கேட்க மாட்டார், அவர் மிகப்பெரிய வீரர். உண்மையில் மன்னிப்பு கேட்பதற்கு அவரிடம் மனதில் தைரியம் இல்லை. தான் தொடர்பில் ஒரு விதமான தாழ்வு சிக்கலில் இருக்கக்கூடியவர்கள் தான் மன்னிப்பு கேட்காமல் இருக்கிறார்கள். தங்களுடைய தவறை ஒத்துக்கொள்ள முடியாமல் ஒழித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அனைவராலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை, செய்ய தயங்குகின்ற ஒரு காரியத்தை எங்களால் செய்ய முடியுமாக இருந்தால் நாங்கள் மிக உயர்வானவர்கள். அப்படியான ஒரு காரியம்தான் இந்த மன்னிப்பு கேட்பது. அந்த உயர்வான காரியத்தை செய்ய முடியாதவர்கள் எல்லோரும் அவர்கள் தாழ்வானவர்கள் தான். அவர்களால் ஒரு விடயத்தை சரியாக செய்ய முடியாது இருக்கிறது. அவர்கள் ஒரு கோழை மனப்பாங்கோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த மன்னிப்பு கேட்டால் என்னென்ன வாழ்க்கையிலே வந்து விடுகிறது என்று பல ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார்கள். ஏன் இந்த மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற ஆராய்ச்சி பலரால் பல காலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த மகத்துவம், இந்த மன்னிப்பின் மகத்துவம் பற்றி மருத்துவமும் கூட பேசியிருக்கிறது. ஒருவர் மீது நாங்கள் மன்னிக்காமல் கடந்து சென்றால், அல்லது மன்னிப்பு கேட்காமல் விட்டால், அது எங்களுடைய மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு தவறு எங்களுடைய மனதை பிசைந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த மன்னிப்பை நாங்கள் வழங்கிவிட்டால், மன்னிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்துவிட்டால், அந்த கோபம், அந்த எரிச்சல் இதெல்லாம் இல்லாமல் போய்விடும். இல்லாவிட்டால் அந்த கோபமும் எரிச்சலும் எங்களுடைய மூளையில் ஒரு வடிவம் கொள்கிறது.
அது அதிகரிக்க அதிகரிக்க அதன் வடிவம் மிகவும் வலுவுள்ளதாக மாறிவிடுகிறது. அதுவே எங்களுடைய இயல்பாகவும் மாறிப்போய்விடுகிறது. ஆகவே இந்த மன்னிப்பு கேட்காமல் கடந்து போகின்ற ஈகோ படைத்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை கல் நெஞ்சக்காரர்கள் போல ஆக்கிக் கொள்ளுகிறார்கள். மன்னிப்பு கேட்பது தவறு என்கின்ற ஒரு மனநிலை அவர்களுக்கு வருகிறது. அவர்களுக்கு அதற்கு பிறகு கோபமும் எரிச்சலும் இல்லாமல் மற்றவர்கள் மீது கோபப்பட்டு மற்றவர்கள் மீது குதர்க்கம் பேசிக்கொண்டு மற்றவர்களை தூக்கி எறிகின்ற மனநிலை படைத்தவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். அப்படி இல்லாமல் மன்னிப்பை கேட்கின்ற ஒரு உயர்வான குணம் எங்களுக்குள் வந்துவிட்டால் நிச்சயம் இது போன்ற ஒரு அடிமட்ட மனநிலை எங்களுக்குள் தோன்றாது. மன்னிக்கும் குணம் படைத்தவர்கள், மன்னிப்பு கேட்கும் பழக்கம் உடையவர்கள் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள். இது தொடர்பில் பல ஆராய்ச்சி முடிவுகள் சொல்லியிருக்கின்றன. மனிதர்களுடைய உடலிலும் உள்ளத்திலும் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் மன்னிப்பு கேட்கவும் மன்னிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதுதான் இன்று நாங்கள் பேசுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. எல்லா மதங்களும் இந்த மன்னிப்பை பற்றி பேசுகின்றன. ஆனால் அந்த மதங்களை பின்பற்றுவதாக சொல்லிக் கொள்ளுகின்றவர்கள் கூட அந்த மன்னிப்பை கேட்பதற்கு தயங்குகிறார்கள். ஒரு மனிதன் தேவநிலையை அடைய வேண்டுமானால் மன்னிப்பு அவனிடம் இருக்க வேண்டும் என்கிறது பகவத்கீதை. இஸ்லாம் சொல்கிறது முழுமையாய் மன்னிப்பவர் அல் கபீர் என்று சொல்கிறது. கடவுள் அல் கபீர், அதாவது முழுமையாக மன்னிக்கக்கூடியவர் என்று சொல்கிறது. ஆகவே முழுமையாக மன்னிக்கக்கூடியவர்கள் கடவுளாக கொண்டாடப்படுகிறார்கள். மன்னிக்க மறுப்பவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்று சொல்கிறது கிறிஸ்தவம். எவ்வளவுதான் மதங்களை பின்பற்றுகின்றவர்களாக இருந்தாலும் இந்த மன்னிப்பு என்று ஒன்று வருகின்ற போது அதற்குள் எங்களுடைய தன்முனைப்பு எட்டி பார்த்து விடுகிறது. ஏன் நாங்கள் மன்னிக்க வேண்டும் அல்லது ஏன் நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், இரண்டுமே பிரச்சனையாக இருக்கிறது. ஆகவே இந்த தன் முனைப்பு ஈகோ என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை விட்டுவிட்டால் மன்னிப்பு கேட்பதும் மன்னிப்பை வழங்குவதும் இலகுவாக இருக்கும். சொந்த வீட்டில் உரிமை கொண்டாட முடியாததாக இருப்பதுதான் ஈகோ என்று சொல்வார் சிக்மண்ட் ஃப்ராய்ட். எல்லா மனிதர்களுக்கும் ஆழ்மனதில் நான் என்கின்ற ஒரு ஈகோ இருக்கிறது. என்னால் மட்டும்தான், நான் மட்டும்தான், என்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த ஈகோ சிலரிடம் அதிகமாக வெளிப்படுகிறது. அப்படி அதிகமாக வெளிப்படக்கூடிய அந்த மமதை அல்லது தன் முனைப்பு, தான் எல்லாவற்றையும் கடந்து போகின்றவன், எல்லாவற்றிலும் தனக்கே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும், எல்லோரும் எனக்கு கீழானவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தை தோற்றுவித்து விடுகிறது. அப்படி இருக்கக்கூடிய ஆணவம் படைத்தவர்களுக்கு சிலர் ஓ இவர் பெரியவர், இவரின் பின்னால் இருந்தால் எங்களுக்கும் ஏதாவது கிடைக்கும் என்று சொல்லி நான்கு பேர் அவருக்கு பின்னால் வாள்களாக சேர்ந்து கொள்வார்கள். அந்த வாள்கள் இந்த ஈகோ படைத்தவர் சொல்வது செய்வது எல்லாம் சரி சரி என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அப்போது அந்த ஈகோ படைத்தவருக்கோ நான் நான் நான் என்று அந்த கர்வம் இன்னும் இன்னும் இன்னும் அதிகமாகும். இப்படியான ஈகோ மனிதர்கள் அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களால் இன்னும் இன்னும் வளர்க்கப்படுகிறார்கள். இது தனி மனிதர்களாகவும் ஒரு சமூகமாகவும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது. எங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இப்படியான ஈகோ மனிதர்கள் பலர் நிறைந்திருக்கிறார்கள். அது குடும்பங்களாக இருக்கலாம், அமைப்புகளாக இருக்கலாம், அல்லது நாட்டை ஆளக்கூடியவர்களாக இருக்கலாம். மற்றவர்கள் சொல்வதை கேட்காமல் சரி தவறுகளை புரிந்து கொண்டு விடக்கூடிய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு அதற்கு பிராயச்சித்தம் செய்து இனி அவ்வாறான ஒரு தவறு ஏற்படாமல் தவிர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்காத மனிதர்களை ஊக்குவிப்பது, அவர்களை இன்னும் இன்னும் பெரிய மனிதர்களாக ஆக்குவது எல்லோருக்கும் பாதிப்பை கொண்டு வரும். ஆகவேதான் இந்த மன்னிப்பும் ஈகோவும் எப்போதும் முட்டி மோதி கொண்டிருக்காமல் மன்னிப்பதற்கும் மன்னிப்பு கேட்பதற்கும் மனிதர்கள் பழக வேண்டும். அதுதான் ஆரோக்கியமானது. இதைத்தான் இன்று நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினோம்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: பிஸ்டாக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் உங்களோடு ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். 416-528-1407 வழியாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம். குணா, நாங்கள் RRSP RESP பற்றியெல்லாம் பேசியிருக்கிறோம், RDSP பற்றியும் பேசியிருக்கிறோம். ஆனால் RDSP முதலீடு செய்கின்ற போது அரசாங்கத்தினாலும் ஒரு உதவி நிவாரணம் வழங்கப்படுவதாக அறிகின்றோம், அது பற்றி கூற முடியுமா?
2: இந்த RDSP என்பது வந்து 2008 ஃபெடரல் கவர்மெண்ட் அறிவித்த ஒரு பிளான், அதாவது ஒரு சேவிங் பிளான் ஃபார் தோஸ் பீப்புள் ஹூ ஆர் கன்சிடர்ட் தெம் செல்ஃப் ஏ டிசபிள் பீப்புள். அது வந்து உங்களோட டேக்ஸ் ரிட்டர்னில் உங்களுக்கு டிசபிலிட்டி கிரெடிட் வருமாக இருந்தால் யூ ஆர் எலிஜிபிள். அநேகமாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், அதாவது வந்து ஒரு டிப்ரெஷன், மென்டல் டிஸ்ஆர்டர் அப்படி இருக்கிறவர்களோ, இல்லாட்டி ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கிறவர்களோ, இல்லாட்டி ஈவன் மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளோ அப்படியானவர்கள் எல்லோருமே வந்து உங்கள் டேக்ஸ் ரிட்டர்னில், அவர்களுடைய டேக்ஸ் ரிட்டர்னில் அந்த டிசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட் எடுப்பவர்களாக இருந்தால் நீங்கள் இந்த RDSP பிளானை ஓப்பன் பண்ண முடியும். இந்த RDSP பிளானில் உள்ள நன்மை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வந்து $1 கண்ட்ரிபியூட் பண்ணினால் கவர்மெண்ட் வந்து $3 உங்களுக்கு தருகின்றது. $1 நீங்கள் போட்டால் கவர்மெண்ட் $3 தருகின்றது ஃபார் த ஃபர்ஸ்ட் $500 per year of contribution. அதற்கு மேற்பட்ட

0: $1,000 எவ்ரி $1 $2 கவர்மெண்ட் தருகின்றது. சுருக்கமாக சொல்வதானால், நீங்கள் $125 அ மந்தை நீங்கள் ஆர்டிஎஸ்பி அக்கவுண்டில் கண்ட்ரிபியூட் பண்ணினால் கவர்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் $300 அ மந்த் உங்களுக்கு தருகின்றது. அனுவலாக பார்க்கும் பொழுது $1,500 அ இயர் நீங்கள் ஆர்டிஎஸ்பி அக்கவுண்டுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணால் கவர்மெண்ட் வந்து $3,500 அ மந்த் உங்களுக்கு தருகின்றது. இந்த ரெண்டும் சேர்ந்து அந்த ஆர்டிஎஸ்பி அக்கவுண்டில் குரோ பண்ணி உங்களுக்கு 60 வயது வரும் பொழுது நீங்கள் வந்து அந்த காசை எடுக்க முடியும். அதாவது வந்து 60 வயதில் தான் இந்த காசை நீங்கள் எடுக்க முடியும். அதுக்கு முதலெடுத்தால் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் வந்து திருப்பி செலுத்த வேண்டும். எனவே இந்த ஆர்டிஎஸ்பி பிளான் வந்து இந்த டிசபிலிட்டி கண்டிஷன் இருப்பவர்களுக்கு ஒரு மிகவும் ஒரு ரிட்டையர்மெண்ட் இல்லாட்டி அவர்களுடைய லேட்டர் பார்ட்டில் வந்து பாவிப்பதற்கு இண்டிபெண்டாக இருப்பதற்கு ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அமைகின்றது. இதை வந்து எங்களால் பல கம்பெனியுடன் கம்பேர் பண்ணி ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக உங்களுக்கு தர முடியும். எனவே நீங்கள் $125 அ மந்த் கண்ட்ரிபியூட் பண்ண முடியாவிடில் உங்களால் முடிந்த தொகையை $25 அ மந்தை கூட நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணி இந்த ஆர்டிஎஸ்பி அக்கவுண்டின் மூலம் கவர்மெண்டின் கிராண்ட்ஸை பெற முடியும்.
1: நீங்களும் இதுபோன்ற சிறப்பான நிதி திட்டமிடல் ஆலோசனைகளை மற்றும் அரசாங்கத்தினால் வழங்கப்படக்கூடிய இதுபோன்ற அனுகூலங்களை பயன்படுத்துவதற்கு சிறந்த ஆலோசனைகளை வழங்குகிறார் குணா துரைசிங்கம். 416-528-1407 குணா துரைசிங்கம். 416-528-1407 8:46 ஈஸ்ட் FM காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன்.

0: நேரம் 8:50. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: காட்டுக்கரு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காம்ப்ரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். Dr. Sabisan Dental Office, 416-666-7770.
3: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி, ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர், 416-558-2551.
4: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477-6651-89. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477-6651-89.
5: சிவகுமரன் ராசையா, வீடு விற்பனை முகவர். வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை மோகேஜ் பேமெண்டை நினைக்கும் போது ஓடி போகின்றதா? தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள சட்ட மாற்றத்தால் உங்கள் கனவு சாத்தியப்படலாம். வீடு அமைந்துள்ள இடத்தில் மேலதிகமாக 2 அறைகள் கொண்ட கார்டன் சுயிட்டை அமைத்து மேலதிகமாக வருமானம் பெறலாம். மொத்தமாக 3-4 தொகுதிகள் வரை அமைக்கலாம். இவ்வாறான முதலீட்டு வாய்ப்புள்ள வீட்டுடன் சேர்ந்த காணிகளை தயார் நிலையில் வைத்திருக்கும் வீடு விற்பனை முகவர் சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 4162190032. உங்களிடம் இவ்வாறான வீடுகள் இருந்தால் அதனை விரைவாக விற்க சிவகுமரன் ராசையாவை அழையுங்கள். 416-219-0032.
6: அழைக்கின்றது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். பலசரக்கு பொருட்களுக்கும் துரித பணமாற்று சேவைக்கும் அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் என் நாஷ்டின், 416-724-6666, 416-724-6666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். ஒலிக்கும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறோம். தொடர்ந்து கலையத்தில் மதுமிதா மற்றும் மறுபடத்தில் சந்திக்கலாம். அன்பு வணக்கத்தோடு ரமணன் சந்திரசகரமூர்த்தி. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிமையான நாளாக அமையட்டும் என்ற வாழ்த்துக்களோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதை வரவேற்றிருக்கின்றோம். சூரிய வெளிச்சத்துடன் கூடிய சிறந்த வெப்பநிலை இருக்கின்ற ஒரு அழகான ஆரம்பம். காலை 9:01-12 வரைக்கும் இன்றைய பொழுதிலும் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கப் போகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நன்றி ரமணன். 2026 ஜூன் மாதத்தின் 9 செவ்வாய்க்கிழமை காலை வேளை. இன்றைய நாள் ஜூன் மாதம் 9 பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலும் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புதிய அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் மிகவும் சிறப்பாக நிறைவேறி முன்னேற்றகரமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் தொடரட்டும் என்றும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஓடு.

ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் அவர்களது இனிய குரலில் நேற்று இன்று நாளையின் முதல் பாடல் கேட்டிருக்கின்றோம். 9:06 இருக்கின்றது இந்த காலை பொழுதில் நாங்களும் ஒரு சிந்தனை ஒன்றை பார்க்கலாம். மற்றவர்களை மாற்ற நினைப்பது அறியாமை, நம்மை நாமே மாற்றிக்கொள்வதுதான் உண்மையான முதிர்ச்சி என்பதைத்தான் இந்த சிந்தனை சொல்லுகின்றது. உன்னை திருத்திக்கொள், உலகம் தானே திருந்தும் என்பது இதற்காகத்தான் சொல்லி வைத்தார்களோ என்னவோ, கண்டிப்பாக அதை நாங்கள் கடைபிடித்தல் அவசியம். பெரும்பாலும் நாங்கள் செய்யக்கூடிய தவறு என்னென்று சொன்னால், இன்னும் ஒருவரைத்தான் மாற்ற நினைக்கின்றோம், நாங்கள் மாறுவது தொடர்பாக சிந்திப்பதில்லை. ஆனால் மற்றவர்களிடையே அந்த மாற்றத்தை காண முடியாமல் நாங்கள் மாற்றம் அடைகின்றோம் அல்லது கவலைப்படுகின்றோம். ஏதோ ஒன்றது இழந்தது போலவும் கூட நாங்கள் உணரத் தொடங்குகின்றோம். ஆனால் அது என்பது அது வந்து நிச்சயமாக ஒரு அறியாமை என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். முதிர்ந்த மனிதர்களாக, முதிர்ச்சி மிக்க மனநிலை கொண்ட ஒரு மனிதர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் மற்றவர்களை மாற்ற முடியாது என்பதை முக்கியமான ஒரு விடயமாக தெரிந்து கொள்வதுதான். எங்களை நாங்களே மாற்றிக்கொள்ளுகின்ற போது எங்களை பார்த்து ஒரு சிலர் மாற தொடங்கலாம், அவர்களை பார்த்து இன்னும் பலர் என்று சொல்லி ஒரு நல்ல மாற்றத்தை நாங்கள் ஆரம்பித்து வைக்கலாம். ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் கூட நாங்கள் இருக்கலாமே தவிர, மற்றவர்களை மாற்றிவிடலாம் என்று சொல்லி நினைப்பது என்பது மிகப்பெரிய அறியாமை. அந்த அறியாமை எங்களிடம் இருக்கின்றது என்று சொன்னால் அதை நாங்கள் விட்டொழித்தல் என்பது மிக மிக அவசியம் என்பதைத்தான் இந்த சிந்தனையை சொல்லி நிற்கின்றது. எனவே புரிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் எங்களிடம்தான் நாங்கள் மாற்றங்களை ஆரம்பித்தல் அவசியமாகின்றது. சரியாக ஒன்றை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்து அதை யார் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னாலும், உண்மையிலேயே முழு மனதோடு நாங்கள் கடைபிடிக்க ஆரம்பிக்க தொடங்குகின்ற போது கண்டிப்பாக இன்னும் ஒருவராவது அதை பார்த்து மாற தொடங்குவார். அதுக்கு பிறகு அவரை பார்த்து இன்னும் அடுத்தடுத்த நபர்கள் என்று சொல்லி அந்த மாற்றம் வந்து சாத்தியமாகிக் கொண்டே போகும். எங்களை அறியாமலேயே அந்த மாற்றத்தை நாங்கள் சாத்தியமாக்கி விடுவோம். ஆனால் அதை விடுத்து நாங்கள் மாறாமல் இன்னும் ஒருவரை மாற்ற நினைப்பது என்பது மிகப்பெரும் அறியாமையாகத்தான் இருக்கும் என்பதைத்தான் இந்த சிந்தனையின் மூலமாக சொல்ல முடிகின்றது. மற்றவர்களை மாற்ற நினைப்பது அறியாமை, நம்மை நாமே மாற்றிக்கொள்வதுதான் உண்மையான முதிர்ச்சி என்பது தொடர்பாகவும் என்றைய சிந்தனையை பகிர்ந்து கொள்ளுகின்றோம். இந்த காலை வேளையில் சிறிய வெளிச்சம் மிக்க இன்னும் ஒரு அழகான காலை பொழுதை நாங்களும் வரவேற்றிருக்கின்றோம். வெப்பநிலை உயர்வுடன் கூடிய மாறுநாட்கள் வர காத்திருக்கின்றன. தொடர்ந்து நேற்றிலும் பார்க்க இன்றைக்கு வெப்பநிலை உயர்ந்திருக்கும், இன்றிலும் பார்க்க நாளைக்கு இன்னும் அதிகமான வெப்பத்தை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும் என்பதைத்தான் இந்த காலநிலை தகவல் தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்கின்றது. இப்போது 17 தான் உணர்கின்றோம். சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு காலை பொழுதும் கூட முகில் கூட்டங்கள் சேர தொடங்கலாம். பகல் வேளையில் ஒரு 12-1 மணி வரைக்குமே வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். 1 மணிக்கு பிறகு மெல்லிய தூறல் கொஞ்சம் இருக்கலாம். அதுக்கு பிறகும் கூட கொஞ்சம் கிளவுடியாக நிலைமைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் சொல்லப்படுகின்றன. 3 மணிக்கு பிறகு மீண்டும் தண்டர் ஸ்டோம் ஆரம்பமாகும் என்பது தொடர்பாக தான் இப்போதைய காலநிலை தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மாலை பொழுது மழைக்குரியதாக இருக்கும், மடியுடன் கூடியதாக அந்த மழை வர இருக்கின்றது. இன்றைய தினம் இரவு ஒரு 10 மணி தாண்டியும் கூட தொடர்ச்சியாக மழை தூறல் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே நாளைக்கு காலையிலும் மெல்லிய மழை தூறல் இருப்பதற்கான வாய்ப்புகளை தான் இன்றைய தினம் இப்போது சொல்லியிருக்கின்றார்கள். எனவே மழைக்கான சாத்தியங்களை இன்று நாங்கள் எதிர்கொள்கின்றோம். மடியுடன் கூடிய மழையாக பகல் வேளை 1-3 மில்லிமீட்டர், மாலை பொழுதில் இன்னும் ஒரு 3 மில்லிமீட்டர் வரைக்கும், இரவு வேளையும் கூட ஒரு 3 மில்லிமீட்டர் வரையிலான மழை என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வெப்பநிலை உயர்வு இன்று 25 வரை இருக்கும். 30 டிகிரி செல்சியஸை நாங்கள் உணரக்கூடிய நிலைமைகள் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றன. நாளைக்கு புதன்கிழமை 26 வெப்பநிலை உயர்ந்து 34 வரை உணர இருக்கின்றோம். வெப்பம் உயரக்கூடிய சாத்தியங்கள் தான் இந்த வாரத்தின் ஏனைய நாட்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. நாளைக்கும் கூட காலையிலும் 3 மில்லிமீட்டர் அளவிலான தண்டர் ஸ்டோம் எதிர்பார்க்கப்படுகின்றது. மதிய பொழுதில் சூரிய வெளிச்சம் தென்பட தொடங்கும். இருந்தாலும் இடையிடையே வந்து போகக்கூடிய மழை சூழலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பெரும்பாலும் வெளிச்சத்தை நாங்கள் மதியம் மாலை பொழுதில் நாளைக்கு காணலாம். இரவு வேளை மீண்டும் மழை தொடங்கலாம், மெல்லிய மழை சூழல் இருக்கும் இரவு பொழுதிலும். வியாழக்கிழமையும் கூட அடிக்கடி வந்து போகக்கூடிய தண்டர் ஸ்டோம் எதிர்பார்க்கப்படுகின்றது. மதிய மாலை பொழுதில் சூரிய வெளிச்சத்துக்கான சாத்தியங்களும் இருக்கின்றது. 27 வெப்பநிலை உயர்வு 36 வரை நாங்கள் உணரப்போகின்றோம் வியாழக்கிழமை. வெள்ளிக்கிழமை 25-31 உணரப்படும், சற்று குறைந்திருக்கும் வியாழனிலும் பார்க்க உணர்நிலை. அன்றைக்கும் கூட சூரிய வெளிச்சத்தை நாங்கள் காணலாம். அதே நேரம் தண்டர் ஸ்டோமுக்கான சாத்தியங்களும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றன. மதிய வேளை மாலை பொழுதில் பிரதானமாக வெயிலும் கூட நிறைந்திருக்கலாம் வெள்ளிக்கிழமை. வருகின்ற வீக்கெண்டை பார்த்தால் சனிக்கிழமை வெயில் நிறைந்திருக்கும், வெப்பநிலை சற்று மிதமானதாக மாறப்போகின்றது. 24 வெப்பநிலை 28 உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. 21 வெப்பநிலை 23 உணரப்படும். வெளிச்சம் முகிலும் கூட பகல் வேளை இணைந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் இப்போது தொடர்ந்து வருகின்ற நாட்கள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றன. 9:11 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த காலை இப்பொழுதில் வாகன விபத்து தொடர்பாகவும் கூட அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 401 ஈஸ்ட் பவுண்ட் கலெக்டர்ஸ் கெனடி வீதி பகுதியில் 2 லெஃப்ட் லேன்ஸ் தடைப்படுகின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது.

0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சேரன் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862
1: நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 6473025748, 6473025748, camsonics.com.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி கார்,
3: என்னது
2: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிசாலியாகுங்கள்.
5: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
4: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி.
5: 416-900-4599.
6: இன்னும் வேலை தேடிக் கொண்டுதான் இருக்கின்றீர்களா? நீங்கள் நம்பியிருந்த வேலை பறிபோய்விட்டதா? இப்போது செய்யும் வேலை மிகவும் கஷ்டமாக இருக்கிறதா? அடுத்தது என்ன என்று கவலையோடு இருக்கும் உங்களுக்காக JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் இன்றே பதிவு செய்ய அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். JRS காலேஜ், 416-292-2455. 416-292-2455.
0: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம், 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம், 6478334998, 6478334998.
7: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
8: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம், ஈஸ்ட் FM 102.7.

நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். காலை 9:26 ஆகி இருக்கின்றது. இந்த இனிய காலை பொழுதில் நாங்கள் போக்குவரத்து நிலைமைகளையும் பார்க்கலாம். தாமதங்கள் காணப்படுகின்றன. 401 வெஸ்ட்பவுண்டின் நிலைமைகளை இப்போது அவதானிக்கின்ற போது தாமத நிலைமைகள் காணப்படுகின்றன. எங்கே என்று சொல்லி பார்த்தால், கெனடி வீதியை அண்மித்த பகுதியில் தாமதங்கள் இருக்கின்றது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அந்த விபத்து காரணமாகத்தான் 2 லெஃப்ட் லேன் தடைப்பட்டிருப்பதன் விளைவாக தாமத நிலைமைகள் சற்று அவதானிக்கப்படுகின்றன கெனடி வீதி பகுதியில். அதை தாண்டி பயணிக்கின்ற போது அதிக வாகன நெரிசல்கள் இல்லாமல் நீங்கள் பயணிக்கக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் கூட இப்போதைய நிலைமைகளை காணக்கூடியதாக இருக்கின்றது. டிவிபி அண்மித்த பகுதியிலும் அதிக தாமதங்கள் நிலவுகின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. டிவிபி தாண்டிய இடங்களிலும் கூட தாமதங்கள் காணப்படுகின்றன. லெஸ்லி ஸ்ட்ரீட் பகுதியில் சற்று அதிகமான வாகனங்களையும் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. அவென்யூ ரோட் வரைக்கும் தொடர்ந்து தாமதங்கள் இருக்கின்றது. அதுக்கு பிறகு தொடர்ந்து பயணிக்கையில் கீழ் ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்து மீண்டும் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. மார்டின் க்ரோவ் ரோட் வரைக்குமே தாமதங்கள் தொடர்ச்சியாக நிலவுகின்றது. 401 வெஸ்ட் பவுண்டை பொறுத்தளவில் ஈஸ்ட் பவுண்டிலும் கூட ஹைவே 47 பகுதிகளில் அதிக தாமதங்கள் கிப்ளிங் வரைக்கும் தொடர்ந்து காணப்படுகின்றது. அதனை தாண்டி பயணிக்கின்ற போது ஹைவே 400 தாண்டிய இடங்களில் இருந்து கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் கலெக்டர்ஸில் மிக அதிகமான வாகனங்களும் கூட நிலவுகின்றது. எக்ஸ்பிரஸ் குறைந்த தாமதங்களை எதிர்கொள்கின்றது. பாதஸ்ட் பகுதியிலும் கூட கலெக்டர்ஸில் தாமதங்கள் உயர்கின்றன. தொடர்ந்து தாமதங்கள் டிவிபி வரைக்கும் நிலவுகின்ற நிலைமைதான் இப்போது காணப்படுகின்றது என்பதையும் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். டிவிபி சவுத் பவுண்ட் 401 தாமதங்கள் ஆரம்பித்து இடையிடையே அதிகரித்து இடையிடையே சற்று குறைவாகவும் கூட தொடர்ந்து காணப்படுகிறது. எக்லிங்டன் தாண்டிய இடங்களில் வாகனங்கள் சற்று உயர்வாகவும் இருக்கின்றது. கார்னர் வரைக்குமே தாமத நிலைமைகளை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். டிவிபி நார்த் பவுண்டிலும் கூட எக்லிங்டனுக்கு முன்னர் தாமதங்கள் ஆரம்பிக்கின்றன. 401 வரைக்குமே குறைந்த தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றது. 404 சவுத் பவுண்டில் ஸ்டீல்ஸ் தாண்டிய பகுதிகளில் ஃபிஞ்சுக்கு முன்னரே தாமத நிலைமைகள் ஆரம்பிக்கின்றன. அதிக தாமதங்கள் தான் தொடர்ந்து நிலவுகின்றது. ஷெப்பர்டுக்கும் 401க்கும் இடைப்பட்ட பகுதி மிக அதிகமான வாகன நெரிசல்களோடு இப்போது இருக்கின்றது என்பதையும் கூட இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளலாம். இன்றைய நாள் 9 June. இன்னும் ஒரு முக்கியமான நாளாக வந்து சேர்ந்திருக்கின்றது. கோரல் ட்ரையாங்கிள் டே என்று சொல்லித்தான் இந்த நாள் தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. பவள முக்கோண தினம் என்று சொல்லித்தான் நாங்கள் அதனை சொல்ல முடிகின்றது. உலக அளவிலே பல இடங்களிலும் இருக்கின்ற இந்த பவள பாறைகள் மிக அதிகமாகவே எங்களது சுற்றுச்சூழலுக்கு நன்மை தரக்கூடிய பல்வேறுபட்ட செயல்களை தொடர்ந்து செய்து வருகின்றன. 20 லட்சம் மைல்களுக்கும் அதிகமான கடல் நிலப்பரப்பை கொண்டிருக்கின்ற இந்த பவள முக்கோண பகுதி என்று சொல்லி நாங்கள் தனித்து பார்த்தோம் என்று சொன்னால், மேற்கு பசிபிக் பெருங்கடலில் அது காணப்படுவதாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். கோரல் ட்ரையாங்கிள் இதுதான் வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷனில் காணப்படுகின்றது. இங்குதான் உலக அளவிலே என்று சொல்லி பார்த்தால் 75% அதிகமான கோரல் ஸ்பீஷீஸை அது கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கோரல் ட்ரையாங்கிள் பகுதி அதே நேரம் மிக மிக அதிகமான உயிரினங்களும் கூட அங்கே வாழுகின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. அதில் குறிப்பாக தனித்துவமாக என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், 2000 அதிகமான வெவ்வேறு வகையிலான ரீஃப் ஃபிஷும் கூட மிக அதிகமாக இந்த கோரல் பகுதிகளுக்குள் நிறைந்து காணப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே உண்மையிலேயே இந்த பயோடைவர்சிட்டி மிக அதிகமாக இருக்கின்ற பகுதிகளில் இதுவும் முதன்மையானது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கோரல் ரீஃப் வந்து விஞ்ஞானிகளால் ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் தி சி என்று சொல்லித்தான் அழைக்கப்படுகின்றது. அந்த அளவுக்கு மிக அதிகமான நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றது. கடலின் மழைக்காடுகள் இவை என்று சொல்லித்தான் விஞ்ஞானிகள் அதனை பார்க்கின்றார்கள். கோரல் ட்ரையாங்கிள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய ரீவ்ஸ், மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், சீ கிராஸ் மெடோஸ் போன்றவை அருகருகே இருக்கக்கூடிய ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கின்ற சுற்றுச்சூழல் பகுதிகளாக காணப்படுகின்றன என்பது தொடர்பாகவும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கோரல் ட்ரையாங்கிள் என்று சொல்லி பார்த்தால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பவள பாறைகளை டைனி கோரல் பாலிப்ஸ் வந்து உருவாக்குகின்றனவா. அவை வந்து காலப்போக்கில் ஒன்றாக இணைக்கப்பட்டு லைம் ஸ்டோன் ஸ்ட்ரக்சர்ஸாக அந்த பவள பாறைகளாக உருவாக்கப்படுகின்றன. இங்குதான் பல வகையான மீனினங்கள், நண்டுகள், சீ ஸ்டார்ஸ், கிளாம்ஸ், ஷார்க்ஸ், ரேஸ் என்று சொல்லி எண்ணற்ற கடல் வாழ் உயிரினங்கள் வந்து மறைந்து வாழுகின்றன. தங்களுக்கான உணவை அங்கு பெற்றுக் கொள்கின்றன. அதே நேரம் வேட்டையாடக்கூடிய இடமாகவும் கூட அவற்றை பயன்படுத்துகின்றன. அதே நேரம் மனிதர்களுக்கும் பெரும் நன்மையை செய்யக்கூடிய ஒரு பகுதியாக காணப்படுகின்றது. இந்த கோஸ்டல் கம்யூனிட்டிஸ் என்று சொல்லி பார்த்தால்
அவர்கள் இந்த ஹெல்த்தியான ரீஃபில் தானாம் அவர்களது வாழ்க்கை தங்கி இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். வாழ்க்கைக்கு தேவையான மீன் பிடித்தலை அவர்கள் செய்யக்கூடிய வாய்ப்பையும் அந்த பகுதி வழங்குகின்றது. அதிக அளவிலான மீன்கள் இருக்கக்கூடிய இடமாக இருப்பதன் காரணமாக மக்களுக்கு நிறையவே உணவு அதன் மூலமாக கிடைக்கின்றதாம். ஒரு தொழில் செய்யக்கூடிய இடமாகவும் கூட அது காணப்படுகின்றது. எனவே கண்டிப்பாக இந்த கரையோர பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு மிக அதிகமான நன்மையை செய்யக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த கோரல் ரீஃப் இருக்கின்ற பகுதி என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். 1950களிலிருந்தே விஞ்ஞானிகள் தொடர்ச்சியாக இந்த கோரல் ரீஃபின் ஆரோக்கியம் தொடர்பாக அவதானித்து வருகின்ற நிலையில் அரை பங்கிற்கும் மேற்பட்ட அந்த கோரல் ரீஃபை நாங்கள் அழித்திருக்கின்றோம். இப்போது மிக விரைவான அழிவு வந்து உலக வெப்பமயமாதலின் காரணமாக தொடர்ந்து பார்க்கப்படுகின்ற நிலையில்தான் இந்த ஒரு நாளும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. கோரல் ட்ரையாங்கிள் டே என்று சொல்லியும் கூட ஜூன் மாதம் 9ஆம் தேதியை பிரகடனம் செய்திருக்கிறார்கள். நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 9:32.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் 1 PHEV களை 1.49% ரேட்டில் வாரந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாரந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. ஆமெட் தம்சீன், 437-860-7002. 437-860-7002.
4: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 6479621569, 6479621569.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்மென்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
7: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள். 437-984-1061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் எஃப்எம். லாக் ஆன் டு ஈஸ்ட் எஃப்எம் .ca.

1980 வெளிவந்திருந்த இளமை கோலம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்திருக்கும் நேரம் 9:44 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வாழ்நாள் சாதனையாளர் தனது வாழ்க்கையை மற்றவர்களுக்கான ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அது தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அவர் யாருன்னு சொல்லி கேட்டால் ஒரு கனேடியர் தான், ரிக் ஹான்சன். பிரிட்டிஷ் கொலம்பியா கனடாவில் பிறந்து வில்லியம்ஸ் லேக்கில் வளர்ந்த ஒரு சிறுவனாக அவர் வளர்ந்து வந்திருக்கின்றார். எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருப்பாராம். தூண்டில் மூலம் மீன் பிடித்தலை பொழுதுபோக்காக கொண்ட ரிக் மற்றைய நேரங்களில் ஏதாவது ஒரு வகையான பந்தை தட்டி அடித்து உருட்டி எறிந்தபடியே இருக்கக்கூடிய ஒரு துடிதுடிப்பான சிறுவன். அனைத்து வகையான விளையாட்டிலும் ஈடுபாடு கொண்ட ரிக்கின் விருப்பத்திற்குரிய விளையாட்டாக வாலிபால் இருந்திருக்கின்றது. 15வது வயதில் 1973 ஆண்டில் நண்பர்களுடன் மீன் பிடிக்க சென்ற ரிக் திரும்பி வரும் வழியில் ஒரு வாகன விபத்தை சந்திக்கின்றான். தான் பயணம் செய்த

வாகனத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு நினைவு திரும்பியதும் ரிக்கால் தனது கால்களை உணர முடியவில்லை. இப்போது மருத்துவர் ரிக்கிடம் சொல்லுகின்றார், உங்களால் இனி நடக்க முடியுமா என்பது சந்தேகம்தான் என்று சொல்லி அவருக்கு சொன்னபோது அவனுக்கு சிரிப்பு தான் வருகின்றதாம். அவன் ஒரு விளையாட்டு வீரன், எலும்பு முறிவு விளையாட்டில் ஏற்படுவதும் அதுக்கு பிறகு அது சரியாவதும் சாதாரணமான ஒரு விடயம் என்று சொல்லித்தான் அப்போது அவன் எடுத்துக் கொள்கின்றான். ஆனால் அதுக்கு பிறகு அவனை பார்வையிட வந்த நண்பர்களின் சோர்ந்த முகங்களை பார்த்து நான் விரைவில் வீடு திரும்பி விடுவேன் என்று சொல்லி உற்சாகமாகவும் கூட பதிலளித்திருக்கின்றான். ஆனால் அவன் எதிர்பார்த்தபடி இலகுவில் சீர் செய்யக்கூடிய பிரச்சனையாக அது இருக்கவில்லை. எப்படியாவது எனது கால்களை இயங்க பண்ணுங்கள் என்று சொல்லி தனது பெற்றோர்களிடம் அவன் கெஞ்சிக்கொண்டே இருப்பானாம். ஒரு இடத்தில் இருக்கவே பிடிக்காத மகன் எழுந்து இருப்பதற்கு விரும்புகின்றான் என்று சொன்னாலும் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் பெற்றோர்கள் அவதிப்படுகின்றார்கள். ரிக்கின் நடுப்பிற்கு கீழே அங்கங்கள் செயலிழந்திருக்கின்றன. அவனது முதுகெலும்பு தண்டு முறிந்திருக்கின்றது. ஸ்பைனல் கார்ட் இன்ஜரியின் காரணமாக அவனால் நடக்க முடியவில்லை. கால்களில் சக்கரங்களை கட்டிக்கொண்டது போல பறந்து திரிந்த ரிக்கிற்கு அன்று முதல் சக்கரங்கள் தான் கால்களாக மாறி போயின. நடக்கும் சக்தியை இழந்துவிட்டாலும் ரிக் துவண்டு போய் அடைப்பட்டு கிடக்கவில்லை. அவர் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றார். தனது சக்கர நாற்காலியில் பாடசாலையில் விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சியாளராக கடமையாற்ற தொடங்குகின்றார். இந்த வீல் சேரில் பங்கேற்கும் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கத்தையும் அவர் வென்றிருக்கின்றார். கனடா சக்கர நாற்காலி கரப்பந்து விளையாட்டில் இவரது அணி முதலிடம் பெற்றது. அதுக்கு பிறகு இங்கிலாந்துக்கு சென்று உலக கூடைப்பந்து விளையாட்டிலும் கூட அவர் பங்கேற்றிருக்கின்றார். என்னால் 1000 விடயங்களை முன்பு போல் செய்ய முடியாமல் இருக்கலாம், ஆனால் இன்னும் நான் செய்யக்கூடிய 10,000 விடயங்கள் இருக்கின்றன என்று சொல்லி நம்பிக்கையோடு அவர் கூறியிருக்கின்ற அந்த வரிகளைத்தான் நாங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். டெரி ஃபாக்ஸும் ரிக்கும் நல்ல ஒரு நண்பர்களாக இருந்திருக்கின்றார்களாம். இரண்டு பேருமே ஒன்றாக இணைந்து இந்த வீல் சேரிலே கூடைப்பந்து விளையாடியவர்கள். டெரி ஃபாக்ஸ் நிறைவேற்றிய தனது கனவை நிறைவேற்றிய விதம் அவரது மறைவுக்கு பிறகு ரிக்கின் மனதிலும் ஆழப்பதிந்தது. ரிக் தனது கனவுகளை பற்றி சிந்திக்க தொடங்குகின்றார். அங்கவீனமானவர்கள் பற்றிய விழிப்புணர்வு பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கின்றார். அதே நேரம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நிதி திரட்டவும் கூட அவர் திட்டமிடுகின்றாரா. அவரின் கனவு மார்ச் 1985 21ஆம் தேதியில் நனவாகின்றது. தனது சக்கர நாற்காலியில் உலகை சுற்றி வர தனது குழுவோடு அவர் புறப்படுகின்றார். தினமும் 2 மாரத்தன் தூரங்கள் அவர் பயணிக்கின்றார். கைகள் வலித்தன, கால நிலைகள் குறுக்கிட்டன. ஆனால் அவரின் மன உறுதி அனைத்தையும் வென்று பயணம் முன்னேறியது. 34 நாடுகள் ஊடாக அவர்களது பயணம் தொடர்ந்திருக்கின்றது. இந்த பயணத்தை அவர்கள் வெற்றிகரமாக முடிப்பதற்கு 2 வருடங்கள் 2 மாதங்கள் 2 நாட்கள் எடுத்திருக்கின்றன. ஆனாலும் $26 மில்லியனுக்கு மேலாக நிதியும் கூட திரட்டப்பட்டது. இந்த ரிக்கின் செய்தி உலகெங்கிலும் இருக்கின்ற மக்களுக்கும் சொல்லப்பட்டது. அவரது பயணம் முடிந்ததும் ரிக் ஓய்ந்து விடவில்லை. அவரின் கனவுகளும் குறிக்கோள்களும் இன்னும் இன்னும் வளர்ந்து கொண்டே போகின்றன. ரிக் ஹான்சன் அமைப்பகம் ஒன்றை நிறுவி முள்ளந்தண்டினால் பாதிக்கப்பட்டவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு அதன் ஊடாக அவர் உழைக்கின்றார். முதுகெலும்பு தண்டு முறிவுக்கு வைத்தியங்களே அந்த காலத்தில் சரியாக இல்லாத நிலையில் டெரி ஃபாக்ஸ் வந்து கேன்சர் ஆராய்ச்சிக்கு எப்படி நிதி திரட்டினாரோ அதே மாதிரி தான் இந்த ஸ்பைனல் கார்ட் இன்ஜரி அந்த ஆராய்ச்சிக்காக நிதி திரட்டி இன்று $200 மில்லியன்களுக்கு மேல் சேர்த்து 2008ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் வான்கூவரில் ஒரு பிரத்யேகமான மருத்துவமனையும் கூட அவர் திறந்து வைத்திருக்கின்றார். ரிக்கின் சாதனைகளை பட்டியலிட்டால் அது நீண்டு கொண்டே செல்லும். தலைமை பண்புகளை உருவாக்கி எல்லோருக்கும் ஒரு ரோல் மாடலாக அவர் தொடர்ந்து செயற்பட்டிருக்கின்றார். கனடா முழுவதுமே இளைஞர்களை ஊக்குவித்து அவர் பல விடயங்களை செய்திருக்கின்றார். மேன் இன் மோஷன் மற்றும் கோயிங் ஃபார் த டிஸ்டன்ஸ் போன்ற புத்தகங்களையும் கூட அவர் எழுதியிருக்கின்றார். அந்த புத்தக பிரதிகள் வந்து அதிக அளவிலே விற்பனை செய்யப்பட்டு முன்னணியில் விற்பனை செய்யப்பட்ட அந்த புத்தகங்களின் வரிசையில் அதுவும் கூட அவையும் கூட ஒன்றாக இருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. கோயிங் ஃபார் த டிஸ்டன்ஸ் என்ற சுயமுன்னேற்ற புத்தகத்தில் எப்படி குறிக்கோள்களை அடைவது என்பது பற்றியும் எல்லோரும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்பதை பற்றியும் மனிதனுக்கு இவ்வளவோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் வருகின்றன, ஆனால் அவன் எவ்வாறு அவற்றை கையாள்கின்றான் என்பதை பொறுத்தே அவன் வாழ்க்கை அமைகின்றது என்பதை பற்றியும் தெளிவாகவும் விளக்கமாகவும் தனது வாழ்க்கை அனுபவத்தை வைத்து அவர் கூறியிருக்கின்றாரா. மிக முக்கியமான ஒரு மனிதர்
வாழ்க்கை பல சவால்களுக்கு மத்தியிலும் கூட முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். சாதாரணமாக ஏற்படக்கூடிய ஒரு சில அசௌகரியங்களுக்கு நாங்கள் மனதளவிலே சோர்ந்து போகின்றோம். ஒரு விரக்தி சலிப்பு எல்லாமே எங்களுக்கு விரைவாக ஏற்பட்டு விடுகின்றது. ஆனால் இந்த மாதிரியான வாழ்க்கை பிரச்சனைகளிலும் கூட சாதனை மனிதர்களாக ஒரு சிலர் தான் வாழ்ந்து காட்டுகின்றார்கள் என்பது தொடர்பான ஒரு செய்தியைத்தான் நாங்கள் இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். 9:50 நிமிடம்

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV கலையும் 0% ரேட்டில் ஃபைனான்ஸ் செய்யுங்கள். அனைத்து ட்ரிம் 2026 Nissan Kicksும் 0% ஃபைனான்ஸ் ரேட். 2025 Nissan Leaf எலக்ட்ரிக் வாகனங்களை 0% லீஸ் மற்றும் ஃபைனான்ஸ் ரேட்டில் பெறலாம். 2025 Infinity QX50 கள் 0% ஃபைனான்ஸ் அண்ட் லீஸ் ரேட்டில் காத்திருக்கின்றன. கம்ப்ளீட்லி ரீடிசைன் 2026 Nissan Sentra களையும் வந்து பாருங்கள். அனைத்து வாகன கொள்வனவுகளுக்கும் 4 ஆயில் சேஞ்சஸ் இலவசம். தமிழில் பேச முகமது லெபி 4374777960 4374777960.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக 2000 ரூபாய்க்கு மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
3: ஹைஃபை பார்பர் ஷாப் சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹைஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷார்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹைஃபை பார்பர் ஷாப். ரமேஷ் 4372431719 4372431719.
4: பிரிஷா லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன்.
5: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
4: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்
5: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
4: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
5: 2225 மார்க்கம் ரோட், Sweet 307-647-478-0144.
6: Kairali, Taste of Kerala வழங்கும் உங்கள் நாதிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள் இப்போது மேலும் சிறப்பாக Monday to Friday காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை Buffet with Unlimited தோசை, 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. For kids $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வரத்துண்டும் சுவை. கைரளி, டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 கெனடி ரோட், ஸ்கார்ப்ரோ, 416-288-0994, kairalitaste.com.
7: MJS Gold House.
8: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
7: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
8: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபிஞ்ச், GTA Square Mall, MJS, 416-299-1630.
7: MJS Gold House.
8: மின்னிடம் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
9: Your favorite music on your favorite station. 102.7.

நேரம் காலை 10:33 இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com அமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. 18 இப்போதைய வெப்பநிலை 18°C நாங்கள் உணர்கின்றோம். சூரிய வெளிச்சம் தென்படுகின்றது. இப்போது கொஞ்சம் முகில் கூட்டங்களும் வானத்தில் சேரத் தொடங்கியிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். 12 மணிக்கு பிறகு மிக மெல்லிய தூறலாக மழை தொடங்கலாம். 1-2 மணி அளவிலும் கூட தூறலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. மாலை இப்பொழுதில் இடியுடன் கூடிய மழை எதிர்பார்க்கப்படுகின்றது. பிற்பகலில் 3 மில்லிமீட்டர், மாலையில் 3 மில்லிமீட்டர், இரவு பொழுதில் 3 மில்லிமீட்டர் என்று சொல்லி மழைக்கான சாத்தியங்கள் தொடர்ந்திருக்கின்றன. என்று ஒரு மணிக்கு பிறகு முழுமையாகவே மழைக்குரிய நிலைமைகளை தான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கும். வெப்பநிலை உயர்வுன்னு சொல்லி பார்த்தால் 24 இருக்குமாம். 28°C நாங்கள் உணரப்போகின்றோம். இரவு பொழுதில் 16-15 இரவின் உடனடியாகவும் இருக்கும். மழை இருந்தாலும் சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் 8:57 இன்றைய தினம் கூறப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற நாளைய நாள் புதன்கிழமையை பார்க்கையில் இன்றிலும் பார்க்க வெப்பநிலை உயர்ந்திருக்கப் போகின்றது. காலையிலேயே தண்டர்ஸ்டோமுக்கான வாய்ப்புகளை நாங்கள் எதிர்கொள்ளுகின்றோம். நாளைக்கு 1-3 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை இருக்கலாம். மதிய பொழுதிலும் கூட குறைந்தளவில் மழை இருக்கக்கூடிய நிலைமைகள் இருந்தாலும் சூரிய வெளிச்சம் தென்படத் தொடங்கும். மாலை வெளிச்சமும் முக்கிலும் அணிந்திருக்கக்கூடிய நிலைமைகள் சொல்லப்படுகின்றது. நாளைக்கு புதன்கிழமை 26 வெப்பநிலை உயர்வு, 34 வரை உணரப்போகின்றோம். இரவிலிருந்து மீண்டும் மழை தொடங்கலாம். வியாழக்கிழமையும் வெளிச்சத்தை தந்தாலும் கூட தண்டர்ஸ்டோமை நாங்கள் தொடர்ந்து பெறக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. இடையில் வந்து போகக்கூடிய மழையாக அது இருக்குமாம். 27 வெப்பநிலை, 36 வரை உணரப்போகின்றோம் வியாழக்கிழமையில். வெள்ளிக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் 25-31 உணரப்படும். மழைக்கான சாத்தியங்களும் இருக்கின்றன. சூரிய வெளிச்சம் மாலை பொழுதில் பிரதானமாக இருக்கும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். வருகின்ற வீக்கெண்டை நாங்கள் பார்த்தால் சனிக்கிழமை வந்து வெயில் நிறைந்திருக்கும். வெப்பநிலையும் சற்று குறைகின்றது. 24-28 வரை உணரப்போகின்றோம். ஞாயிற்றுக்கிழமை 21-23 தான் கூடிய உணர்லையாக இருக்கும். வெளிச்சமுகில் இணைந்திருக்கும் மழையும் கூட பகல் வேளை வந்து போகக்கூடிய நிலைமைகள் இப்போது எதிர்பார்க்கப்படுகின்றன. 10:05 எரிபொருள் விலையில் நாளைக்கும் கூட மாற்றம் இல்லை. நேற்றைய விலையில்தான் இன்றைக்கும் கூட எரிபொருளை நாங்கள் பெறுகின்றோம். இதே மாதிரி தான் நாளைக்கும் மாற்றம் இல்லாமல் எரிபொருள் விலை இருக்கும் என்பது தொடர்பான தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. இந்த வேளையில் முக்கியமான ஒரு சில தகவல்களை பார்த்தால், சதர்ன் லெபனாஸ் சிட்டி ஆஃப் டயர் அங்கு வந்து இஸ்ரேலிய இராணுவம் தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றமை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகியவை ஒரு போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் அளித்திருந்தன. ஆனால் ஒன்று அதை மீறுகின்ற போது நாங்களும் அதை மீறுவோம் என்று சொல்லித்தான் இந்த தகவல்கள் ஏற்கனவே நேற்றைய தினம் பகிரப்பட்டிருந்தது. அதாவது இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்தமாக இருந்தால் ஈரான் மீண்டும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தும் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருந்த இந்த நிலையில் ஒரு நாள் கழித்து இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை சதர்ன் லெபனீஸ் சிட்டி ஆஃப் டயர் அங்கு வந்து இஸ்ரேலிய இராணுவம் தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த தாக்குதலில் குறைந்தது 8 பேர் உயிரிழந்திருக்கலாம் என்பதை லெபனானின் மீடியா ஒன்றும் கூட இப்போது இந்த தகவலாக வெளியிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. எனவே இந்த தாக்குதல்கள் மேலதிகமான பதற்றத்தை அந்த பகுதிகளில் உருவாக்கியிருப்பதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. தாங்கள் வந்து லெபனானில் இருக்கக்கூடிய ஹஸ்புல்லாவை குறிவைத்துதான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றோம் என்று சொல்லித்தான் இஸ்ரேல் மீண்டும் சொல்லியிருக்கின்றது. ஆனாலும் கூட லெபனான் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் ஈரான் மீண்டும் மீண்டும் கூறி வருகின்றமையும் கூட இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பகிரப்பட்டிருக்கின்றது. இதே நேரம் ஒரு முக்கியமான ஆய்வாளர் ஒருவர் என்ன சொல்லியிருக்கின்றார்ன்னு சொன்னால், ஈரானில் தொடர்ச்சியாக ஆட்சி நடத்தி வந்திருக்கக்கூடிய அந்த ஈரானிய பேரரசை கவிழ்ப்பதற்கான ஒரு நோக்கத்தில்தான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகியவை இணைந்து ஈரான் மீதான தாக்குதல்களை நடத்தியிருந்தன. ஆனால் இந்த தாக்குதல்களுக்கு பிறகும் கூட ஈரானில் பெரியளவிலே ஆட்சி மாற்றம் வந்து சாத்தியமாகவில்லை என்பது தொடர்பாகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது. புதிய ஈரானிய தலைவர்களும் கூட ஆழமான சித்தாந்தங்களை பின்தொடரக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் என்று சொன்னாலும், முன்னைய தலைவர்கள் போல எச்சரிக்கை உணர்வு சற்று குறைந்தவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். முன்னைய தலைவர்கள் போல அவர்கள் பல விடயங்கள் தொடர்பான எச்சரிக்கை உணர்வுடன் இல்லை என்று சொல்லித்தான் அந்த தகவல் பகிரப்பட்டிருக்கின்றது. ஈரானிய புதிய ஆட்சியாளர்கள் தொடர்பாக இதே நிலையில் இப்போது
ஆண்டனியோ குட்டரஸ் ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்திருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம், மத்திய கிழக்கில் மீண்டும் அதிகரித்திருக்கின்ற இந்த பதற்றத்தால் நான் மிகவும் கவலை அடைந்துள்ளேன் என்பது தொடர்பாகத்தான் யுஎன் செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டனியோ குட்டரஸ் இப்போது பிளாட்ஃபார்ம் எக்ஸில் ஒரு தகவலை பகிர்ந்திருப்பதையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் மற்றும் காசாவில் நடைமுறையில் உள்ள போர் நிறுத்தங்கள் முழுமையாக எல்லா தரப்பினராலும் மதிக்கப்பட வேண்டும், அனைத்து தாக்குதல்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு அழைப்பையும் அவர் விடுத்திருக்கின்றார். மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களுக்கு ராணுவ தீர்வு சாத்தியமாகாது என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். உரையாடல் மற்றும் பேச்சுவார்த்தைகள் மூலமான தீர்வுதான் எட்டப்படக்கூடியதாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் ஒரு கருத்து அவரால் அந்த பதிவில் பகிரப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் பிராந்திய மற்றும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தும் ராஜதந்திர தீர்வுகளை நோக்கி சம்பந்தப்பட்ட அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் ஒரு வலியுறுத்தலை அந்த பதிவில் அவர் விடுத்திருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ள முடிகின்றது. 10:09 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:14 ஆகியிருக்கின்றது. கனடாவின் வின்சருக்கும் அமெரிக்காவின் மிச்சிகனுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இரண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் ஒன்று இப்போது கட்டப்பட்டிருக்கின்ற நிலையில் அதன் திறப்பு விழா நடைபெற இருக்கின்றது இந்த வாரம் என்பது தொடர்பாக கனேடியன் பிரைம் மினிஸ்டர் மார்கானி அறிவித்திருக்கின்றார். கோடி ஹவ் இன்டர்நேஷனல் பிரிட்ஜ், இதுதான் ஒன்டாரியோவை மற்றும் மிச்சிகனை இணைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாலமாக கட்டப்பட்டிருக்கின்ற நிலையில் ரிபன் கட்டிங் இவெண்ட் வந்து நீண்ட காலம் எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் அது இந்த வாரத்தின் இறுதிப் பகுதியில் நடக்கும் என்பது தொடர்பாகத்தான் மார்கானி அவர்கள் அறிவித்திருக்கின்றார் என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். முக்கியமான பல விடயங்கள் இது தொடர்பாக பேசப்படுகின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். கடந்த பிப்ரவரி மாதம் சமூக ஊடக பதிவொன்றில் பாலத்தை திறப்பதற்கு அனுமதிப்பதற்கு முன்பு அமெரிக்காவிற்கு அதற்கான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி அமெரிக்காவின் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வலியுறுத்தியிருந்த நிலையில் இந்த ரிபன் கட்டிங் ஈவெண்ட் வந்து பாலத்தின் ஒரு மிக முக்கியமான முன்னேற்றத்தை குறிப்பதாக அமையும் என்பது தொடர்பாகத்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது. கனேடியன் பிரைம் மினிஸ்டர் மார்கானி தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களோடு பேசியதாகவும் நிலைமை இந்த பிரச்சனைக்குரிய இந்த நிலைமைகள் வந்து தீர்க்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்ப்பதாகவும் கூறியிருந்ததையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில்தான் இந்த வாரம் அந்த கோடி ஹவ் இன்டர்நேஷனல் பிரிட்ஜ் வந்து திறக்கப்படும் என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கான அந்த ஆரம்ப திறப்பு விழா வைபவம் தான், ரிபன் கட்டிங் செரிமனி தான் நடக்க இருக்கின்றது. ஆனாலும் எப்போது அந்த வாகன போக்குவரத்திற்காக அந்த பாலம் வந்து திறக்கப்பட்டிருக்கும் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படவில்லை என்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஆனாலும் கூட இந்த பாலம் குறித்த இந்த புதிய தகவல் வந்து ஒரு மிக நல்ல ஒரு செய்தி என்று சொல்லித்தான் கனேடியன் பிரைம் மினிஸ்டர் மார்கானி தெரிவித்திருப்பதையும் கூட கூறக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் ஒரு சின்னம் மட்டுமல்லாமல் ஒரு எல்லையை கடந்து செல்லும் கனேடியர்களுக்கும் எல்லையை கடந்து வரக்கூடிய அமெரிக்கர்களுக்கும் இது வர்த்தகம் தொடர்பாக மிக முக்கியமான ஒரு பாலமாக இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் அந்த தகவலையும் கூட மார்கானி அவர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள். கனடாவிற்கு தாங்கள் வழங்கிய எல்லாவற்றுக்கும் ஈடு செய்யப்படுகின்ற வரை, அதாவது நஷ்ட ஈடு கொடுக்கப்படுகின்ற வரை, ஒன்டாரியோவையும் மிச்சிகனையும் இணைக்கும் இந்த புதிய பாலம் மற்றும் வர்த்தக பாதையின் திறப்பை தடுப்பேன் என்று சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பிப்ரவரியில் கூறியதன் காரணமாகத்தான் அந்த பாலத்தின் எதிர்காலம் குறித்த கேள்விகள் வந்து நிறையவே எழுப்பப்பட்டிருக்கின்ற நிலையில்தான் இன்றைக்கு கனேடிய பிரைம் மினிஸ்டர் மார்கானி இந்த செய்தியை பகிர்ந்திருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பிரிட்ஜை பொறுத்தளவில் இது வந்து ஒன்டாரியோ மிச்சிகன் ட்ரேட் காரிடோராக இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கு அண்மையிலே இருக்கக்கூடிய அம்பாசடர் பிரிட்ஜ், அதன் ஊடாகத்தான் பெரும்பாலான வர்த்தக நடவடிக்கைகள் இதுவரைக்கும் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனாலும் இந்த அம்பாசடர் பிரிட்ஜில் தொடர்ச்சியாக ஏற்படக்கூடிய வாகன நெசல்களை குறைக்கக்கூடிய வகையில் இந்த புதிய கோடி ஹவ் இன்டர்நேஷனல் பிரிட்ஜின் திறப்பு அமையும் என்பது தொடர்பாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். கனேடியன் கவர்மெண்ட் தான் முழுமையான இந்த ப்ராஜெக்டுக்கான நிதியுதவியை வழங்கியிருக்கின்றது என்று சொன்னாலும் இது கனடா மற்றும் மிச்சிகனினால் சொந்தம் கொண்டாடப்படக்கூடிய ஒரு பாலமாகவும் கூட இருக்கும் என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான மொத்த வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கு இந்த டெட்ராய்ட் மற்றும் வின்சர் ஊடாகத்தானாம் நடைபெறுகின்ற நிலையில் இந்த பாலம் வந்து மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும் இந்த வர்த்தக உறவில் என்பது தொடர்பாகத்தான் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கனேடிய டாலர் மதிப்பிலே பார்த்தால் $6.4 billion பெறுமதியிலான ஒரு கட்டுமான செலவு வந்து இந்த பாலத்தை உருவாக்குவதற்கு செலவிடப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கன் டாலர் மதிப்பிலே பார்த்தால் 4.6 billion ஆகவும் கூட அது இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் இங்கு
இந்த தகவல்களும் கூட பகிரப்பட்டிருக்கின்றன. வட அமெரிக்க வர்த்தக மற்றும் வாகன உற்பத்தியை ஆதரிக்கக்கூடிய மிகப்பெரிய உள்கட்டமைப்பு முதலீடுகளில் ஒன்றாகத்தான் இந்த பாலம் தொடர்பான முதலீடு அமைகின்றது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. 2018 தான் அந்த பாலத்தின் கட்டுமான பணிகள் தொடங்கியிருக்கின்ற நிலையில் இப்போது அது பெரும்பாலும் நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த டிட்ராய்ட் ஆற்றின் குறுக்காக தான் இந்த பாலம் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான ஒரு புதிய போக்குவரத்து இணைப்பையும் கூட ஏற்படுத்துகின்றது என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்களை பகிர்ந்து கொள்ளலுகின்றோம். 10:19 403 Eastbound மிசிசாகா ரோட் பகுதியில் HOV லேன் மற்றும் 2 லெஃப்ட் லேன்ஸும் விபத்தின் காரணமாக இப்போது தடைபடுகின்றன என்பது தொடர்பான அறிவித்தல் வெளியிடப்படுவதையும் கூட இந்த பொழுதில் சொல்லிக் கொள்கின்றோம்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கெனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். Scarborough Convention Center, 20 Torham Place, Brighton Convention Center, 2155 Macnicol Avenue, Midlandon, Macnicol.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: Scarborough Convention Center, Brighton Convention Center, எப்பவுமே ஒரு படி மேல.
4: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10க்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
5: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin தலைமையில் இயங்கும் Focus Education Services இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு 1 மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 6475344509 6475344509. மார்னிங் சைலன் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
6: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர், 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன், 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன், 416-720-1184, 416-720-1184.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 10:33 ஆகியிருக்கின்றது. 403 ஈஸ்ட் பவுண்ட் மிஸ்ஸிசாகா ரோட் தாண்டிய பகுதியில் இப்போது விபத்தொன்று நிகழ்ந்திருப்பதன் காரணமாக எச்ஓவிலேனும் 2 லெஃப்ட் லேன்ஸும் தடைப்படுகின்றமை தொடர்பாக அறிவிக்கப்படுகின்றது என்பதையும் சொல்லிக்கொண்டு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டடியின் முடிவுகள் தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இதுவரைக்கும் உலக அளவில் என்று சொல்லி பார்த்தால் இந்த ஸ்மோக்கிங் தொடர்பான ஸ்டடீஸ் நிறையவே செய்யப்படுகின்றன. இந்த புகைத்தல் என்பது மனித ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் என்று சொல்லி எல்லா விதமான மொழிகளிலுமே எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டாலும் இந்த ஸ்மோக்கிங்கில் இருந்து விலகுவது என்பது அதன் பயன்பாட்டாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு விடயமாக இருக்கும். ட்ரெடிஷனல் ஸ்மோக்கிங் மிக அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்று சொல்லி அதை தவிர்ப்பதற்கு இப்போது பெரும்பாலானவர்கள், அதில் குறிப்பாக இந்த இளம் சமுதாயத்தினர், அதற்கான ஒரு சேஃபர் ஆல்டர்னேட்டிவாகத்தான் இ சிகரெட்ஸை வந்து அதிகம் பயன்படுத்த தொடங்குகின்றார்கள். இந்த நிலையில் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆல்பர்டா, அதில் தொடர்ச்சியாக ஒரு 3 ஆண்டுகள் பல தரவுகள் திரட்டப்பட்டு செய்யப்பட்ட ஒரு ஸ்டடி என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால், இந்த வேப்பிங் போன்றவை இன்னும் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளைத்தான் நாங்கள் பெற்றிருக்கின்றோம் என்பது தொடர்பாகத்தான் அந்த தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் இங்கு சொல்லிக் கொள்ளலாம். இந்த டீனேஜ் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களோ அல்லது ஏர்லி அடல்ஹுட்ல இருக்கக்கூடியவர்களோ தொடர்ச்சியாக இந்த வேப்பிங்கை செய்வதன் மூலமாக வாழ்க்கையின் ஆரம்ப காலத்திலேயே இந்த நச்சுத்தன்மைக்கான ஒரு எக்ஸ்போஷர் அவர்களுக்கு உருவாகி விடுகின்றது. எனவே இது தொடர்ச்சியாக அவர்களது அந்த நுரையீரல் வளர்ச்சியை பாதிக்கக்கூடும். எதிர்காலத்தில் நுரையீரல் நோய்கள் ஏற்படுவதற்கு அது வழிவகுக்கும் என்று சொல்லி ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் என்று சொன்னாலும், அதன் ஆரம்ப தாக்கமே வெவ்வேறு நோய்கள் வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கலாம் என்று சொல்லித்தான் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆல்பர்டாவின் ப்ரொஃபெசர் ஆஃப் பல்மனரி மெடிசின் இந்த ஆய்விலே பங்கேற்ற ஒருவர் தெரிவித்திருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அவரும் அவரது டீமும் தான் ஒரு முக்கியமான ஆய்வொன்றை செய்திருந்தார்களாம். ஒரு 20 இ சிகரெட் யூசர்ஸை அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக அவர்கள் வந்து ஏர்லி 20ஸில் இருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். கடந்த ஒரு 3 வருடங்கள் அவர்களை அந்த ஆய்வுக்கு அவர்கள் பயன்படுத்தியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 20 பேருமே இதுவரைக்கும் இந்த ட்ரெடிஷனல் சிகரெட்ஸையோ அல்லது இந்த மரிஜுவானா போன்றவற்றையோ பயன்படுத்தியிருக்கவில்லை என்று சொல்லித்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே முதல் தடவையாகவே அவர்கள் வந்து இ சிகரெட்ஸை பயன்படுத்தக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்பான ஸ்டடி தான் அங்கு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து சீரீஸ் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் ஸ்ட்ரெஸ் டெஸ்டை வந்து எதிர்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல்வேறுபட்ட உடல் பயிற்சிகளோ அல்லது பல்வேறுபட்ட நடைப்பயிற்சிகள் தொடர்பாக அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. சாதாரணமான ஒரு மாடரேட் வாக், அதனை நாங்கள் செய்கின்ற போது எங்களுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கும். அதே மாதிரி தான் அதிக பழுவில்லாத ஒரு எக்ஸசைஸ் ஒன்றை அவர்கள் செய்த போது அவர்களுக்கு வந்து ஒரு 22-23 வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுவதிலும் பார்க்க அதிக அளவிலான மூச்சு திணறல் ஏற்பட்டமை தொடர்பாக அந்த ஆய்வில் முடிவுகள் பெறப்பட்டிருப்பதாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. வழக்கமான மருத்துவ நுரையீரல் சோதனைகள் என்று சொல்லி பார்த்தால் ஸ்டாண்டர்டாக செய்யப்படக்கூடிய கிளினிக்கல் லங் டெஸ்டிலே அவர்களுக்கு வந்து எந்த விதமான அப்னோமலிட்டிஸும் கூட அடையாளப்படுத்தப்படவில்லை என்று சொன்னாலும், அவர்களுக்கு வந்து இந்த இரத்த ஓட்டம் குறைவாக இருந்ததையும் கூட அந்த ஆய்வில் உறுதிப்படுத்த முடிந்தது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அல்லது அவர்கள் வந்து அவர்களுக்கான அந்த எக்ஸசைஸ் டாலரன்ஸும் கூட குறைவாக இருந்தது என்று சொல்லித்தான் இங்கு கூறப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு 23 வயதில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல்ஸ் நார்மலான ஒரு லங் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடியவர்களாகத்தான் பெரும்பாலும் இருப்பார்கள். ஆனாலும் கூட அவர்களுக்கு ஒரு சிறிய எக்ஸசைஸ் ஒன்றை செய்கின்ற போதே அதிக மூச்சு வாங்கக்கூடிய ஒரு தன்மை இருந்திருக்கின்றது என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் வந்து எக்ஸசைஸ் இன்டாலரன்ஸ் மற்றும் இந்த கிரேட்டர் பிரெத்லெஸ்னஸையும் கூட கொண்டிருந்தார்கள் என்று சொல்லித்தான் இப்போது அந்த ஆய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருப்பதையும் பகிர்ந்து கொள்ளலாம். இது வந்து நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாகவும் கூட அமைகின்றது என்பதையும் அந்த ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். குறைந்த இரத்த ஓட்டம் உட்பட ஆரம்ப கால நுரையீரல் பாதிப்புகளையும் எதிர்காலத்திலே மேலும் கடுமையான சிக்கல்களுக்கு வழிவகுக்கக்கூடிய இதய செயலிழப்பையும் கூட ஆய்வாளர்கள் கண்டறிந்திருப்பதாகவும் இப்போதைய இந்த தகவல்கள்
வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது வந்து ஒரு அலாமிங் டேட்டாவாக தான் வெளியிடப்பட்டிருக்கின்றது. கனடாவில் என்று சொல்லி பார்த்தால் 1 மில்லியனுக்கும் அதிகமான கனேடியர்கள் வந்து வேப்பிங்கை நாளாந்தம் செய்கின்றார்கள் என்ற தரவுகள் பெறப்படுகின்ற நேரத்தில் இந்த மாதிரியான ஆய்வு முடிவுகளும் கூட பெரும் கவலையை உருவாக்குகின்றன என்பதைத்தான் இங்கு இந்த ஆராய்ச்சியாளர்கள் சுட்டி காட்டி இருக்கின்றார்கள். வழக்கமாக இந்த ட்ரெடிஷனல் ஸ்மோக்கிங்கை செய்யாத பலரும், அதில் குறிப்பாக இந்த டீனேஜர்ஸ் வந்து இப்போது வேப்பிங் அல்லது இந்த இ சிகரெட்ஸை தான் மிக அதிகமாகவே பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். எலக்ட்ரானிக் சிகரெட்ஸ் மற்றும் வேப்பிங் போன்றவற்றை டீனேஜர்ஸ் வந்து மிக மிக அதிகமாகவே இப்போது பயன்படுத்துகின்ற நிலையில் அவர்களுக்கு அது பெரும் பாதிப்பை வாழ்க்கையிலே ஏற்படுத்தலாம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். மனித உடல் என்று சொல்லி பார்த்தால் லேட் டீனேஜ் இயர்ஸில் அதன் வளர்ச்சியை நிறுத்திவிடும். அதாவது அந்த எங்களது உயரம் வந்து அதனோடு நிறுத்தப்பட்டுவிடும். அதுக்கு மேல் நாங்கள் வளர மாட்டோம். டீனேஜின் இறுதி பகுதியில் எங்களது உடலின் நீளம், அதாவது அந்த உயரம் அதிகரித்தல் வந்து நிறுத்தப்படும். அதற்குள்ளாகவே நாங்கள் எங்களது மேக்சிமம் ஹைட்டை வந்து அடைந்து விடுவோம் என்று சொன்னாலும், உடலுக்குள் இருக்கக்கூடிய வெவ்வேறு பாகங்கள் ஏர்லி அடல்ஹுட்டில் வளர்கின்றன அல்லது அபிவிருத்தி அடைகின்றன என்பதைத்தான் தெரிவித்திருக்கின்றார்கள். அதில் லங்ஸ் என்று சொல்லி நாங்கள் தனித்து பார்க்கின்ற போது ஒரு 25 வயது வரைக்கும் அது முதிர்ச்சி அடைவதில்லை என்பதைத்தான் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இந்த மாதிரி தான் மனித உடலில் இருக்கக்கூடிய அந்த அங்கங்களின் வளர்ச்சி இருக்கின்ற சூழ்நிலையில் ஆரம்பத்திலேயே இந்த நுரையீரல் போன்ற அந்த உடல் அங்கங்களுக்கு அதிக நச்சுத்தன்மை மிக்க அந்த கெமிக்கல்ஸ் வந்து அறிமுகம் செய்யப்படுகின்ற போது அதன் வளர்ச்சி பெரிதும் பாதிக்கப்படும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் சாதாரணமாக அந்த பாரம்பரிய சிகரெட்டை புகைப்பவர்களிடம் வழக்கமாக காணப்படக்கூடிய அந்த பாதிப்பை விட மிக விரைவான பாதிப்புகள் இந்த இ சிகரெட்ஸை பயன்படுத்துபவர்களிடையே தோன்றுவதாகவும் கூட சொல்லப்பட்டிருப்பதையும் இங்கு கூறிக்கொள்ளுகின்றோம். இந்த நிலையில் இப்போது என்ன சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், தாங்கள் இன்னும் மேலதிகமான ஆய்வுகளை செய்து வருகின்றோம் என்பதை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் ஆல்பர்ட்டா மற்றும் யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா ஆகிய பல்கலைக்கழகங்களை சேர்ந்திருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் குழு இன்னும் ஒரு 3 வருடங்களுக்கும் கூட இந்த இ சிகரெட் பயன்பாடு எப்படி எங்களது லங் ஃபங்க்ஷனை பாதிக்கும் என்பது தொடர்பாக பெரிய அளவிலான ஒரு ஸ்டடி ஒன்றை செய்வதற்கு முயற்சிக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. நுரையீரலில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதையும் அல்லது தீவிரமான நுரையீரல் பாதிப்புகள் என்ன மாதிரி ஏற்படக்கூடும் என்பதையும் கண்டறிவதற்கு தான் நாங்கள் தொடர்ந்து இந்த ஆய்வுகளை செய்து வருகின்றோம் என்று சொல்லித்தான் இப்போது இந்த விடயங்கள்

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7. உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
1: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள் வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்களோட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: சென்டஸ்ட் ஃபேமிலி டென்டல் கிளினிக், 1001 சென்டர் சர்க்கிள், யூனிட் 207, Finch Vidya, Mechanicum Middlefieldicum Idea. Ilavasa Aalosnegalukku 416-299-1020.
0: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
5: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
5: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
5: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி Unit 67 Markham,
5: 416-461-6401.
6: August 2026 ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. August 1 முதல் 9 வரை சொகுசு பேருந்து பயணம், தங்குமிடம், காலை மாலை உணவு அனைத்தும் உட்பட ஒருவருக்கு $1,390 மட்டுமே. July 21 முன் $100 முன்பதிவு கட்டணம் செலுத்தி பெயர்களை பதிவு செய்வோருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு டேவிட் தோமஸ், 647-852-3141.
7: Solutions, residential, commercial, kaana, first, second mortgages, refinance, renewal, equity line of credit nai. பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், bad credit, consult proposal, bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656.
8: நல்ல பாட்டு, 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்
1: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5 Star Tours Canada USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி, 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Light Schoolers உடன் Party Bus, குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள், வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5 Star Tours 416-474-1398 416-821-6929
2: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள் ஜூன் 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 மணி முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
3: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
4: கவலையே விடுங்கோ, மெனு அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
5: Mano, the loan arranger, Oro Sale and Financing. 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். Mano, 647-980-4779. Kingston and Galloway, Sandipal, 4251 Kingston Road, Scarborough, 647-980-4779.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirpor matum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: கனடா தினத்தை முன்னிட்டு சரவணா பவன் ஒரு அழகான முயற்சியுடன் வந்திருக்கிறது. நம்ம மூத்த குடிமக்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்காக இலவச தோசை விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். July 1 புதன்கிழமை மதியம் 2 முதல் 5 வரை மட்டுமே ஸ்கார்ப்ரோவில் உள்ள உட்சைட் ஸ்கொயர் மால் பார்க்கிங் பகுதியில் சரவணா பவன் எதிரே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. சுவையான தோசையுடன் இலவச தேநீர் மற்றும் காஃபியும் வழங்கப்படுகிறது. கனடிய மூத்த குடிமக்களுக்கான இந்த நிகழ்விற்கு அடையாள அட்டை அவசியம். இது ஒரு சலுகை மட்டுமல்ல, நமக்காக வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர்களுக்கு சொல்லும் ஒரு சிறிய நன்றி. இந்த கனடா தினத்தில் ஒற்றுமையும் அன்பையும் ஒன்றாக கொண்டாடுவோம். சரவணா பவன் சார்பாக அனைவருக்கும் இனிய கனடா தின நல்வாழ்த்துக்கள்.
11: என்ன யோசின?
12: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
11: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
13: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
14: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
15: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் காலை 11:04 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது ஈஸ்ட் எஃப்எம். தொடர்புகளுக்கு 416-824-1212, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7, நமது மின்னஞ்சல் முகவரி ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. எரிபொருள் விலை இன்று போலதான் நாளைக்கும் இருக்கும், மாற்றம் இல்லாமல் என்பது தொடர்பான தகவல்கள் தான் பகிரப்படுகின்றன. 19 இப்போதைய ஒப்பநிலை, 19 தான் நாங்கள் உணர்கின்றோம். அடுத்த ஒரு 3 மணி நேரத்திற்குள் மழை தொடங்கலாம் என்பதைத்தான் தகவல்கள் சொல்கின்றன. இப்போது முகில் அதிகம் தென்படுகின்றது, வெளிச்சமும் கூட நாங்கள் வெளிச்சமும் தென்படுகின்றது என்பதைத்தான் சொல்லலாம். 1 மணிக்கு பிறகுதான் மெல்லிய மழை தூறல் தொடங்கலாம். ஆனால் 3 மணி வரைக்குமே வெளிச்சத்துக்கான சாத்தியம் இருக்கின்றது. மழையும் முகிலும் இடையில் வெளிச்சமும் இணைந்திருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கலாம் என்பது தொடர்பான தகவல்கள் தான் பகிரப்படுகின்றன. மதிய பொழுதில் 1 மில்லிமீட்டர் அளவில் தான் மழை இருக்குமாம் இப்போது சொல்லப்படுகின்றது. மாலை வேளை 3 மில்லிமீட்டர், இரவு பொழுதில் 3 மில்லிமீட்டர் அளவிலான மழையை எதிர்பார்க்கின்றார்கள். நாளைக்கு காலையிலும் கூட 3 மில்லிமீட்டர் அளவில் மழை தூறல் இருக்கலாம் என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. நாளைய தினத்திலிருந்து வெப்பம் உயர்கின்றது. நாளைக்கு புதன்கிழமை 26 வரை வெப்பநிலை உயர்ந்து 34 வரை நாங்கள் உணரப்போகின்றோம். காலையில் தண்டஸ்டோம், அதுக்கு பிறகும் கூட மதிய பொழுதில் மெல்லிய தூறல் இருக்கலாம், ஆனால் வெளிச்சத்தை நாங்கள் காண தொடங்குவோம். மாலை பொழுதும் வெளிச்சம் முகில் இணைந்திருக்கப் போகின்றது. நாளைய தினம் புதன்கிழமையில் இரவு வேளை மழைக்கான வாய்ப்புகள் மீண்டும் தென்படுகின்றன. வியாழனின் ஆரம்பமும் மழையோடு இருக்கலாம், அதன் பின்பு சூரிய வெளிச்சம் எட்டி பார்க்கும். மாலை பொழுதிலும் கூட வெயிலும் இருக்கலாம், ஆனால் மழைக்கான வாய்ப்புகளும் சொல்லப்படுகின்றன. 27 வெப்பநிலை உயர்வு, 36 வரை உணரப்போகின்றோம் வியாழக்கிழமை. வெள்ளியை பார்க்கின்ற போது வெள்ளிக்கிழமையிலும் தண்டஸ்டோம் இடையிடையில் வந்து போகும், ஆனால் சற்று அதிகமான சூரிய வெளிச்சம் இருக்கும். மதியம் மாலை பொழுது அதிக வெளிச்சம் நிறைந்ததாக இருக்கும். 25 வெப்பநிலை, 31 வரை உணரப்போகின்றோம். வீக்கெண்டை பொறுத்தளவில் இந்த வாரத்தில் உயர்ந்திருக்கக்கூடிய வெப்பம் சற்று தணிகின்றது. சனிக்கிழமை 24-28 தான் உணரப்படும், பிரதானமாக வெயிலும் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 21-23 மட்டுமே உணரப்போகின்றோம். சூரிய வெளிச்சம் இருக்கும், மழைக்கான வாய்ப்புகளும் பகல் வேளை தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் இந்த பொழுதில் காலநிலை தகவல்களை பகிர்ந்து கொள்கின்றோம். ஈஸ்ட் பவுண்ட் 403 மிசிசாகா ரோட் தாண்டிய பகுதியில் விபத்தின் காரணமாக எச்ஓவிலேனும் 2 லெஃப்ட் லேன்ஸும் தடைப்படுகின்றமை தொடர்பாக தொடர்ந்து அறிவிக்கப்படுகின்றது. நேற்று திங்கட்கிழமை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் ஒரு சாதனையை நிகழ்த்தி இருக்கின்றார். நேற்று வந்து நியூயார்க்கிலே நடைபெற்றிருக்கக்கூடிய NBA ஃபைனல்ஸில் அவர் கலந்து கொண்டதை தொடர்ந்து அமெரிக்காவில் பதவியில் இருக்கும் முதல் அமெரிக்க அதிபர் ஒரு NBA இறுதிப் போட்டிக்கு சென்றமை தொடர்பான ஒரு சாதனையும் கூட அவரால் படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். அதே நேரம் அங்கு கூடியிருந்திருக்கின்ற பார்வையாளர்கள் அவரை நோக்கி கூச்சலிட்ட ஒரு சம்பவம் கூட நேற்று நிகழ்ந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கேலி கூச்சல்கள் அல்லது இந்த கட்கால்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இறைச்சல்கள் வந்து விரக்தி அடைந்திருக்கக்கூடிய டிக்கெட் ஹோல்டர்ஸினால் எழுப்பப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாகத்தான் சொல்லப்படுகின்றது. என்ன காரணம் என்று சொன்னால், நேற்றைக்கு திங்கட்கிழமை மேடிசன் ஸ்குயர் கார்டன் தான் அந்த கேம் நடைபெற்ற போது அமெரிக்க அதிபர் கலந்து கொள்ள சென்றதை தொடர்ந்து மிக இறுக்கமான பாதுகாப்பு கட்டுப்பாடுகளும் ஒரு சில வீதி மூடல்கள் போன்றவையும் கூட நிகழ்ந்ததாம். அதே நேரம் இந்த மேடிசன் ஸ்குயர் கார்டனுக்கு வெளியிலே இந்த இன்டென்ஸ் செக்யூரிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸின் காரணமாக பல மணி நேரம் வரிசைகளில் அந்த டிக்கெட்டுக்கு பணம் செலுத்தி இருக்கக்கூடியவர்கள் மிக மிக நீண்ட நேரம் வந்து காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டதன் விளைவாக அவர்கள் சற்று கோபமடைந்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கூட இந்த விவரங்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் சொல்லலாம். நேற்று நடந்திருக்கக்கூடிய அந்த ஒரு கேமை பொறுத்தளவில் த நியூயார்க் நிக்ஸ் வந்து 111-115 என்ற ஒரு கோல்களின் அடிப்படையில் சான் அன்டனியோ அணியிடம் தோற்று போனது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. NBA ஃபைனல்ஸ் 7 கேம்ஸில் 3வது கேமாக நேற்றைய கேம் நடைபெற்றிருக்கின்றது என்பது தொடர்பாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கூச்சல்களை தொடர்ந்து இந்த கேம் நிறைவடைந்ததற்கு பிறகு ரிப்போர்ட்டர்ஸிடம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்கின்றார். நான் சந்தித்தது பெரும்பாலும் ஆரவார கூச்சல்கள் என்று சொல்லித்தான் நான் நினைக்கின்றேன். அது வந்து பெரிய சத்தமாகவும் மிகுந்த உற்சாகத்துடனும் தனக்கு இருந்தது என்று சொல்லித்தான் அவர் அந்த கட்கால்ஸ் தொடர்பாக
தனது கருத்தை பகிர்ந்திருப்பதையும் கூட இங்கு சொல்லலாம். ஆனால் நேற்றைக்கு திங்கட்கிழமை மாலை பொழுதில் அந்த அரங்கத்தில் இருந்திருக்கக்கூடிய பெரிய திரைகளில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களது அந்த உருவம் காட்டப்பட்ட போதுதான மிக மிக அதிகமாக அந்த கூச்சல்கள் எழுந்திருக்கின்றன என்பதைத்தான் சொல்லியிருக்கின்றார்கள். அதிலும் அந்த நிகழ்வின் ஆரம்பத்தில் ஒரு சிங்கர் வந்து நேஷனல் அந்தம் அதனை பாடிக்கொண்டிருந்த போது அமெரிக்க அதிபர் அந்த தேசிய கீதம் பாடப்பட்ட அந்த நேரத்திலே அவர் வணக்கம் செலுத்துவது மாதிரியான அந்த காட்சி வந்து அந்த திரையில் காட்டப்பட்ட போதுதான் இடையில் பெரும் கூச்சல்கள் எழுந்தது என்பது தொடர்பாகவும் கூட அந்த விவரங்கள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. பிரசிடென்ட் நேற்று தனியாக செல்லவில்லை. அவரது கிராண்ட் டாட்டர் காய் ட்ரம்ப் அவரோடு சென்றிருக்கின்றார். அதே நேரம் த நிக்ஸ் ஓனர் ஜேம்ஸ் டாலன் அவர்களோடு அவரது அந்த நிர்வாகத்தில் பணிபுரியக்கூடிய பல உறுப்பினர்கள் சென்றிருக்கின்றார்களாம். குறிப்பாக இந்த டிரான்ஸ்போர்டேஷன் செக்ரட்டரி, இன்டீரியர் செக்ரட்டரி, இபிஏ அட்மினிஸ்ட்ரேட்டர் மற்றும் அமெரிக்காவின் விசேட தூதுவர் ஸ்டீவ் விட்கோஃப் போன்றவர்களும் கூட அமெரிக்க அதிபரோடு உடனிருந்தார்கள் நேற்றைய தினம் என்பது தொடர்பான இந்த தகவல்கள் பகிரப்பட்டிருப்பதையும் சொல்லிக் கொள்கின்றோம். 11:09 நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செவ்வாய்க்கிழமை காலை வெளியில்

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை eastfm102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். eastfm102.7@gmail.com.
2: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்சாலியாகுங்கள்.
6: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் விஜயா ஜுவல்லரி
7: 416-900-4599.
8: அவ்வளவு சந்தோஷம்.
9: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
10: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels, Red Building இன் உள்ளே 416-291-3232.
11: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
12: விவாகா டொராண்டோ கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாகா டொராண்டோ.
13: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல். ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
12: பியூர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
13: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாகா டொராண்டோ.
12: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாகா டொராண்டோ.
13: அழகோ அழகு. 647-787-3784.
14: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஞாயிற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:23 ஆகியிருக்கின்றது. ஜப்பானும் கரடிகளும் என்பது தொடர்பாக தான் இந்த செய்தியை நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஜப்பானின் அதிக சன நடமாட்டம் இருக்கக்கூடிய டோக்கியோவின் பல இடங்களிலும் அண்மையில் அடிக்கடி தென்பட்டிருக்கக்கூடிய ஒரு கருப்பு கரடி இப்போது பிடிக்கப்பட்டிருக்கின்றமை தொடர்பாகத்தான் ஜப்பானிய அதிகாரிகள் அறிவித்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். ஸ்னோமியா என்று சொல்லி பெயரிடப்பட்டிருக்கின்ற ஒரு சிட்டி, இங்கு வந்து ஒரு 500,000 மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கின்றதாம். அங்கு வைத்துதான் அந்த கரடியை ஒரு மாதிரி பிடித்திருக்கின்றார்கள். ஒரு கால்நடை வைத்தியர் ஒருவர் கரடியை மயக்கக்கூடிய வகையில் அந்த மயக்க மருந்து கலந்திருக்கக்கூடிய ஒரு ஊசியை ஒரு கண்ணின் மூலமாக செலுத்துவதற்கு முற்பட்டிருக்கின்றார். ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து ஃபெயிலியர் ஆகி போயிருக்கின்றது. அதுக்கு பிறகு இரண்டாவதும் ஒரு 15 நிமிடங்களுக்கு பிறகு 3வது ஷாட்டும் வந்து ஃபயர் பண்ணப்பட்டு தான் அந்த கரடியை மயக்கி ஒரு மாதிரி பிடித்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளலாம். ஆனாலும் இன்னும் ஒரு இடமாக இருக்கின்ற ஃபுகுஷிமா, அங்கு மக்களை தொடர்ந்து துரத்துகின்றது என்று சொல்லி இன்னும் ஒரு அதி புத்திசாலியான கரடி ஒன்றை பிடிப்பதற்கான முயற்சிகளும் கூட முன்னெடுக்கப்படுகின்றன. ஆனால் இதுவரைக்குமே அந்த கரடி வந்து அந்த அதிகாரிகளிடமிருந்து தப்பி வருகின்றது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஜப்பான் வந்து இந்த மாதிரியான கரடிகள் மக்கள் சந்திக்கக்கூடிய இடங்களில் அதிகரித்திருக்கின்ற ஒரு பிரச்சனையை இப்போது எதிர்கொண்டு வருவதாகவும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. 2025 மக்கள் மீதான இந்த கரடி தாக்குதல்கள் வந்து மிக மிக உயர்ந்திருக்கின்றது. கடந்த ஆண்டில் தானாம் 238 பேர் அட்டாக்ஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதாம். அதே நேரம் ஒரு 13க்கும் அதிகமான உயிரிழப்புகளும் கூட நிகழ்ந்திருக்கின்றன இந்த கரடி தாக்குதல்களின் விளைவாக என்று சொல்லி ஜப்பானின் என்வாயர்மெண்ட் மினிஸ்ட்ரியும் கூட அந்த தகவலை பகிர்ந்திருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். அதிலும் இந்த ரூரல் ஜப்பானில் பல இடங்களிலும் இந்த கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது என்பதை கூறியிருக்கின்றார்கள். டொஹோக்கு போன்ற பகுதிகள் வந்து அதிக மலைகள் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கின்றதாம். இந்த இடங்களில் தான் ஏசியாட்டிக் பிளாக் பியர்ஸ் வந்து அதிகம் வாழ்கின்றன என்பது தொடர்பாகவும் சொல்லப்படுகின்றது. எனவே அந்த கரடிகள் தான் பெரும்பாலும் மக்கள் வாழ்விடங்களுக்குள்ளே புகக்கூடிய நிகழ்வுகள் இப்போது அங்கு நடைபெறுகின்றன என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த ஏசியாட்டிக் பிளாக் பியர்ஸ் என்று சொல்லி பார்த்தால் இவை வந்து ஏகோன்ஸ், பீச் நட்ஸ் போன்றவற்றை உண்ணக்கூடிய விலங்குகளாக இருக்கின்றன. ஆனால் அண்மைய ஆண்டுகள் என்று சொல்லி பார்த்தால் மரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஏகோன்ஸோ அல்லது பீச் நட்ஸின் அளவோ மிக அதிகமாக குறைந்திருக்கின்றதாம். புவர் ஹார்வெஸ்ட் வந்து பல வருடங்களாக இருப்பதன் காரணமாக அவை உணவை தேடித்தான் பெரும்பாலும் இந்த ரெசிடென்ஷியல் ஏரியாஸுக்குள்ளே நுழைகின்றன என்பதையும் கூட இங்கு சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அதே நேரம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு காரணத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். ஜப்பானின் ஏஜிங் அண்ட் ஷ்ரிங்கிங் ரூரல் பாப்புலேஷனும் கூட இதற்கான காரணத்தை உருவாக்கியிருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். இந்த கிராமப்புறங்களில் மக்களது சனத்தொகை வந்து மிக மிக அருகி வருகின்றதாம். அதிக அளவிலானவர்கள் நகரங்களை நோக்கி இடம்பெயர்கின்றார்கள். அதே நேரம் வயதாகக்கூடிய மனிதர்கள் தானாம் பெரும்பாலும் ஒரு சில கிராமங்களிலே வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள். இவர்களது நடமாட்டம் வந்து வெளிப்புறங்களில் மிக மிக குறைவாக இருக்கும். ஏற்கனவே மக்கள் தொகையும் குறைந்திருக்கிறது, வயதானவர்களது நடமாட்டமும் கூட குறைந்திருக்கின்ற நிலையில் அந்த பகுதிகளில் வாழக்கூடிய ரெசிடென்ஸ் எழுப்பக்கூடிய சத்தங்களும் குறைந்திருக்கின்றது. எனவே இதன் காரணமாக அவை அந்த கரடிகள் வந்து அந்த பகுதிகளுக்குள் புகுவதற்கான வாய்ப்பையும் இது உருவாக்கியிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எந்த விதமான இடையூறும் இல்லாமல் இந்த கரடிகள் அந்த பகுதிகளுக்குள் சுற்றித் திரிவதற்கும் அது வாய்ப்பை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் ஈக்காலஜிக்கல் சேஞ்ச் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இப்போதே இந்த கரடிகளின் இந்த ஹைபர்னேஷன் டைமிங்கும் கூட குறைந்திருக்கின்றதா. அவை அந்த நீண்ட குளிர்கால தூக்கத்தை போடக்கூடிய அந்த காலப்பகுதி குறைந்திருக்கின்றது. ஏனென்றால் வெளிப்புறங்களில் நிறைய மாற்றம், விரைவாகவே இந்த ஸ்ப்ரிங் சீசன் வந்து வெப்பநிலை உயர்கின்ற போது அவை ஹைபர்னேஷனிலிருந்து மீண்டு வருகின்றன. எனவே அதிக அளவிலான நீண்ட காலம் வந்து அவை வெளியில் ஆக்டிவாக உணவை தேடித்தான் திரிகின்றன. இதுவும் மனிதர்களுடனான மோதல் உயர்வதற்கான வாய்ப்பை கொண்டு வந்திருக்கின்றது என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமைதான் ஜப்பானிய அதிகாரிகள் 1 மணி நேரம் 40 நிமிடங்கள் போராட்டத்தின் விளைவாகத்தான்
அந்த ஒரு கரடியை பிடித்திருக்கிறார்கள் மயக்க நிலையில் என்பது தொடர்பாக கூறப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் அடை கொண்ட பெரிய கரடியாகவும் கூட அது இருந்திருக்கின்றதாம். கடந்த சனிக்கிழமை தொடக்கம் ஒரு 20 தடவைக்கும் அதிகமாக அது மிக அதிகமான மக்கள் நெருக்கம் இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள் தென்பட்டிருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். வீடுகளுக்கு அண்மையில், பாடசாலைகளுக்கு அண்மையில், பூங்காக்களுக்கு அண்மையிலும் கூட அது இருந்திருப்பது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு தடவை அங்கிருக்கக்கூடிய ஒரு ஆற்றில் அது நீந்தி அதுக்கு பிறகு வேலிகளில் மேலாக ஏறி குதித்து அது பலரது வீடுகளில் இருக்கின்ற பேக்யார்ட்ஸிலும் கூட தென்பட்டிருக்கின்றது என்று சொல்லியெல்லாம் அது தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த கரடி அந்த பகுதியில் இருக்கின்றதன் காரணமாக உடனடியாகவே அதிகாரிகள் வந்து 94 பப்ளிக் பிரைமரி அண்ட் மிடில் ஸ்கூல்ஸை மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது என்பது தொடர்பாகவும் கூறப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லிக்கொள்ளலாம். அதே நேரம் இந்த கரடியையும் தவிர்த்து இன்னும் ஒரு கரடியும் கூட இருக்கலாம் என்று சொல்லியும் அதிகாரிகள் இப்போது தங்களது சந்தேகங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரம் குடியிருப்பாளர்களிடம் ஒரு வேண்டுகோளையும் முன்வைத்திருக்கிறார்கள். உங்களது கதவுகளையும் ஜன்னல்களையெல்லாம் இறுக்கமாக பூட்டி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியும் அவர்கள் ஒரு தகவலை எச்சரிக்கையோடு பகிர்ந்திருப்பதையும் இங்கு கூற முடிகின்றது. கடந்த வாரம் ஃபுகுஷிமா சிட்டியில் ஒரு ரெசிடென்ஷியல் டிஸ்ட்ரிக்டில் இன்னும் ஒரு கரடியின் தாக்குதலின் காரணமாக 4 பேர் காயம் அடைந்திருந்தார்கள். அந்த கரடி வந்து பல இடங்களிலும் கூட சுற்றித் திரிந்ததை தொடர்ந்துதான் அதை மயக்கி பிடிக்கக்கூடிய அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் அது வெற்றி அளிக்கவில்லை என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதன் பின்பு அங்கிருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் ஃபேக்டரிக்குள்ளே அது நுழைந்திருந்ததாம். உடனடியாக அது அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அதை பிடிப்பதற்காக அந்த ஃபேக்டரிக்கு வெளியிலே போலீசார் பலர் கூடியிருந்த நிலையிலும் கூட அது அங்கிருக்கக்கூடிய ஒரு ஜன்னல் ஒன்றின் ஊடாக தப்பித்து சென்றிருக்கின்றமை பலரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் ஃபுகுஷிமா மேயரும் கூட அந்த கரடி தொடர்பான ஒரு பெரிய ஆச்சரியத்தை வெளிப்படுத்தியிருந்தார். அந்த ஃபேக்டரிக்குள்ளே அது ஒரு டப்பை திறந்து அதில் வந்திருக்கக்கூடிய அந்த குடிநீரையும் கூட குடித்திருக்கின்றதாம். அந்த ஹேண்டிலை அது தானாகவே அது சுற்றி அது திறக்கக்கூடிய அளவுக்கு அது எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்டான ஒரு கரடியாக இருந்திருக்கின்றது என்று சொல்லியும் ஃபுகுஷிமா மேயர் அந்த கரடி தொடர்பான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பதையும் கூட இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளலாம். இப்போது அந்த கரடியை தேடக்கூடிய பணி ட்ரோன்ஸின் உதவியோடு தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது என்பதையும் சொல்லிக்கொள்ளலாம். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ஜப்பானீஸ் கவர்மெண்ட் ஒரு அமைச்சர்கள் உள்ளடங்கிய ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்றை உருவாக்கி இருந்தது. உடனடியாகவே இந்த கரடி பிரச்சனையை கையாள்வதற்கும் உயிரிழப்புகளை குறைப்பதற்குமான நடவடிக்கைகளை எடுப்பதற்காகத்தான் அந்த அமைச்சர்களை உள்ளடக்கியிருக்கின்ற டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து உருவாக்கப்பட்டிருந்தது என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட்ஸ் அண்ட் கம்பெனிஸ் வந்து இப்போது இந்த பிரச்சனைக்கான தீர்வை தரக்கூடிய டெக்னாலஜியை உருவாக்குவதற்கும் கூட முயற்சி செய்து வருகின்றார்கள் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். ஃபுகுஷிமாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் இப்போது AI-னால் இயக்கப்படக்கூடிய இமேஜ் அனாலிசிஸ் சிஸ்டத்தை அங்கிருக்கின்ற ட்ரையல் கேமராஸில் பொருத்துவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த அன்மேன்ட் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் போன்றவற்றையும் கூட பல்வேறுபட்ட முனிசிபாலிட்டிஸ் இந்த கரடிகளை ட்ராக் பண்ணுவதற்கு பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றன என்பதையும் கூட சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் இந்த தேர்மல் கேமராஸை பொருத்தி இருக்கக்கூடிய ட்ரோன்ஸையும் கூட இப்போது பயன்படுத்துகின்றார்களா. இவை அடர்த்தியான மரங்கள் நிறைந்த பகுதியின் ஊடாக அந்த கரடிகள் நகர்கின்ற போதும் கூட இந்த தேர்மல் கேமராஸ் அந்த கரடிகளை சரியாக அடையாளம் காண முடியும் என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அதன் அடிப்படையில் ஹண்டர்ஸோ அல்லது போலீஸோ அந்த பகுதிக்கு செல்வதற்கான வாய்ப்பை அது வழங்கும் என்று சொல்லியும் கூட இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. பல கம்பெனிஸ் இப்போது இந்த கரடிகளிடமிருந்து பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய அல்லது கரடிகளை விரட்டக்கூடிய பல்வேறுபட்ட தனித்துவமான தடுப்புகளை உருவாக்குவதற்கும் கூட முயற்சித்து வருகின்றன என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். 2016 ஒக்டா செக்கி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கம்பெனி வந்து சூப்பர் மான்ஸ்டர் வால்ஃப் ஒன்றை அறிமுகம் செய்தது. சோலர் பவர்ட் ரோபோட்டிக் வால்ஃப். இது வந்து கரடிகளை அந்த பகுதியில் அது வருகின்ற போது விரட்டுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ரோபோ என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அந்த கம்பெனி இப்போது என்ன சொல்லுகின்றது என்று சொன்னால் தங்களுக்கான ஓர்டர்ஸ் இந்த 2026 பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் அந்த தகவல்கள் ஜப்பானில் இருக்கக்கூடிய கரடி பிரச்சனை தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றன. நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 11:33 ஆகியிருக்கின்றது.

0: எப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamseen 437-860-7002 437-860-7002.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைன் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
0: ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 28, 6476-56-5690, 6476-56-5690.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடமறிது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும். உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்ட்டை பெற்றுக் கொள்ளவும். பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
0: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
3: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்கின்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
0: புதிய பேஷன்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
3: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்வீட் 6A, ஸ்காப்ரோ. 416-649-63
4: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.
5: ஏய் டாக்ஸி, டாக்ஸி, சமயத்துக்கு ஒரு டாக்ஸி.

0: டாக் டு மீ. ஏய் டாக்ஸி டாக்ஸி டாக்ஸி.
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்தா மின்னும் பனி பூவு.
0: எவளாவது ஏமாந்தவ காதுல பூ வச்சிருப்பா, அவகிட்ட போய் சொல்லு.
1: சிந்து தடி முத்து மழை பூவு.
0: அடடா என் கவியரசர் கம்பா.
1: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்து விடும் நோவு.
0: ஆஹா, ஆடு நனைதேன்.

0: என் கண்மணியே கண்மணியே சொல்லுவதை கேளு.
1: கேட்க முடியாது, போய் தொலைறியா. ஐயோ,
0: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் தனி பூவு.
1: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத போயா.

0: போச்சு, எம்டியா சுத்திட்டு இருக்கேன். ஐயா போயிட்டு வரீங்களா?
1: ஓ சிங்காரியே, இங்கே நடி ஆத்திரம்.
0: ஆத்திரமா? சும்மா இரியா, வயிறு பத்திக்கிட்டே இருக்கு. ஃபயர் இன்ஜின்,
1: நீ இல்லாம நான் என் தூங்குடி.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா,
1: நான் இல்லாம நீயும் இங்கே தடி.

0: அது பாரதியார் பாட்டியா? அவன் டியூனை தான் திருடுறானா, நீ பாட்டையே திருடுற.
1: பொய் பாட்டில் சொன்னால் கவி என்கிறாய் கண்மணி.
0: அடப்பாவி, பாரதியார் பாட்டையா பொய்யுங்கிறியா?
1: உண்மையில் ஆசை வைத்து நான் ஒரு பொய்யை சொன்னால் சீரிடும் சந்திரனாகி போகிறாய்.
0: எஸ், உனக்காக மையம் கொண்ட இந்த புயல் இப்போ கரைய கடந்துருச்சு.
1: மெய் பாட்டில் சொல்வேன் ஏற்றுக்கொள்வாய் கண்மணி.
0: நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன், உன்கிட்ட ஏதியா மெய்யே?
1: தேனை போன்ற காதல் வேம்பாகுமா?
0: காதலாக

0: மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, தெரிஞ்சுக்கோ.
1: வீண் கோபம் ஏ,
0: நீ திருந்தவே மாட்டே.
1: ஆண் பாவம் ஏ,
0: தாங்கலையா.
1: I love you, I love you. நீ எங்கு செல்ல கூடும் என்னை நீ?
0: நீ அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கேன்னு தெரிஞ்சதும் எவ்வளவு துடிச்சு

0: கத்துக்கிட்டு வந்தாலும் உன்னை கட்டிக்க மாட்டேன்.
1: சின்ன வாத்தியார் திரைப்பட பாடல் அது செஞ்சான இளையராஜாவின் ஒரு வித்தியாசமான படைப்புகளில் இனிமையான பாடலும் கூட. 11:47 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்து கொண்டிருக்கின்றது. நார்த் கொரியாவுக்கு வந்து 2 விஜயமாக சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் சென்றிருந்தார். இன்றோடு அவரது அந்த ஒரு பயணம் நிறைவுக்கு வந்திருக்கின்றமை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. 2 பயணத்தை அவர் நிறைவு செய்திருக்கின்றார். 2019 பிறகு வடகொரியாவிற்கு அவர் மேற்கொண்டிருக்கின்ற முதல் அதிகாரப்பூர்வ பயணம் இதுவாக இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. நேற்று திங்கட்கிழமைதான் அவர் நார்த்கொரியாவை சென்றடைந்திருக்கின்றார். அங்கு அவர் சென்று சேர்ந்த போது வடகொரியாவின் லீடர் கிம் ஜாங் உன் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பொன்றை ஜி ஜின்பிங்குக்கு கொடுத்திருக்கின்றமை தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் என்று அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் சாகச கலை நிகழ்ச்சிகள் என்று சொல்லி மிக பிரம்மாண்டமான நிகழ்வுகள் எல்லாமே அங்கு நடைபெற்றுதான் அந்த வரவேற்பு வந்து ஜி ஜின்பிங்குக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இந்த பயணத்தின் மூலம் உறுதியான ஒப்பந்தங்கள் எதுவுமே உருவாக்கப்படவில்லை என்று சொன்னாலும் அதன் முக்கியத்துவத்தை 2 தலைவர்களும் கூட உணர்ந்திருப்பதாகத்தான் இப்போதைய இந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. 2 தலைவர்களும் ஒருவரை ஒருவர் புகழ்ந்து பேசக்கூடிய பல்வேறு பட தகவல்களையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். நேற்று திங்கட்கிழமை மாலை இவ்வளே ஒரு விருந்தொன்றும் கூட கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஜி ஜின்பிங் என்ன சொல்லியிருக்கின்றார் அதுக்கு பிறகு என்று சொல்லி பார்த்தால், இந்த 2 நாடுகளும் அதாவது சைனா மற்றும் நார்த் கொரியா ஆகியவை மலைகள் மற்றும் ஆறுகளினால் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அவை 2 நாடுகளுக்கும் இடையிலான ஒரு பொதுவான நோக்கத்தை பகிர்ந்து கொள்ளுகின்றன என்பது தொடர்பாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அதே மாதிரியான கருத்துக்களைத்தான் நார்த்கொரியன் லீடர் கிம் ஜாங் உன் அவர்களும் கூட பகிர்ந்திருப்பதை இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. 2 நாடுகளுக்கும் இடையிலும் ஏற்கனவே ஒரு நெருங்கிய உறவு வந்து நீடித்து வருவது எல்லோருக்கும் தெரியும். அதே மாதிரி இந்த உறவு இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கின்றது. சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் அவர்களது நார்த்கொரியா பயணத்தின் ஊடாக என்பதையும் கூட இங்கு இந்த பொழுதில் தெரிவித்துக் கொள்ளலாம். அதே நேரம் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லிக்கொண்டு நாங்களும் நிகழ்ச்சி நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டார் கன்ஜங்ஷன் பிளானட் கன்ஜங்ஷன் ஒன்று நடைபெற இருக்கின்றமை தொடர்பாகத்தான் இன்று ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. சூரியன் மறைந்ததுக்கு பிறகு வெஸ்டர்ன் ஸ்கையை நாங்கள் பார்க்க வேண்டும் என்பது தொடர்பாக சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி 2 பிரைட்டஸ்ட் பிளானட்ஸ் வந்து ஒன்றை ஒன்று நெருங்கி வந்து அவை விலகி செல்லக்கூடிய ஒரு காட்சி ஒன்றுதான் காத்திருக்கின்றது என்பது தொடர்பாக சொல்லியிருக்கின்றார்கள். மிக நெருங்கிய இணைவின் போது 2 ஒன்றையொன்று கடந்து செல்ல போகின்றன என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் எங்களுக்கு மழைக்கான சாத்தியங்கள் தான் அதிகம் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் நாளைக்கு பார்க்கலாம், சூரியன் மறைந்ததுக்கு பிறகு அந்த அழகான காட்சி எங்களுக்கு தென்படும் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். 2 மிக பிரகாசமான பிளானட்ஸ் ஜூபிட்டர் மற்றும் வீனஸ் ஆகியவை தான் சூரிய மறைவுக்கு பிறகு இந்த மாதிரி நெருங்கி வருகின்றன என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு June 9 தான் ஒரு க்ளோஸ் கன்ஜங்ஷன் ஒன்று நிகழும். அதுக்கு பிறகு நாளைக்கும் கூட அவற்றை கொஞ்சம் அருகருகில் நாங்கள் காண முடியும் என்பது தொடர்பாகத்தான் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் கூட இந்த பொழுதில் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஜூன் மாதத்தில் பல பிளானட்ஸை நாங்கள் கொஞ்சம் பிரைட்டாக காணக்கூடியதாக இருக்கும் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். சூரியன் மறைந்ததுக்கு பிறகு ஜூபிட்டர் வீனஸ் மெர்க்யூரி போன்றவை கொஞ்சம் பிரைட்டாக தென்பட தொடங்கும் என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். அதே நேரம் சூரியன் உதிப்பதற்கு முன்பும் கூட சனிக்கிரகம் செவ்வாய்க்கிரகம் போன்றவை கொஞ்சம் பிரைட்டாக எங்களுக்கு தென்படக்கூடியதாகவும் இருக்கும் ஜூன் மாதத்தில் என்பது தொடர்பான தகவல்களையும் பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியை நாங்களும் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் இப்போது நிறைந்திருக்கின்றது. பிற்பகல் வேளை மற்றும் மாலை பொழுதில் மழைக்கான வாய்ப்புகளும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. இப்போது 20 வெப்பநிலை, 21 நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். 22 வரை வெப்பநிலை உயர்ந்தாலும் 25 நாங்கள் உணர்கின்ற கூடிய உடல்நிலையாகவும் இருக்கும். இரவில் 16-15 இரவின் உடல்நிலையாக நாங்கள் உணரப்போகின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்ளலாம். எரிபொருள் விலையில் மாற்றமில்லை, இன்று போலத்தான் நாளைக்கும் இருக்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு இதுவரை நேரமும் செவ்வாய்க்கிழமை காலை வேளை நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றியும் கூறிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 289-242-5450.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421. 416-626-8421.
3: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569. 647-962-1569.
1: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். June 1 to July 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம்மர் கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4376723944162899993.
2: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் எக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அழையுங்கள். ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அழையுங்கள். ஜானிஸ் ஷான், 6478910742.
4: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 இசை பயணத்தை கொண்டாட September 5 சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள், உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு இனிதான மதிய வலையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலையூடாக உங்கள் அனைவரோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 9 2026 செவ்வாய்க்கிழமை ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்று 12 மணி தொடக்கம் 3 மணி வரை நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருக்கப் போகும் நான் நீரஜா. இனிமையான மதிய வணக்கம் நீர்களே. இன்றைக்கும் ஏராளமான செய்திகள், இனிய பாடல்களோடு உங்களுக்காக வருவதற்கு தயாராக இருக்கின்றன. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க முடியும் 102.7 ஊடாக, அல்லது வந்து நீங்கள் வெவ்வேறு இடங்களில் இருக்கிறீங்க, தூரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது. அதனூடாக எந்த இடத்தில் இருந்தீங்கன்னு சொன்னாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அதே போன்று ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழூடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 ஊடாகவும் பிரதியமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்த்து மகிழ முடியும். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. சரி, வெளியே நாங்கள் காலநிலையை பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தால், இப்போது வெப்பநிலை 24 இருக்கின்றது. 26 என்ற அதிகூடிய வெப்பநிலையாக இருக்க போகிறது. 1 மணி அடிச்சு நான் இன்றைய நாளின் அதிகூடிய வெப்பநிலையை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி இயற்கையினே சொல்லியிருக்கிறார். அடுத்த மணி நேரத்தில் இன்றைய நாளின் அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். அதே போன்று மழைக்கான சாத்தியமும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கும் மழைக்கான சாத்தியம் இருக்கின்றது. 29 வரை நாளை அதிகூடிய வெப்பநிலை உயர இருக்கின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம்னு சொன்னால் எந்தவித மாற்றமும் இல்லை. 12 மணி 2 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

12:07 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சரி, சிட்டி ஆஃப் டொரண்டோ பல விஷயங்களை ஞாபகப்படுத்தியிருக்கின்றது. இந்த மாதம் என்பது பைக் மந்த் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக நிறைய பேர் வந்து இந்த பைக் சைக்கிளிங் செய்வதற்கு ஊக்குவிக்கப்படுகின்றார்கள் பல்வேறு வழிகளிலும். இது ஆரோக்கியமானது மாத்திரமல்ல, சுற்றுச்சூழலுக்கும் வந்து சிறந்த ஒரு விடயம். ஏனென்று சொன்னால், இந்த நாங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து டக்குண்டு போய் வாரத்துக்கு ஒருவருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் உடனே வாகனத்தை எடுத்துகிட்டு செல்லும் போது அதனால் ஏற்படுகின்ற இந்த கார்பன் எமிஷன் சுற்றுச்சூழலுக்கும் வந்து மாசானது எங்களுக்கும் வாலட் கடிக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் கேஸ் விற்கிற விலையில் அது வந்து எப்போவுமே எங்களுக்கு செலவானதான விஷயம். ஆனால் இந்த சைக்கிளிங் செய்யும் போது அது உங்களுக்கு உடற்பயிற்சி மாத்திரமல்ல, சுற்றுச்சூழலுக்கும் வந்து சிறந்தது. அதனால் பல விடயங்களை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். Toronto.ca போய் நீங்கள் தொடர்பாக அறிந்து கொள்ள முடியும். அதிலும் இப்போது குறிப்பாக June 13 ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி கம்யூனிட்டி ரைடு இடம்பெற போகிறதான் சனிக்கிழமை. உங்களுக்கு பைக் இல்லைண்டா கூட பிரச்சனை இல்லை, லிமிடெட் நம்பர் ஆஃப் பைக்ஸ் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சேவ் என்ற அடிப்படையில் முன்னுக்கு நீங்கள் அதற்குரிய முயற்சிகள் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நீங்கள் பைக்கை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கும். சைக்கிளிங்கில் வந்து ஆர்வம் உள்ளவர்களுக்கு Toronto.ca போனீங்கன்னா அது தொடர்பாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் cycleto.ca அப்படி போனீங்கன்னா அதிலும் நீங்கள் விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். cycleto.ca அப்படி என்று போனால் நீங்கள் உங்களுக்கான அந்த பைக்கை வந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்க போகின்றது. 12:09 வாட்ஸ்அப் டொரண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏராளமான செய்திகள் இன்றைக்கும் இருக்கின்றன. குறிப்பாக நேற்று இன்றைய காலை 11 மணிக்கு சரியான ஒரு லைசன்ஸ் இல்லாமல் ஒரு பைலட் வந்து ஃபோமர் பைலட் ஒருத்தர் 100,000+ ஃப்ளைட்ஸை வந்து ஓட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருந்தது. அது தொடர்பான அப்டேட் பீல் போலீஸாரினால் இன்றைய காலை 11 மணிக்கு வழங்கப்படும்னு சொல்லி வழங்கப்பட்டு அதற்கு பின்னரான பல நடைமுறைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அதையும் நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து முனைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidhiyil, Mechanicum Middlefieldicum Idil. Ilavasa Aalosanaigalukku 416-299-1020.
5: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710
6: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படிப்போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
7: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
8: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் Raman Home Comfort இப்போது Hamilton, Niagara Falls, Peterborough, Kingston, Beaverton உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். Raman Home Comfort, Markham & Steel சந்திப்பில், Yellow Building Hill, 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
9: முரளி பஸ் வழங்கும் 34th ஆண்டு கோடை கால சுற்றுலாக்கள். ஜூன் 25, 26, 27, 28 நான்கு நாட்கள் அமெரிக்க சுற்றுலா. 27th தேதி வாஷிங்டன் DC முருகன் கோவில் தேர் திருவிழா. நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள். கிரோவ் சிட்டி ஷாப்பிங் July 9, 10, 11, 12 மற்றும் July 23, 24, 25, 26 தேதிகளில் அமெரிக்க சுற்றுலா. July 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா. August 5 to 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் முரளி 4-1-6-4-5-6-3-5-1-4.
10: காற்றில் பரவும் இசை போல
1: ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

12:23 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. நீண்ட காலமாக ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அது அதற்கு பின்னர் வந்து இப்போது ஒரு மாதிரி அது இந்த ஃபைனலுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாரமே இந்த வாரத்தினுடைய நிறைவு பகுதியிலே, அதாவது வெள்ளிக்கிழமை திறப்பு விழா நடைபெறலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அமிதக் அப்படின்னு சொன்னால் ஒரு பாலம், கோடி ஹாவ் பிரிட்ஜ், இது வந்து ஆண்டாரியோனுடைய வின்சருக்கும் அமெரிக்காவினுடைய டீட்ராய்டுக்கும் இடையிலான ஒரு பாலம் என்பது குறிப்பிடத்தக்கது. 2012 இதற்கான ஒப்பந்தம் எட்டப்பட்டிருந்தாலும் 2018 தான் அது பல தாமதங்களுக்கு பின்னர் அதற்கான அந்த கட்டுமானம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருந்ததா. அப்படியே சத்தமில்லாமல் வேலையெல்லாம் நிறைவு பெற்று இப்போது இந்த வாரத்தின் வெள்ளிக்கிழமை அநேகமாக இது திறக்கப்படலாம். அதே வேளையிலே June 15 முதல் பொதுமக்களினுடைய போக்குவரத்துக்கு இது அனுமதிக்கப்படும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றதா. இந்த நிலையில தான் இது ஒரு பாசிட்டிவான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி கனடிய பிரதமர் மாக்கானி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் இரண்டு நாடுகளையும் இணைக்கக்கூடியதான ஒரு விடயமாகவும் இதை அவர் சொல்லியிருக்கின்றார். பாலம் மாதிரி அதுவும் ஒரு உறவு பாலமாகவும் இருக்கும். போக்குவரத்துகளுக்கும் இது ஒரு வாய்ப்பாக இருக்க போகிறது. இந்த பாலத்தினுடைய திறப்பு தான் ஒரு பாசிட்டிவான செய்தி அப்படின்னு சொல்லி பிரதமர் மாக்கானி அவர்கள் கூறியிருக்கின்றார். அதேபோன்று யோக் ரீஜினல் போலீஸார் சொல்லிய பல விடயங்கள் எல்லாம் இருக்கின்றன. சரி, நாங்கள் பார்க்கலாம். இந்த பைலட், ஒரு பைலட் வந்து நீண்ட காலமாக ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃப்ளைட்ஸை வந்து ஓட்டி இருக்கின்றார் சரியான லைசன்ஸ் இல்லாமல். இவர் யார் அப்படின்னு சொன்னால் 59 பெரியை சேர்ந்த ஜெஃப்ரி வால் என்பவர் தான். கிட்டத்தட்ட 30 வெறுப்படி ஃப்ளைட்டை ஓட்டியிருக்கிறாராம். ஒரு போலியான லைசன்ஸை காட்டி பொய்யான தகைமைகளை எல்லாம் கொடுத்து இவர் இப்படி ஆயிரக்கணக்கான ஃப்ளைட்ஸை வந்து ஓட்டி சென்றிருக்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவருடைய இந்த பணியை வந்து 1998 இவர் ஆரம்பித்தாராம் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 12:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

என்றும் இசையுடன். ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7 ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடாவில் இணையவழி துன்புறுத்தல்களை தடுக்கும் வகையிலான டிஜிட்டல் பாதுகாப்பு சட்டத்தினை நாளைய தினம் மத்திய லிபரல் அரசு அறிமுகப்படுத்துகின்றது. 16 வயதிற்கு குறைவான சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கான தடைகளை இந்த டிஜிட்டல் பாதுகாப்பு சட்டம் உள்ளடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. டொரண்டோவின் பிலி பிஷப் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதில் ஒன்டாரியோ அரசு முனைப்பு காட்டி வரும் நிலையில் அதற்கான பொதுமக்கள் கலந்துரையாடல்களை கனேடிய மத்திய அரசு ஆரம்பித்துள்ளது. ஜூலை மாதம் 24 தேதி வரையில் பொதுமக்கள், வர்த்தகங்கள், தொழில்துறையினர் என பல்வேறு தரப்புகளிடமிருந்து கனேடிய போக்குவரத்து திணைக்களம் கருத்துக்களை பெறவுள்ளது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினை முதலமைச்சர் விஜய் ஆரம்பித்து வைத்துள்ளார். இதற்கான ஆணையில் முதலமைச்சராக பதவியேற்ற மேடையிலேயே அவர் கையெழுத்திட்டமை குறிப்பிடத்தக்கது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு போதைப்பொருள் பாவனையே பிரதான காரணம் என சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் விஜய், கடந்த பல ஆண்டுகளாக போதைப்பொருள் பரவலை தடுக்க தவறியதன் விளைவே இதுவென தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரையில் வரலாற்றிலேயே சாதனை அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக வெளிவிவகார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் கூறியுள்ளார். அரசாங்கத்தினதும் பொருளாதாரத்தினதும் உறுதித்தன்மையை அதிகரித்தமை இதற்கு முக்கிய காரணம் என அவர் கூறியுள்ளார்.
1: பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
0: மற்றும் பல தெரிவுகளுக்கு IP Gold House டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பியர் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP Gold House 4D New Delhi Drive Unit 6 Markham 905-554-5890.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 மில்லியன் வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-23
0: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479 22 6475490059.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
3: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

12:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். யோக் ரீஜன் டிரான்சிட் வந்து தெரிவித்திருக்கிறது, தங்களுடைய கட்டண உயர்வு தொடர்பாக டிடிசியை பொறுத்தளவிலே தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக இப்போது இந்த கட்டணங்களை வந்து உயர்த்தாமல் இருக்கின்றார்கள். யோக் ரீஜன் ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 8-15% வரை ஒவ்வொரு ஃபேஸுக்கும் கட்டணங்கள் உயர இருக்கின்றன. அது ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்து ஒவ்வொரு டிக்கெட்ஸுக்கும் வந்து 8%-15% உயர்வு இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே இப்போது ஒரு டெபிட் அல்லது கிரெடிட் அல்லது கேஷ் மூலம் நீங்கள் டிக்கெட் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இப்போது $4.50 செலுத்துகின்ற நீங்கள் $4.65 செலுத்த வேண்டி இருக்கும். அதாவது ஒரு 15 சென்ட் வந்து உயர்விருக்க போகிறது. அதே வழியிலே நீங்கள் ஒரு பிரஸ்டோ கார்டு மூலம் அடல்ட்டுக்கான டிக்கெட் செலுத்த போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 12% உயர்வு

இருக்கும். அதாவது பிரஸ்டோ கார்டில் உங்களுக்கு ஆன ஒரு டிக்கெட்டுக்கான கட்டணம் $4.12, அது 12% உயர்வடைந்து $4.24 இருக்க போகிறது. யூத் ஃபேர்ஸ் என்று சொல்லி பார்க்கையில், அதாவது 13-19 வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கான அந்த டிக்கெட்டை பொறுத்தளவிலே 5% உயர்வை காண்கின்றது. அதே போன்று சீனியர் ஃபேர்ஸ் அல்லது வந்து கிட்ஸ் சைல்டுன்னு சொல்லி பார்க்கையிலே 6-12 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் அவர்களுக்கு 8% உயர்வு இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாற்றமெல்லாம் July 1 முதல் அமலுக்கு வருகின்றது அப்படின்னு சொல்லி யோக் ரீஜன் டிரான்சிட் வந்து கூறியிருக்கின்றது. அதே வழியிலே யோக்கை பொறுத்தளவில் சிறுவர் என்று பார்க்கையில் 5 வயதிற்கு குறைவானவர்களுக்கு ஃப்ரீ ரைட் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 12:48 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

ஒரு கடிதம் எழுதினேன். அதில் என் உயிரை அனுப்பினேன். அந்த எழுத்து வடிவிலே நான் என்னை அனுப்பினேன். காதலி, என்னை காதலி, ப்ளீஸ்.

0: ப்ளீஸ் லவ் மீ மை லவ்.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7 Ajax Nissan and Infinity Servings Event 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate il peralam. 2025 Infinity QX 50 kal 0% finance and lease rate il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960
2: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026 வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள். ஜூன் 13 தேதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
3: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
3: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
3: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
4: 416-293-7287
3: மற்றும் 30 நியூ டெல்லி Unit 67 Markham
4: 416-461-6401.
5: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் ஜூன் 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழியுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 3175 ரதர்ஃபோர்ட் டிரைவ், யூனிட் 36, கான்கோர்ட், வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக் 905-761-1181 அல்லது 647-884-9080.
6: போட்ட புதுச்சேலை உடுத்தி
7: ஸ்காபரோவில்
8: அகரம் சில்க்
7: 10,000 சதுரடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்.
8: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
7: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
8: அகரம் சில்க் மார்னிங் சைட் அண்ட் 401
7: வால்மார்ட் பிளாசாவில் 787 மில்டன் அவென்யூ, யூனிட் சி, ஸ்காபரோ.
8: அகரம், பட்டுக்களின் சிகரம்.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: நேரம் 1:01. இஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது. வெளியே வெப்பநிலையை நாங்கள் பார்க்கலாம். சொன்ன மாதிரி டான் என்று 1 மணிக்கு இன்றைய நாளின் அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். 26 இப்போது வெப்பநிலை. இன்று அதிகூடிய வெப்பநிலையும் இதுதான். அதே போன்று நாளை 29 அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கப் போகிறது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 30 மேல், அதாவது 31 வியாழக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாகவும் இருக்கப் போகிறது. மழை வந்து இரவு நேரத்தில் 9 மணி அளவிலே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது இன்று இரவிலே. அதேபோன்று நீங்களும் எங்களுடைய இணைந்திருக்கலாம். எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்த மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நள்ளிரவுக்கு பின்னரும் எந்த மாற்றமும் எரிபொருள் விலையில் இருக்கப் போவதில்லை. சரி, எங்களுடைய இணைந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். 102.7 ஊடாக இணைந்திருக்கலாம். இல்லாவிட்டால் உலகத்தின எந்த பகுதியில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் ஈஸ்டெஃப்எம்.சிஏ ஊடாக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழலாம். அதே போன்று ஈஸ்டெஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னால் அதனூடாக கூட நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ முடியும். அதே வேளையில் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃப்எம் தமிழூடாகவும் யூடியூபில் ஈஸ்டெஃப்எம் 102.7 ஊடாகவும் பார்த்து மகிழ முடியும். ஈஸ்டெஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்டெஃப்எம் 102.7@gmail.com.

1:07 ஈஸ்ட் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. சரி, இதுக்கு பச்சை கொடி காட்ட போறீங்களா, சிவப்பு கொடி காட்ட போறீங்களா அப்படின்னு சொல்லித்தான் இப்போது அரசாங்கம் வந்து ஒரு கன்சல்டேஷனை லான்ச் பண்ணியிருக்கின்றார்கள். நேற்று July 24 வரைக்கும், அதாவது வருகின்ற மாதம் 24 வரைக்கும் இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். பொது மக்களினுடைய, அதாவது பப்ளிக் கன்சல்டேஷன், ஒரு வெளிப்படையான ஒரு கன்சல்டேஷனாக இது இருக்கின்றது. குடியிருப்பாளர்களாகட்டும், பிஸ்னஸ் ஓனர்ஸ், இண்டஸ்ட்ரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ், கம்யூனிட்டி குரூப்ஸ், வோடஃபோன் யூசர்ஸ், இப்படி என்று சொல்லி இவர்கள் எல்லோருமே உங்களுடைய கருத்துக்களை கூறக்கூடியதாக நேற்று நண்பகல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் கனடாவினால் விடுக்கப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தின் சார்பாக. அது எது தொடர்பாக என்று சொல்லி பார்த்தால், பிலி பிஷப் ட்ரோனோ சிட்டி ஏர்போர்ட், இதை வந்து தாங்கள் கையகப்படுத்துகின்றோம் அப்படி என்று சொல்லி ஒன்டாரியோ அரசாங்கம், பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்களுடைய அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இதை நாங்கள் விரிவாக்கப் போகிறோம், ஏராளமான ஜெட்ஸ் வந்து போகக்கூடியதாக நாங்கள் இதை விரிவுபடுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில தான் இது தொடர்பாக மக்களினுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போது மத்திய அரசாங்கம் இதில் தலையிட்டு அது தொடர்பான விவரங்களை கேட்டிருக்கின்றார்கள். இது எல்லாமே வந்து வெளிப்படையாக இருக்கும், மக்கள் சொல்கின்ற கருத்தை பொறுத்துதான் இது தொடர்பான மேலதிக விவரங்கள் தெரிவிக்கப்படும் அப்படி என்பதும் கூறப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று இந்த கன்சல்டேஷனை பொறுத்தளவில் ஆன்லைன் சர்வேயாக இருக்குமாம், இல்லாவிட்டால் என்கேஜ்மெண்ட் செஷனை கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. இண்டிஜினஸ் மக்களினுடைய கருத்துக்கள் நேரடியாக அவர்களிடமிருந்து பெறப்படும் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. பொதுவாக இதில் இந்த சுற்றுச்சூழலுக்கு வரக்கூடிய பாதிப்புகள், இறைச்சல், வீட்டு வசதிகள், டிரான்ஸ்போர்ட்டேஷன், அர்பன் பிளானிங், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சோஷியல் பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் எவ்வாறு இதன் மூலம் பாதிக்கப்படும், எப்படி இது மாற்றத்துக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லி பல விடயங்களை கொண்டதாக இந்த கன்சல்டேஷன் இருக்கிறது அப்படி என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நீங்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்ல போறீங்கன்னு சொன்னால் July 24 இது தொடர்பாக நீங்கள் தெரிவித்துக் கொள்ள முடியும். 1:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த கன்சல்டேஷனுக்கு ஆன்லைன் மூலம் நாங்கள் எப்படி செய்யலாம் என்று சொன்னால், tc.canada.ca எப்படி என்று போனீங்கண்டா அது தொடர்பாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் canada.ca போயே நீங்கள் இது தொடர்பாக ஃபைன் பண்ணிக்கொள்ள முடியும் அந்த பேஜை.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி கார்,
2: என்னது
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: இரண்டாம் ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
0: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
3: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கமென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி
0: 416-900-4599.
4: ஸ்காம்ப்ரோவில் சரவண பவன், மிசிசாகா மற்றும் டெல்டா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உணவு பிரியர்களின் ஏகோபித்த தெரிவாய் விளங்கும் சரவண பவன் ஸ்காபுரோவில் மிக பிரமாண்டமாய் குடும்பத்தோடும் நண்பர்களோடும் குதூகலமாய் உணவருந்த ரம்யமான சூழல், நாவின் சுவை நரம்புகளை தூண்டும் அறு சுவை உணவுகளோ ஏராளம். மெக்கோவன் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில் வுட்சைட் ஸ்கொயர் மாலில் உங்களை அன்புடன் அழைக்கிறதே சரவண பவன். தொலைபேசி 416-293-7755.
5: புதிய கிளை ஸ்காபுரோவில் June 1st மகிழ்ச்சிகரமான திறப்பு விழா அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றனர். RKS Saloon and Barbershop, 5650 Shepherd Avenue East, Unit 5, Markham and Shepherd Hitkarhill, Chinese Cultural Centre முன்பாக ஸ்காபுரோவில். கண்ணா 416-303-0881, உதயன் 647-539-5601. RKS Saloon.
6: என்ன சரியா சிரம
7: இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் தமிழில் உரையாட 4167048074.
0: பாட்டுக்கு பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஒரு மணி 21 நிமிடம் மிஸ்டர் எஃப்எம் மூடாக வாட்ஸ்அப் டொரண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. டொரண்டோ ஜூ வந்து தெரிவித்திருக்கின்றது, தாங்கள் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீல்ட் ட்ரிப்ஸை வருகின்ற கல்வியாண்டிலே TDSB-யினுடைய வகுப்புகளுக்கு கொடுக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த வாய்ப்பு வருகின்ற கல்வியாண்டில், அதாவது 2027 தொடக்கம், 2026 தொடக்கம், 2027க்கானதாக இருக்கப் போகின்றது. இது ஒரு கம்ப்ளிமெண்டரி ஃபீல்ட் ட்ரிப்ஸ் ஆக இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். ஸ்டெலாண்டஸ் நிறுவனம் உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய 1.3 மில்லியன் ஜீப் எஸ்யூவிஸ் அதே போன்று ட்ரக்ஸ் போன்றவற்றை மீளழைத்திருக்கின்றது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், தீப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு சொல்லித்தான் கூறியிருக்கிறார்கள். அது சமர் வரையா எங்களுக்கு? சரி, இந்த நேரத்தில் தான் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இந்த வாகனங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் கராஜுக்கு உள்ளே போடாமல் நீங்கள் வெளியில் அவுட் சைடில் பார்க் பண்ணிக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்லாமல் பக்கத்திலே ஏதாவது வேறு வாகனங்களோ அல்லது வந்து ஏதாவது கட்டமைப்புகளோ ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவுமே இல்லாமல் பாதுகாப்பாக, இல்லை தீப்பற்றக்கூடிய எதுவுமே இல்லாத அளவுக்கு முடிந்தால் பார்க் பண்ணிக்கொள்ளுங்கள் என்றதையும் தெரிவித்திருக்கின்றது. இந்த பிரச்சனை வந்து ஃபிக்ஸ் பண்ணப்படும் வரையில், குறிப்பாக இதிலே 2021 தொடக்கம், 2025 ஆண்டிற்கான மாடல்ஸ் ஆஃப் ஜீப் ரேஞ்சில் அதே போன்று ஜீப் கிளேடியேட்டர் ட்ரக்ஸ் போன்றவை மீளழிக்கப்பட்டிருக்கின்றன. ஸ்டெலாண்டஸ் தான் இது தொடர்பாக அந்த மீளழித்தலை செய்திருக்கின்றது. ஆகவே நீங்களும் யாராவது இதை பயன்படுத்துபவர்கள் இருந்தால் நிச்சயமாக உடனடியாக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்வது சரியாக இருக்கும் உங்களுடைய டீலர்ஸுக்கு சென்று. 1:22 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சின்ன பிள்ளைகளெல்லாம் வந்து இந்த க்ளூ பயன்படுத்துவாங்க அவங்களோட ஸ்கூல் வேலைகளுக்கு. எங்களுக்கும் வேறு வேறு தேவைகளுக்கு நாங்கள் க்ளூ பயன்படுத்தியிருப்போம். ஆனால் திருடர்களும் இந்த க்ளூவை பயன்படுத்துகிறாங்களா எதுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஃபீஃபா வேர்ல்ட் கப் அங்கே இங்கே எல்லாம் இல்லை, நாளை மறுதினம் ஆரம்பிக்க போகிறது. 2-2 நாளுக்கு குறைவாக தான் இருக்கிறது. அது தொடர்பான ஒரு கருத்து கணிப்பும் நடைபெற்றிருக்கிறது. அப்படியெல்லாம் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எல்லாம் இருக்கு, அதையும் பார்க்கலாம். தொடர்ந்து மணிந்திருங்கள். 1:23 அதற்கிடையில் இன்னொரு ஷோர்ட்டாக நாங்கள் ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். ஒன்டாரியோ அதாவது மத்திய அரசாங்கம் நாளைய நாள் ஒரு சமூக வலைத்தள பாவனை தொடர்பான ஒரு விடயத்தை வந்து சொல்ல இருக்கின்றார்கள். அதாவது டிஜிட்டல் பாதுகாப்பு சட்டத்தை வந்து அவர்கள் அறிமுகப்படுத்த போகின்றார்கள். இதிலே 16 வயதிற்கு குறைவான சிறுவர்கள் இந்த சோஷியல் மீடியாக்களை பயன்படுத்துவதற்கான தடையும் உள்ளடக்கப்பட்டிருக்கும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறதாம். நாளைக்கு இது தொடர்பாக தெரிய வரும். நாளைக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு, அதாவது பேங்க் ஆஃப் கனடாவினுடைய வட்டி வீத அறிவிப்பும் வர இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1:24

தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொரண்டோவில் மக்களிற்கு மழைநீர் சேமிப்பு தாங்கிகளை வழங்கும் திட்டத்திற்காக மேலும் 240,000 டாலர்களை ஒதுக்குவதாக நகர முதல்வர் ஒலிவியா சாவ் தெரிவித்துள்ளார். மழைநீர் சேமிப்பு தாங்கிகளுக்காக இம்முறை அதிக அளவிலான கோரிக்கைகள் வந்துள்ளதாகவும் நகர முதல்வர் கூறியுள்ளார். ஏர் கனடாவின் விமானி ஒருவர் பல ஆண்டுகளாக தகுந்த அனுமதி பத்திரம் இல்லாமல் நூற்றுக்கணக்கான பயணிகள் விமானங்களை செலுத்தியுள்ளமை கேள்விகளை ஏற்படுத்தியுள்ளது. 27 ஆண்டுகளாக ஏர் கனடாவில் பணியாற்றிய குறித்த முன்னாள் விமானி 17 ஆண்டுகளாக விமானிக்குரிய லைசன்ஸ் இல்லாமல் 90,000 மேலான பயணிகள் விமானங்களை செலுத்தியுள்ளதாக பீல் பிராந்திய காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் புதிய அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்கில் திட்டமிட்டு மின் தடைகள் ஏற்படுத்தப்படுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் விசனம் வெளியிட்டுள்ளார். சில பகுதிகளில் அடையாளம் தெரியாத நபர்கள் ஃபியூஸ்களை பிடுங்குகின்ற கண்காணிப்பு காணொலிகளும் வெளியிடப்பட்டுள்ளன. அதேவேளை மின்சாரம் தடைப்பட்டால் வீதிகளை மறித்து போராடுமாறு மக்கள் தூண்டப்படுவதாகவும் மின்வளங்கள் விரைவாக சீரமைக்கப்பட்ட பின்னரும் சிலரின் தூண்டுதலின் பெயரில் போராட்டங்கள் இடம்பெறுவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் சாடியுள்ளார். இலங்கையின் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடை சட்டத்தை அகற்றி அதற்கு பதிலாக புதிய சட்டத்தை கொண்டுவரும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பாடகர் சங்கீதன் கைது செய்யப்பட்டமை எதிர்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: பொதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
3: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
2: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. ஃபார் ஆல் யுவர் ரியல் எஸ்டேட் நீட்ஸ் கால் ஸ்வப்னா at 416-888-9492.
5: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு உண்மையான கதையை தான் உங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ண போறேன். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட ஒரு கப்பல் வந்தாங்க வீடு வாங்கறதுக்காக. நல்ல ஜாப் வச்சிருக்காங்க, கையில நிறைய காசு இருக்கு டவுன் பேமெண்ட்டுக்காக. ஆனா நாங்க வந்து மார்கேஜ் குவாலிஃபை பண்றதுக்காக கிரெடிட் ரிப்போர்ட்டை புல் பண்ணும்போது தான் தெரிஞ்சது, ஏதோ கவனமா இல்லாம அவங்க வந்து தன்னோட கிரெடிட்டை கலெக்ஷன்ஸ்க்கு போக விட்டுட்டாங்க ஒரு கிரெடிட் கார்டுனால. அண்ட் அதனால ஸ்கோர் நல்ல கம்மியாயிடுது. கனடாவை பொறுத்த வரைக்கும் கிரெடிட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு கார் லோனுக்கு போனான்னு பேங்க்கு போனான்னு எந்த காசு சம்பந்தப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன் செஞ்சாலும் உங்க கிரெடிட் ரிப்போர்ட் உங்க கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப ஒரு முக்கியமான திங். ஒரு லெண்டர் என்ன பாக்குறாங்கனாக்கா உங்களுக்கு கொடுத்த காசை நீங்க எப்படி கவனமா யூஸ் பண்ணிருக்கீங்க, எப்படி ரெகுலரா பே பண்றீங்களா, இதெல்லாம் தான் பார்த்து உங்களுக்கு மார்கேஜ் கொடுக்கறதா வேண்டாமா, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கறது, இது எல்லாமே டிசைட் பண்றாங்க. அந்த கப்பல் என்ன வேற என்ன வழி இருக்குன்னு கேட்கும் போது நான் அவங்கள ஒரு கோசைனர் இல்ல கேரண்டரை கூட்டிட்டு வர சொன்னேன். கனடால அகைன் எல்லாருக்கும் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்கவுங்க கடமைகள் இருக்கு, அதனால ஒருத்தரும் அவங்க பேரை இவங்களோட ஆட் பண்றதுக்கு ரெடி இல்ல. இந்த கப்பலுக்கு வந்து ஜாப் டவுன் பேமெண்ட் எல்லாம் இருந்தும் ஒரு முக்கியமான திங் கிரெடிட் இல்லாததுனால ப்ராப்பரா அவங்க வீடு வாங்குறது ரொம்ப கஷ்டம். இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு நல்ல சமையல் சமைச்சிட்டு அதுல நீங்க உப்பு போட மறந்துட்டீங்களேன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் கிரெடிட் ஸ்கோர் இந்த கிரெடிட் ரிப்போர்ட்ன்றது. உங்களுக்கு இன்னும் ஏதாவது தெரியணும், உங்களுக்கு வீடு வாங்கணும், குவாலிஃபை பண்ணணும்னாக்கா நீங்க எனக்கு கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-888-9492. தேங்க்யூ.
4: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு www.swapteam.ca.
1: நல்ல பாட்டு 4 விஷயம் FM 102.7 East FM.ca.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். ஆமட் தம்சீன்
3: 437-860-7002. நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். ஆல் மை பிளைண்ட்ஸ் நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைன்ஸ் as low as $49 முதல் ஃப்ரீ எஸ்டிமேஷன் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ யூனிட் 15 ஸ்கார்போரோ 416-841-5301 416-841-5301.
4: ஹாய், எப்படி இருக்கீங்க? பிள்ளைகள் எல்லாம் நல்லா வளர்ந்திருப்பினம் என்ன?
5: ஓமோ, இப்ப வீட்டுல சும்மா இருக்கிறதான் கஷ்டமா இருக்கு. பிரயோசனமா ஏதாவது செய்யலாமன்னு யோசிக்கிறேன்.
4: அதுக்கு என்னட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. GRS காலேஜ்ல ஃபுட் சர்வீஸ் வர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ் செய்யுங்க. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் செக்டர்ல இருக்கிறதால நிறைய வேலை வாய்ப்புகளும் இருக்கு. இப்பவே கால் பண்ணுங்க GRS காலேஜ் 416-292-2455.
1: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபாலகிருஷ்ணன், புஷ்பவனம், குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில்

1:48 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் ஊர் ஒன்று கூடல்கள், பாடசாலை ஒன்று கூடல்கள் அடங்கலான சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை ஈஸ்ட் எஃப்எம்க்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் ஈஸ்ட் எஃப்எம் கம்யூனிட்டி@gmail.com. நிகழ்வுகளுக்கு முன்னதாக வருகின்ற வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். ஈஸ்ட் எஃப்எம் கம்யூனிட்டி@gmail.com. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். யோக் ரீஜினல் போலீஸார் தான் கூறியிருக்கிறார்கள், இந்த க்ளூ தொடர்பான ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லியிருந்தோமே அதைத்தான் இப்போ பார்க்கலாம். அதாவது இப்போது இந்த திருடர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால், குறிப்பாக இந்த கொண்டமீனியம் அந்த பில்டிங்ஸ் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று ஏதோ ஒரு விதத்தில் இவர்கள் உள்ளே நுழைந்து விடுகின்றார்களாம். நுழைந்து விட்டு இவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், சில யூனிட்ஸில் அந்த கதவுகளிலே ஒரு க்ளூ மாதிரிய டேப் அல்லது அப்படியான ஒரு சில பொருட்களை வந்து இவர்கள் போட்டு வைத்துவிட்டு சென்று விடுகின்றார்கள். அதற்கு பின்னர் ஒரு சில மணி நேரம் கழித்தோ அல்லது ஒரு சில நாட்கள் கழித்தோ மீளவும் வந்து பார்க்கின்றார்கள். ஏன் அப்படி என்று சொன்னால், அந்த வீட்டிலே வந்து யாராவது உள்ளே சென்றிருந்தால் அல்லது வந்து போய் கொண்டிருந்தாங்க என்றால் அந்த கைப்பிடியிலே அவர்கள் நிச்சயமாக கை வைத்து உள்ளே சென்றிருப்பார்கள். அல்லது வந்து அந்த இந்த விடயத்தை கண்டுபிடித்து இந்த டேப்போ அல்லது க்ளூ மாதிரி ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் பட்சத்தில் அதை எடுத்து அவர்கள் அப்புறப்படுத்தியிருப்பார்கள். இப்படி இல்லாமல் இவங்க வச்சுட்டு போன மாதிரி அப்படியே இருந்தா, ஆஹா இந்த வீட்டில் ஆக்கள் இல்லை போல இருக்கே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இவங்க அந்த வீட்டினை உடைத்து களவாடுகின்றார்கள். அதுதான் இப்போது இருக்கின்ற ட்ரெண்டாக இருக்கிறது என்று போலீசார் கூறியிருக்கிறார்கள். வேறு வேறு இடங்களிலும் இந்த டெக்னிக் வந்து பயன்படுத்தப்படுகின்றதாம். அநேகமாக இந்த டெக்னிக் வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் பண்ணப்பட்ட கிரைம் குரூப்பால் தான் நடைபெறுகிறது அப்படி என்று சொல்லியும் போலீசார் கூறியிருக்கிறார்கள். ஆகவே பொதுமக்களாகிய நீங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால், இப்படி ஏதாவது ஒரு பொருளை உங்களுடைய யூனிட்ஸில் உங்களோட பில்டிங்கில் நீங்கள் கண்டிங் என்று சொன்னால் உடனடியாக வந்து தங்களுக்கு இது தொடர்பாக அறிவிக்கும்படி கேட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுடைய நடமாட்டம் அந்த பகுதியில் இருக்குன்னு சொல்லி இதன் மூலம் நீங்கள் கண்டு கொள்ளலாம். ஆகவே இதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்படி ஏதாவது சந்தேகத்திற்கு இடமான விடயங்கள் உங்களுடைய கதவு கைப்பிடிகளிலே கண்டால் நீங்கள் உடனடியாக போலீசாருக்கும் அதே போன்ற அந்த பில்டிங்கினுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் குரூப்புக்கும் வந்து அறிவித்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லி போலீசார் கூறியிருக்கின்றார்கள். 1:50 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. You are in good hands with Allstate.
2: கேம்சோனிக்ஸ் செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சோனிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6475748 6473025748. Camsonics.com.
3: செய்யலாம்.
4: MNAA Truck and Trailer Parts மற்றும் GKJ Services இன் புதியதோர் பரிமாணம். 5-star tours, Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி. 16 பேர் பயணிக்க லிமோ சீட், சவுண்ட் சிஸ்டம், லைட் ஸ்கூலர்ஸ் உடன் பார்ட்டி பஸ். குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள். வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவம் மிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours, 416-474-1398, 416-821-6929.
5: ஸ்கார்பரோவில் வார்டன் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
6: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
5: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
6: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றார்கள்.
5: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், சுவீட் 6A, ஸ்கார்பரோ. 416-649-63 888.

0: புத்துணர்வு தரும் பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 2:02 ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இந்த வழியில் வெளியே வெப்பநிலையை நாங்கள் பார்க்கலாம். 26 இருக்கின்றது இன்றைய நாளினுடைய அதிகூடிய வெப்பநிலையில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே வேளையில் மழைக்கான வாய்ப்பு இரவிலிருந்து ஆரம்பிக்கின்றது. அதேபோன்று நாளைக்கும் மழைக்கான வாய்ப்பு தொடர்கின்றது. 29 வரை நாளை வெப்பநிலை உயர்வே இருக்கப்போகிறது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் எந்தவித மாற்றமும் தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் எங்களுடைய இணைந்திருக்க முடியும். ஈஸ்டெஃப்எம் .ca உலகத்தின் எந்த பகுதியிலிருந்தும் இணைந்து கொள்ள முடியும். அதேபோன்று ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃப்எம் தமிழ் ஊடாகவும், யூடியூபில் ஈஸ்டெஃப்எம் 102.7 ஊடாகவும் பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற காணொலிகளை நீங்கள் பார்த்து மகிழ முடியும். ஈஸ்டெஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 அல்லது மின்னஞ்சல் இருக்கின்றது ஈஸ்டெஃப்எம் 102.7@gmail.com.

2:08 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, ஒரு புதிய சர்வே, இது வந்து ஃபீஃபா வேர்ல்ட் கப் தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கின்றது. ஆங்கஸ் ரீட் தான் இந்த கருத்து கணிப்பினை செய்திருக்கின்றது. சரி, இதில் பார்க்கும்போது டொரண்டோ மற்றும் வான்குவர் இந்த ரெண்டு நகரங்களிலும் கனடாவிலே ஆண்களுக்கான ஃபீஃபா வேர்ல்ட் கப் வந்து முதல் முறையாக இடம்பெறுகின்றது. அதே போன்று 13 போட்டிகள் டொரண்டோ மற்றும் வான்குவரில் இடம்பெறுகின்றன. டொரண்டோவில் 6 போட்டி இடம்பெறப் போகிறது. வெள்ளிக்கிழமை வந்து டொரண்டோவிலேயே முதல் போட்டி இடம்பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இந்த வேளையிலே பார்க்கலாம், இதில் வந்து 70 வீதமானவர்கள் ஜிடிஏ பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், அதே போன்று 72 வீதமானவர்கள் மெட்ரோ வான்குவரில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், இந்த $1 பில்லியன் அளவிலே செலவழித்த இந்த ஏற்பாடுகளுக்காக செலவழிக்கப்பட்ட ஃபண்ட் வந்து நாட் வர்த் த ட்ரேட் ஆஃப்ஸ் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார்கள். வருமானங்களுக்கு ஏற்ற வகையில் கூட இது இருக்கப் போவதில்லை என்று சொல்லி தாங்கள் நம்புகின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள். பப்ளிக் பொது செலவுகள் என்று சொல்லி பார்க்கையில் இது வந்து அந்தளவுக்கு வர்த் இல்லை என்று சொல்லித்தான் அநேகமானவர்கள் தங்களுடைய கருத்தை வந்து கூறியிருக்கிறார்களாம். இதிலே பல விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. என்ன காரணம்னு சொல்லி பார்க்கையில் ஏராளமான இடையூறுகள் இருக்கும், வீதி முடக்கங்கள் இருக்கும், அதே வேளையிலே இந்த பாதுகாப்பிற்கான பல கட்டுப்பாடுகள் இருக்கும். அதே வேளையில் இந்த வருமானம் என்று சொல்லி பார்க்கையில் இதன் மூலம் பெறக்கூடியது அநேகமாக ஃபீஃபாவுக்கு தான் செல்லும். அந்தளவுக்கு வந்து ஹோஸ்ட் பண்ணுகின்ற சிட்டிஸுக்கு மாநகர சபைகளுக்கு வரப்போவதில்லை இப்படி என்று சொல்லி பல விடயங்களை இவர்கள் கூறியிருக்கிறார்களாம். கிட்டத்தட்ட 80 வீதமானவர்கள் 2 சிட்டிஸிலும் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஃபீஃபா என்பது வந்து, அதாவது இதன் மூலம் வரக்கூடிய வருமானம் என்பது அந்த சிட்டிஸை விட ஃபீஃபா மற்றும் ஸ்பான்சர்ஸ் அதே போன்று பெரிய பெரிய பிஸ்னஸ் இவங்களுக்கு தான் அதிக வருமானத்தை ஈட்டக்கூடியதாக இருக்கும் அப்படி என்று சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்களாம். அதே போன்று 47 வீதமானவர்கள் ஜிடிஏயில் இருக்கக்கூடியவர்களும் 51 வீதமானவர்கள் மெட்ரோ வான்குவரில் இருக்கக்கூடியவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே வந்து ஒரு சின்ன புவரான இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படி என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். அதே போன்று 20 வீதமான ஜிடிஏயில் இருக்கக்கூடியவர்களும் 21 வீதமான வான்குவரில் இருக்கக்கூடியவர்களும் இது நல்ல விஷயம்தான் என்று சொல்லி கூறியிருக்கிறார்களாம். இந்த ஃபீஃபாவிற்காக செலவழிப்பதை இது தொடர்பாக தங்களுக்கு வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதாவது இந்த டொரண்டோ மற்றும் வான்குவரில் போட்டிகள் இடம்பெறப் போகுது. சரி, உள்நாட்டு லோக்கல் சிட்டிசன்ஸ் வந்து அல்லது வந்து லோக்கல் ரெசிடென்ட்ஸ் போய் பார்ப்பார்களா அப்படி என்று சொல்லி பார்க்கையில் 51 வீதமான டொரண்டோவில் இருக்கக்கூடியவர்களும் 59 வீதமான வான்குவரில் இருக்கக்கூடியவர்களும் இல்லை, கொஞ்சம் மாறி வந்திருக்கு. வான்குவரில் இருக்கக்கூடியவர்களில் 51 வீதமானவர்களும் டொரண்டோவில் இருக்கக்கூடிய 59 வீதமானவர்களும் இதை பார்ப்பதில் வந்து ஆர்வம் காட்டவில்லை, அதாவது போட்டிகளை சென்று பார்ப்பதில் ஆர்வம் காட்டவில்லை அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆங்கஸ் ரீட் தான் இந்த கருத்து கணிப்பை 7 தொடக்கம் 11 வரையில் ஆன்லைனில் செய்திருக்கிறார்கள். இதில் ஒரு 1800 அளவிலான கெனேடியன் அடல்ட்ஸ் வந்து பங்கு பெற்றிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 2:12 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
2: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 முதல் 5000 பேர் வரையான கேட்ரிங் வசதி, சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன். நந்தா கேட்ரிங், 416-626-8421, 416-626-8421.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862, 416-754-8881.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
1: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto-வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும் Bridal Town Dental, Dr. Jayabalan. 2000 ஆம் ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
5: சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 மணி வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹோர்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். ரமேஷ், 437-243-1719, 437-243-1719.
0: எத்திசையும் எங்களிசை, ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

இரண்டு மணி 25 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரெண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேப்பிங் தொடர்பான ஒரு விடயம் கூறப்பட்டிருக்கிறது. யூனிவர்சிட்டி ஆஃப் ஆல்பர்ட்டாவை சேர்ந்த ஒரு குரூப் வந்து இது தொடர்பாக ஆராய்ந்திருக்கின்றார்கள். அதிலே தான் பல விடயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. பொதுவாக வந்து எல்லாரும் நினைப்பாங்க, ஒரிஜினல் இந்த மருவானா அல்லது வந்து சிகரெட் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளாமல் இ சிகரெட்டை பிடித்துக் கொள்வது வந்து சேஃபாக இருக்கும் என்று சொல்லி, ஆனால் அதுதான் இல்லை அப்படி என்று சொல்லி இந்த விடயம் கூறப்பட்டிருக்கிறது. இந்த ஸ்டடி முடிவு தெரிவித்திருக்கின்றது. கடந்த 3 ஆண்டுகளாக ஒரு 20 இ சிகரெட் யூசர்ஸை வந்து இவர்கள் கண்காணித்து வந்திருக்கின்றார்கள். இந்த ஸ்டடிக்காக இவர்கள் வழக்கமான சிகரெட்ஸ் அல்லது மருவானா போன்றவற்றை ஏற்கனவே எடுத்துக்கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஸ்டடியிட முடிவில் பார்க்கையில் இவர்களுக்கு இந்த கார்டியவாஸ்குலர் அதாவது இதய சம்பந்தமான ஆபத்துக்கள் இருப்பது மிக விரைவாக வந்திருப்பதும் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று நுரையீரல் பாதிப்பு போன்றவையும் ஏற்கனவே அவர்களுக்கு முன்கூட்டியே வருவதற்கான வாய்ப்பு அதிகளவு காணப்பட்டிருக்கின்றது. ஏன் அப்படி என்று சொல்லி பார்க்கையில், இந்த வேப்பிங் என்பது இந்த ப்ராசஸை வந்து மிக விரைவாக்குகின்றது அப்படி என்று சொல்லித்தான் இவர்களால் கண்டறியப்பட்டிருக்கின்றதாம். பல விடயங்கள் இதிலே கூறப்பட்டிருக்கிறேன், நாங்கள் சுருக்கமாகத்தான் பார்க்கின்றோம். குறிப்பாக வந்து இவர்கள் இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அதை பார்த்திருக்கிறார்கள். அதில் தான் இவர்களுடைய அந்த பிளட் ஃப்ளோ என்பது இரத்த ஓட்டம் உடலிலே மிக குறைவாக காணப்பட்டிருக்கின்றது ஒப்பீட்டளவிலே அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கிறார்கள். இவர்களால் சாதாரணமான ஒரு உடற்பயிற்சிக்கு ஈடான நடைப்பயிற்சியையே செய்ய முடியவில்லை என்பதும் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஒரு நுரையீரல் போன்றவையெல்லாம் ஒரு வளர்ந்த மனிதனில்தான் அதனுடைய முழு வளர்ச்சி நிறைவு பெறுகின்றதுன்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். அதாவது 25 வயதில் தான் இந்த ஒரு ஃபுலி மேச்சராக வருகின்றதான் மனிதர்களுடைய லங்ஸ். ஆனால் சிறு வயதிலேயே டீனேஜர்ஸ் வந்து இப்படி இந்த வேப்பிங்கை செய்து கொள்ளும் போது அது அவர்களுடைய உடல் உறுப்புகளினுடைய வளர்ச்சியை வந்து மிகவும் பாதிக்கின்றது, குறிப்பாக இந்த லங்ஸை வந்து பாதிக்கின்றது. இதன் மூலம் சரியான ஆக்சிஜன் இல்லாவிட்டால் அதற்கு உடலிலே வந்து இரத்த ஓட்டமும் வந்து சரியாக இருக்காது. இதனால் இதயமும் பாதிக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லி பல விடயங்கள் அவதானிக்கப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக தாங்கள் இன்னமும் விரிவாக இது எப்படி செயற்படுகின்றது அப்படின்னு சொல்லி பல விடயங்கள், ஏன்னா லங்ஸை பார்க்க உடனே எதுவுமே தெரியவில்லையாம். ஆனால் ஹார்ட் ஃபங்க்ஷனில் தான் ஹார்ட் வந்து செயல்தன்மை இழப்பது அவதானிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே லங்ஸையும் வந்து தாங்கள் எப்படி இது உள்ளே என்ன நடைபெறுகிறதுன்னு சொல்லி இன்னும் விரிவாக ஒரு ஆராய்ச்சியை செய்து பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியும் இவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆனாலும் இள வயதினரிடையே குறிப்பாக டீனேஜர்ஸ் வந்து இந்த வேப்பிங்கை செய்யும் போது அது மிக விரைவாக அவர்களுக்கு நீண்ட கால பிரச்சனைகளை, குறிப்பாக இந்த ஆபத்தான இதய நோயாக இருக்கலாம், நுரையீரல் நோய் போன்றவற்றை கொண்டு வருவதற்கு வாய்ப்புகளை மிக விரைவாக்குகின்றது என்று சொல்லித்தான் இந்த ஆராய்ச்சி முடிவு தெரிவித்திருக்கின்றது. 2:28 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் அபிமான அல்பியன் வுட்சைட், சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸில் இப்போது சூர்யா நடிப்பில் கருப்பு, ராம் சரண் நடிப்பில் பட்டி மற்றும் பரிமளா அண்ட் கோ ஆகிய திரைப்படங்களை பார்த்து மகிழுங்கள். விவரங்களுக்கு அல்பியன் வுட்சைட், சென்ட்ரல் பார்க்வே மற்றும் யோக் சினிமாஸின் இணையதளங்களுக்கு செல்லுங்கள்.

0: கனடாவில் இணையவழி துன்புறுத்தல்களை தடுக்கும் வகையிலான டிஜிட்டல் பாதுகாப்பு சட்டத்தினை நாளைய தினம் மத்திய லிபரல் அரசு அறிமுகப்படுத்துகின்றது. 16 வயதிற்கு குறைவான சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கான தடைகளை இந்த டிஜிட்டல் பாதுகாப்பு சட்டம் உள்ளடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. டொரண்டோவின் பிலி பிஷப் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதில் ஒன்டாரியோ அரசு முனைப்பு காட்டி வரும் நிலையில் அதற்கான பொதுமக்கள் கலந்துரையாடல்களை மத்திய அரசு ஆரம்பித்துள்ளது. ஜூலை மாதம் 24ஆம் தேதி வரையில் பொதுமக்கள், வர்த்தகங்கள், தொழில்துறையினர் என பல்வேறு தரப்புகளிடமிருந்து கனேடிய போக்குவரத்து திணைக்களம் கருத்துக்களை பெறவுள்ளது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினை முதலமைச்சர் விஜய் ஆரம்பித்து வைத்துள்ளார். இதற்கான ஆணையில் முதலமைச்சராக பதவியேற்ற மேடையிலேயே அவர் கையெழுத்திட்டமை குறிப்பிடத்தக்கது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு போதைப்பொருள் பாவனையே பிரதான காரணம் என சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் விஜய், கடந்த பல ஆண்டுகளாக போதைப்பொருள் பரவலை தடுக்க தவறியதன் விளைவே இதுவென தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரையில் வரலாற்றிலேயே சாதனை அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக வெளிவிவகார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் கூறியுள்ளார். அரசாங்கத்தினதும் பொருளாதாரத்தினதும் உறுதித்தன்மையை அதிகரித்தமை இதற்கு முக்கிய காரணம் என அவர் கூறியுள்ளார்.
1: திசையெங்கும் கேட்கும் இசை. East FM. EastFM.ca. EastFM.ca.

0: கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165088 9552 4165088 9552. அங்குதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Fantast Family Dental Clinic, 1001 Center Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Ikum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: Focus Educational Services, Ontario Certified Teacher Sabita Selvarajavin தலைமையில் இயங்கும் Focus Education Services இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள் 647-534-4509 மார்னிங் சைடன் ஷெப்பர்ட் சந்திப்பில் Focus Educational Services.
6: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மன் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
7: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மெண்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ. மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 647-325-0498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். அனிருத் எக்ஸ்வி டூர் இன் டொரண்டோ எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி. ஆட்டிசம், டைப் 1 டயபிட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து 1 வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அழையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர். 416-558-2551.
8: Easy ஆ டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

2:47 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியில் பார்க்கலாம். ஆல்பர்டா பகுதியிலே, அதாவது பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே, இந்த ஒரு க்ரூஸ் ஷிப்பிலிருந்து வந்த பேசஞ்சர் ஹண்டா வைரஸோருக்கு பாசிட்டிவாக இருந்தார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அசுபம் அப்படி என்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த நோயிலிருந்து வேறு முற்று முழுதாக விடுபட்டு விட்டார் அப்படி என்று சொல்லி ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்து கூறப்பட்டிருக்கின்றது. சரி, அதே போன்று கனேடியர்கள் அதிகம் தேடிய இந்த சமரில் வந்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதிகம் தேடின இடத்துல வந்து முதலிடத்தை பிடித்திருக்கின்றதாம் டொரண்டோ. இரண்டாவது இடத்தில் கல்கரி வந்திருக்கின்றது. மூன்றாம் இடத்தில் வான்கூவர் வந்திருக்கிறது. அதற்கு பின்னர் கொஞ்சம் வெளியில் யூரோப் பக்கம் போயிருக்கிறாங்க. நான்காம் இடத்துல பாரிஸ், ஐந்தாம் இடத்துல ஜப்பானினுடைய டோக்கியோவும், ஆறாவது இட்டாலி ரோமும், அதே போன்று போர்ச்சுகலினுடைய லிஸ்பன், கனடாவினுடைய மோன்ட்ரியல் எட்டாம் இடமாக இருந்திருக்கின்றது. கிரீஸினுடைய ஏத்தன்ஸ், அதே போன்று அயர்லாண்டினுடைய டப்ளின், இந்த இடங்களையும் கனேடியன்ஸ் சர்ச் பண்ணி வைத்திருக்கின்றார்கள். சமருக்கு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துருக்கின்றார்கள். இதை ஸ்கை ஸ்கேனர் வந்து தெரிவித்திருக்கின்றது. சிட்டி ஆஃப் டொரண்டோவை பொறுத்தளவிலே இந்த ரெயின் பேரல்ஸை வந்து அறிமுகப்படுத்தியிருந்தார்கள் ஒரு சில வாரங்களுக்கு முன்னர். ஆனால் அதை லான்ச் பண்ணி வெறும் 9 hoursக்குள்ளேயே வந்து எல்லாரும் வந்து இந்த இருந்த ரெயின் பேரல்ஸ் எல்லாமே வந்து ஓட பண்ணி பெற்று விட்டார்களாம். இதனால் இப்போது ட்ரோனோ மேயர் ஒலிவியா சாவோ என்ன செய்திருக்கிறாருன்னு சொன்னால்,

ஒரு 240,000 டாலர்ஸை வந்து மேலதிகமாக இந்த ரெயின் பேரல்ஸுக்காக தான் சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார். சிட்டியினுடைய ஒரு எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி June 16 இடம்பெற போகிறதாம். இதிலே வந்து இந்த விடயம் உறுதி செய்யப்படும் இந்த அலோகேஷன் தொடர்பாக சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த ரெயின் பேரல்ஸுக்கான கோஸ்ட் வெறும் $8.95 ஒரு பேரலை பெற்றுக்கொள்பவருக்கு இருக்கும் டொரண்டோவிலே. ஆனால் வெளியில் பார்க்கையில் இந்த ரெயின் பேரல்ஸுக்கு நீங்கள் 100 டாலர்ஸுக்கு மேலதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். இதன் அடிப்படையில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்த மோஷன் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ரெயின் பேரல் அப்படி என்று சொல்லி ஒரு கேப்பும் வரலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் நிறைய பேர், அதாவது ப்ராப்பர்ட்டி வைத்திருக்கக்கூடியவர்கள் அநேகமானவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படி என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, அந்த நல்லபடியத்தோடு நானும் விடைபெற்றுச் செல்லும் நேரமும் வந்திருக்கின்றது. 2:49 வாட்ஸ்அப் டொரண்டோ ஒலித்துக் கொண்டிருந்தது. இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களுடன் ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம். நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: அணியும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 289-242-5450.
2: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
3: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவுச் சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479-9659-22-6475490059.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்று தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ரொசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406,
5: மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் காசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். June 20 மாலை 6 மணிக்கு கிரேட் கனடியன் காசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
6: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள், உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள் 6479-62-1569, 6479-62-1569.
7: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
8: சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக் கொள்ள சன்ஃபிளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ. 4372672394 4162899993.
9: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
10: கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா வழங்கும் உங்கள் நாவிற்கு சுவையூட்டும் சிறப்பு உணவுகள். இப்போது மேலும் சிறப்பாக மாண்டே டு ஃப்ரைடே காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை புஃபே வித் அன்லிமிடெட் தோசை. 20-க்கும் மேற்பட்ட வகைகள் $16.99 மட்டுமே. ஃபார் கிட்ஸ் $12.99 மட்டுமே. தினமும் ஸ்பெஷல் டிஷ்கள், வாழை இலையில் கல்யாண பிரியாணி, ஃபிஷ் பொளிச்சது, ஃபிஷ் நிர்வனா, கிளி பரோட்டா, கிளி பிரியாணி, தம் பிரியாணி, கொத்து பராட்டா மற்றும் நான் பராட்டா மீண்டும் மீண்டும் வர தூண்டும் சுவை. கைரளி டேஸ்ட் ஆஃப் கேரளா, 1210 Kennedy Road, Scarborough. 416-288-0994. KyraliTaste.com.

0: நேரம் 3:01 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜூன் மாதம் 9 செவ்வாய்க்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. மற்றும் ஒரு உற்சாகம் நிறைந்த இஸ்டெஃப்எம்மின் வானொலியினூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்தும் உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டுது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3:00 முதல் 5 வரை ஈஸ்ட் எஃப்எம்மின் திசையெங்கும் கிழக்கு.
0: இன்றைய நாளும் கூட 5 வரையான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திரங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

ஈஸ்ட் எஃப் எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 3:09 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வெளியில் இப்பொழுது 22 டிகிரி செல்சியஸ், 25 டிகிரி செல்சியஸ் ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்படுகின்றது. இரவு வேளைகளில் மழைக்கான வாய்ப்புகள் ஆரம்பிப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. நாளைய தினம் வெயிலுக்கான வாய்ப்புகளோடு மழைக்கான வாய்ப்புகள் இணைந்திருக்கின்றன. 26 டிகிரி செல்சியஸ் நாளை புதன்கிழமை அதி கூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றங்களும் இல்லை. அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212. ஈஸ்ட் எஃப் எம் 102.7 @gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: என்றும் இசையுடன். ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
2: 416-461-6401.
3: பிக்கரிங்கில் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எக்ஸ்போ 2026. வர்த்தக சாவடிகள், உணவு சாவடிகள், கலை நிகழ்ச்சிகள், விருதுகள். ஜூன் 13 திகதி பிக்கரிங் செஸ்னட் ஹில் டெவலப்மெண்ட்ஸ் ரெக்ரியேஷன் காம்ப்ளெக்ஸில் காலை 11 மணி முதல் காண வாருங்கள். தொடர்புகளுக்கு 6473093091. ஃப்ரீ என்ட்ரி, ஃப்ரீ பார்க்கிங்.
4: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6947-293-5899.
5: Ajax Nissan and Infiniti Savings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% retail finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rateil peralam. 2025 Infiniti QX 50 kal 0% finance and lease rateil kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960. 437-477-7960.
1: பிருஷா லோ ப்ரொஃபஷனல் கோபரேஷன்.
6: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
1: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
6: தமிழ் பேசும் சட்டத்திறனியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
1: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்.
6: 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 307-647-478-0144.
2: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங்கில் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
4: 50,000 ஹோம் எக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
2: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
4: Mortgage Solutions, கிருபா தனபால சிங்கம், 416-298-2777. MortgageSolutions.ca.
7: பாட்டுக்கொரு பண்பலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: station with the
1: best
0: music.
2: It's East FM.
3: It's East FM.
4: Feel the power. Feel the bass.
5: 102.7
6: சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே.
7: என்ன உன் பேச்சுல ஏதோ ஒரு சூட்சுமம் தெரியுது?
8: எனக்கு ஒன்னும்
7: பிடிக்கல. ஏன் பிடிக்கல? இப்ப பிடிக்கல, அப்ப மட்டும் ஏன் பிடிச்சிச்சு?
8: எப்படா?
7: உனக்கு 3 வயசா இருக்கும் போது எனக்கு 6 வயசு, எனக்கு 6 வயசா இருக்கும் போது உனக்கு 3 வயசு.
8: ரெண்டும் ஒண்ணுதான் சொல்லு.
7: 3 வயசுல உனக்கு குச்சி மிட்டாய்னா ரொம்ப இஷ்டம். கிடைக்கல. அப்ப அந்த குச்சிக்காக நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ ஐயோ ஐயோ. ஏறாத மரம் இல்ல, போகாத மலை இல்ல, பொறுக்காத குப்பை தட்டி இல்ல. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை யாரு வேணாலும் மறக்கலாம், நீ மறக்கலாம். போயிட்டாங்களா? ஒரு கதை சொன்னா கட்டில முத கூட தூக்கிட்டு போயிடுறாங்கப்பா. அவனுமா என்னை லவ் பண்றான்? என்னை பார்த்தாலே குளவரியா குதறி தள்ளுறாளையா?
9: கொலவெறி கூடிய சீக்கிரம் காதல் வெறி ஆயிடும்பா.
7: யாருக்கு?
9: யாருக்கோ?
7: யாருக்கோ எல்லாம் கிடையாது, எனக்கு ஆகணும். எல்லாரும் ஒரு நிமிஷம் வேலையை ஸ்டாப் பண்ணுங்க, மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு கருப்பு கிளி ஒரு சிகப்பு ரோஜா மேல உசுறையே வச்சிருந்துச்சான். தெரியும், அந்த சிகப்பு ரோஜாட்ட போய் இந்த கருப்பு கிளி என்னை கட்டிக்க கட்டிக்க என்ன கத்துச்சான், கதறிச்சான். அதுக்கு அந்த சிகப்பு ரோஜா சொல்லிருக்கு, என்னைக்கு நீ என்னைய மாதிரியே சிகப்பா மாறியோ அன்னைக்கு தான் அவனை கட்டிக்கிறவேன்னு சொல்லிச்சான். உடனே இந்த கிளி சாக்கு தைக்கிற கோணூசி எடுத்து நெஞ்சிலேயே மாங்கு மாங்கு மாங்குன்னு குத்தி ரத்தத்தாலேயே தன்னை சிகப்பாச்சிக்கிறான். ஹாக்கிட்டு கேட்டிருக்கு, நீ சொன்ன மாதிரியே நான் சிகப்பாயிட்டேன், இப்ப நீ கட்டிக்கிறியான்னு கேட்டிருக்கு. அதுக்கு அந்த ரோஜா சொல்லிருக்கு, நீ கருப்பா இருந்தப்பே களையா இருந்த, இப்ப ரொம்ப கன்றாவியா இருக்க, மறுபடியும் பழைய கருப்பாவே வாணிச்சான். தவிச்சு போன அந்த கருப்பு கிளி ஓடி போய் கொதிக்கிற தாரடனுக்கு லொபக்கனு குதிச்சு மேல வந்து இப்ப என்ன சொல்றேன்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த ரோஜா சொல்லிருக்கு, அந்த கருப்பு வேற, இந்த கருப்பு வேற, அப்படின்னு ஏதோ சொல்லி இந்த கிளிய கலட்டி விடுறதுக்கு பிளான் பண்ணுச்சான். நான் சொல்ற கதை யாருக்கு புரியுதோ இல்லையோ திவ்யா, உனக்குமா? அடங்கொய்யால எல்லாருமே போயிட்டாங்களா? என்ன அவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சாவே போயிடறாங்க? எப்ப போறானுங்க? ஆரம்பிக்கும் போது போயிடறானுங்களா, இல்ல இடையிலேயே போயிடறானுங்களா?
6: சிரிச்சு சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: டொரண்டோவில் மக்களுக்கு மழைநீர் சேமிப்பு தாங்கிகளை வழங்கும் திட்டத்துக்காக மேலும் 240,000 டாலர்களை ஒதுக்குவதாக நகர முதல்வர் ஒலிவியா சவ் தெரிவித்துள்ளார். மழைநீர் சேமிப்பு தாங்கிகளுக்காக இம்முறை அதிகளவிலான கோரிக்கைகள் வந்துள்ளதாகவும் நகர முதல்வர் கூறியுள்ளார். ஏர் கனடாவின் விமானியொருவர் பல ஆண்டுகளாக தகுந்த அனுமதி பத்திரம் இல்லாமல் நூற்றுக்கணக்கான பயணிகள் விமானங்களை செலுத்தியுள்ளமை கேள்விகளை ஏற்படுத்தியுள்ளது. 27 ஆண்டுகளாக ஏர் கனடாவில் பணியாற்றிய குறித்த முன்னாள் விமானி 17 ஆண்டுகளாக விமானிக்குரிய லைசன்ஸ் இல்லாமல் 900க்கும் மேலான பயணிகள் விமானங்களை செலுத்தியுள்ளதாக பீல் பிராந்திய காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் புதிய அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்கில் திட்டமிட்டு மின்தடைகள் ஏற்படுத்தப்படுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் விசனம் வெளியிட்டுள்ளார். சில பகுதிகளில் அடையாளம் தெரியாத நபர்கள் ஃபியூஸ்களை பிடுங்குகின்ற கண்காணிப்பு காணொலிகளும் வெளியிடப்பட்டுள்ளன. அதேவேளையில் மின்சாரம் தடைப்பட்டால் வீதிகளை மறித்து போராடுமாறு மக்கள் தூண்டப்படுவதாகவும் மின் வளங்கள் விரைவாக சீரமைக்கப்பட்ட பின்னரும் சிலரின் தூண்டுதலின் பேரில் போராட்டங்கள் இடம்பெறுவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் சாடியுள்ளார். இலங்கையின் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடை சட்டத்தினை அகற்றி அதற்கு பதிலாக புதிய சட்டத்தை கொண்டுவரும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பாடகர் சங்கீதன் கைது செய்யப்பட்டமை எதிர்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: நாலு விஷயம் FM 102.7 ஈஸ்ட் FM.ca

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
2: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
1: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
2: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
3: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
4: அது சரி.
3: உங்களுக்கு ஆடி கார்
4: என்னது?
3: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
5: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
1: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
5: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி.
1: 416-900-4599. ஆதவன் உணவகம், கோலாகலமான ஆரம்பம். திறப்பு விழாவை முன்னிட்டு எல்லா உணவுகளும் விசேட விலைகளில். சிக்கன் அல்லது மட்டன் நாசி கோராங் 8.99, சிக்கன் அல்லது மட்டன் ஃப்ரைட் ரைஸ் 6.99, மசாலா தோசை கோம்போ $6, மட்டன் அல்லது பட்டர் சிக்கன் ரோல் 5 வாங்கினால் மற்றொன்று ஃப்ரீ. சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ராம் ரைஸ் ஸ்பெஷல். ஆதவன் உணவகம், 501 Passmore Avenue Unit 28, 647-656-5690, 647-656-5690.
2: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் ஓடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம். 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 3:45 இருக்கிறது. உங்களை சந்தித்துக் கொண்டிருப்பது திசையெங்கும் கிழக்கு. நிலவுக்கு மனிதர்களை எடுத்துச் செல்லுகின்ற முயற்சிகளில் தீவிரமாக நாசா இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக இந்த ஆர்டெமிஸ் 2 திட்டத்தினூடாக அண்மையில் நிலவினுடைய சுற்றுவட்ட பாதைக்கு விண்வெளி வீரர்கள் வெற்றிகரமாக சென்று திரும்பியிருந்தமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது. கனடாவைச் சேர்ந்த விண்வெளி வீரர் அடங்கலாக 4 இவ்வாறு வெற்றிகரமாக விண்வெளி சுற்றுவட்ட பாதைக்கு சென்று திரும்பியிருந்தார்கள். நிலவினுடைய சுற்றுவட்ட பாதைக்கு சென்று திரும்பியிருந்தார்கள். உலகளாவிய ரீதியில் கவனம் பெற்ற ஒரு பயணமாக இந்த பயணம் அமைந்திருந்தது. இந்த வகையில் ஆர்டெமிஸ் 3 திட்டத்துக்கான விண்வெளி வீரர்களின் பெயர்களை நாசா வெளியிட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. மிகவும் சிக்கலான ஒரு விண்வெளி பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்ற விண்வெளி வீரர்கள் என்று குறிப்பிட்டு இவர்களுடைய பெயர்களை அறிவித்திருக்கின்றது நாசா. இவர்கள் நிலவுக்கு செல்லப்போவதில்லை, ஆனால் மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்ப விடயத்தினை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. ஸ்பேஸ் எக்ஸினுடைய ப்ளூ ஒரிஜின் விண்கலத்தோடு தாங்கள் பயணிக்கின்ற இந்த நிலவு பயணத்துக்கான விண்கலத்தை இணைக்கின்ற டோக்கிங் முறையொன்றினை அவர்கள் சோதித்து பார்க்க இருக்கின்றார்கள். உலகினுடைய தாழ்வான சுற்றுவட்ட பாதையில் இந்த சோதனையை குறித்த 4 விண்வெளி வீரர்களும் மேற்கொள்ள இருக்கிறமையும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. 2027 இந்த அடுத்த ஃபேஸ் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இந்த டோக்கிங் என்பது மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. குறிப்பாக இவ்வாறு இந்த பயணங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்கின்ற பொழுது வெற்றிகரமாக இந்த இணைப்பு என்பது ஏற்படுத்துவதை பொறுத்துத்தான் இந்த பயணங்களின் வெற்றி அமைந்திருக்கின்றது என்பதும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கின்றது. எனவே இந்த தாய்க்கலத்தோடு இணைந்து கொள்ளுகின்ற டோக்கிங் முறையினை, அதாவது மிகவும் சிக்கலான விண்வெளியை சார்ந்த செயல்பாடுகளில் ஒன்றினை செய்யப்போகின்ற இந்த 4 விண்வெளி வீரர்களையும் நாசா அறிவித்திருக்கின்றது. இந்த திட்டம் வெற்றிகரமாக அமைகின்ற பட்சத்தில் அடுத்த கட்டமாக ஆர்டெமிஸ் 4 2028 54 பின்னர் முதன்முறையாக விண்வெளி வீரர்கள் நிலவில் மீண்டும் நேரடியாக கால் பதிப்பார்கள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அதற்கான முயற்சிகளை மிக தீவிரமாக நாசா மேற்கொண்டு வருகின்ற சூழலில்தான் இந்த ஆர்டெமிஸ் 3 திட்டத்துக்கான விண்வெளி வீரர்கள் மற்றும் அறிவிப்புகளை நாசா வெளியிட்டிருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 3:48

0: காற்றில் பரவும் இசை போல.
1: Ajax Mitsubishi-யில் கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து ஃபைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-யை பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. Ahmed Tamseen, 437-860-7002, 437-860-7002.
2: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
3: ஸ்காப்ரோவில் வார்டன் அண்ட் ஃபின் சந்திப்பில் உங்கள் குடும்பத்திற்காக நம்பிக்கையுடனும் அனுபவத்துடனும் ஒரு புதிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளது.
1: டாக்டர் பாலா அவர்களின் மேலாண்மையில் செயற்படும் BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ் உங்கள் உடல் நலத்திற்கும் பல் நலத்திற்கும் சிறந்த ஒரே இடம்.
3: ஓபன் 7 days a week, காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. வாக்இன்ஸ் வெல்கம், அப்பாயின்மெண்ட்ஸ் வெல்கம்.
1: புதிய பேஷண்ட்ஸ் ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள்.
3: BSRV மெடிக்கல் அண்ட் டென்டல் ஆபீஸ், 3430 Finch Avenue East, Suite 6A, Scarborough, 416-649-63.
4: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள் 437-984-1061. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்னிங் சைட் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்க மறுத்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862, 416-997-3862, அல்லது 416-754-8881, 416-754-8881.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
6: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
7: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074
8: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்ட் FM. லாக் ஆன் டு ஈஸ்ட் FM.ca.

நேரம் 4:02 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசையங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் எந்த மாற்றங்களும் இல்லை. வெளியில் 21°C 24°C ஆக உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. வெயில் மற்றும் முகில் கலந்து காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மாலை வேளையிலிருந்து மழை துருளுக்கான வாய்ப்புகள் ஆரம்பிக்கின்றன. இரவு பொழுதுகளில் அதிக அளவிலான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை மிகமூட்டம் நிறைந்த நாள், கிட்டத்தட்ட 5 mm மழைக்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கின்றது. 26°C நாளை அதிகூடிய வெப்பநிலை. அனைத்து கைபேசிகளிலும் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை நீங்கள் இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றின் ஊடாகவும் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca-க்கு செல்வதனூடாக நீங்கள் அங்கு இலகுவான முறையில் எங்களுடைய ஆப்களை டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அதே வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் .ca-விலும் நீங்கள் இலகுவாக ஸ்ட்ரீம் பண்ணி எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசை எங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது. தமிழன் என்று சொல், தமிழன் என்று சொல். பழங்கால தமிழர்கள் வணிகத்துறையில் மிக முன்னேற்றமடைந்திருந்தார்கள் என்பதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. தமிழர்களின் கடல் வழி போக்குவரத்து என்று சொன்னதும் எங்களுக்கு சோழர்கள் நினைவுக்கு வந்தாலும், அதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர்கள் கடற்பயணத்தில் சிறந்து விளங்கியுள்ளனர். தமிழர்களின் மரக்கலங்கள் தற்போது தென்னிந்தியாவாக உள்ள பகுதிகளின் துறைமுகங்களில் நிறைந்திருந்ததுடன் அவையே இந்து மாசமுத்திரத்தில் பெரும்பாலும் பயணித்த காலம் இருந்தது. யானை, குதிரை, சிங்கம் ஆகியவற்றின் முகங்கள் இந்த மரக்கலங்களின் முகப்பில் அமைக்கப்பட்டிருந்ததாக விவரிக்கப்படுகின்றது. கிறிஸ்துவுக்கு முன்னர் 8ஆம் நூற்றாண்டில் தமிழர் பகுதிகளுக்கும் மேற்கு ஆசிய பகுதிகளுக்கும் இடையில் வர்த்தக தொடர்புகள் இருந்தமைக்கான பல ஆதாரங்கள் உள்ளன. அது மட்டுமன்றி புராதன ஊர் எனும் நகரத்தின் தொல்பொருள் எச்சங்கள், அவற்றில் கிடைத்த தேக்கமரத் துண்டுகள் தமிழர்களின் வணிகத் திறமையை மேலும் முன்னோக்கி நகர்த்துகின்றன. இந்த ஊர் என பெயரிடப்பட்ட நகரம் 4000 ஆண்டுகள் பழமையானதாகும். இந்நிலையில் 6000 ஆண்டுகள் பழமையான வணிக வரலாற்றினை தமிழர்கள் கொண்டுள்ளதாக ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். பண்டைய தமிழர்கள் எகிப்தியர்கள், ரோமர்கள், சீனர்கள், கிரேக்கர்கள், அரேபியர்கள், அசீரியர்கள், பினீசியர்கள் என பல்வேறு நாட்டவர்களுடனும் வர்த்தகங்களை செய்துள்ளனர். இதற்கான பல்வேறு சான்றுகள் அந்தந்த நாடுகளின் தொல்பொருள் சின்னங்கள் பலவற்றில் நிறைந்துள்ளன. குறிப்பாக தமிழர்கள் வணிகம் செய்த பல்வேறு பொருட்களின் தமிழ் பெயர்கள் மேற்கண்ட நாடுகளின் மொழிகளில் திரிபடைந்து பயன்படுத்தப்படுகின்றமையும் முக்கியமானது. அது மட்டுமன்றி பாபிலோனிய நதிக்கரை ஓரங்களில் தமிழர்கள் குடியிருந்தமைக்கான ஆதாரங்களும் அப்பகுதியில் கிடைத்த வழிபாட்டு சின்னங்களின் ஊடாக கிடைத்துள்ளன. புராதன காலம் தொட்டே பல்வேறு துறைகளிலும் அறிவுத்திறனுடனும் தொழில்நுட்ப வல்லமையுடனும் கோலோச்சிய தமிழர்கள் வணிகத்துறையிலும் கடல் கடந்து தடம் பதித்த வரலாறுகளை உலக நாடுகள் பலவற்றின் கதைகள் கூட, பல நாட்டவர்களின் மொழிகள் கூட பறைசாற்றி நிற்கின்றன. தமிழின் தமிழர்களின் பெருமைகளை எடுத்து வரும் ஒரு சிறு காற்றலை பொழுது. தமிழன் என்று சொல், தமிழன் என்று சொல்.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி ஓட்டோ ஹோம் ஸ்டூடண்ட் ரெண்டல் வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப் பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி 6472682710 6472682710.
2: முரளி பஸ் வழங்கும் 34வது ஆண்டு கோடை கால சுற்றுலாக்கள் ஜூன் 25, 26, 27, 28 நான்கு நாட்கள் அமெரிக்க சுற்றுலா. 27ஆம் தேதி வாஷிங்டன் டிசி முருகன் கோவில் தேர் திருவிழா. நியூயார்க் சிட்டி பிட்ஸ்பர்க் டெம்பிள் குரோவ் சிட்டி ஷாப்பிங். July 9, 10, 11, 12 மற்றும் July 23, 24, 25, 26 திகதிகளில் அமெரிக்க சுற்றுலா. July 18, 19 சனி ஞாயிறு மான்ட்ரியல் சுற்றுலா. August 5 முதல் 11 வரை கனடா ஈஸ்ட் கோஸ்ட் சுற்றுலா. முன்பதிவுகளுக்கு அழையுங்கள் முரளி 416-456-3514 416-456-3514.
3: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்கும் இடம் அருகே தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
1: நீங்கள் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகல விதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ் ரீஃபைனான்சிங் ஹோம் ஈக்விட்டி இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகிறார் Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.
2: ஸ்காபரோவில்
4: அகரம் சில்க்
2: 10,000 சதுர அடியில் பிரம்மாண்டமான காட்சியகம்.
4: பிரைடல் சாரீஸ், லெஹங்காஸ், அனைவருக்குமான புதிய டிசைன் ஆடைகள்,
2: ஃபேஷன் ஜுவல்லரிஸ், விதவிதமான தெரிவுகளில்
4: அகரம் சில்க் மார்னிங் சைட் அண்ட் 401
2: வால்மார்ட் பிளாசாவில் 787 மில்டன் அவென்யூ யூனிட் சி ஸ்காபரோ.
4: அகரம் பட்டுக்களின் சிகரம்.
5: வேலையும் போச்சு, காரும் போச்சு, கிரெடிட்டும் போச்சு. கார் இருந்தா தான் வேற வேலையாவது பாக்கலாம். இப்ப எங்க போய் கார் வாங்குறது, கிரெடிட்ட பில் பண்றது?
6: கவலைய விடுங்கோ, மனு அண்ணன் போனா காரோட வீட்டுக்கு வரலாம். கிரெடிட் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நோ ப்ராப்ளம்.
3: மனு தி லோன் அரேஞ்சர் ஓரோ சேல் அண்ட் பைனான்சிங். 5 இடங்களில் உங்களுக்கு விருப்பமான வாகனங்களை வாங்க அழையுங்கள். மனு 6479804779 கிங்ஸ்டன் அண்ட் கலோவே சந்திப்பில் 4251 கிங்ஸ்டன் ரோட் ஸ்கார்ப்ரோ 6479804779.
0: East FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர். East FM 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4:23 திசை எங்கும் கிழக்கு வலித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளில் நாங்கள் மோர்கேஜ் 24 தருகின்ற தகவல்களை அறிந்துள்ள போகின்றோம்.
1: மோர்கேஜ் ஃபைனான்ஸ் நாடலாம் மோர்கேஜ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் ஒரு சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத்தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகி. இதேபோல நீங்கள் செகண்ட் மோர்கேஜினை ஒரு சிறந்த வட்டி வீதத்தில் உங்களுக்கும் பெற்றுத்தருகின்றார். இதில் குறிப்பாக லெண்டர் ஃபீ அப்ரெசல் கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்திலே இந்த இதுக்கான அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்குகளை மேற்கொண்டு தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகி. இந்த செகண்ட் மோர்கேஜ் பற்றி விவரங்களை பெற்றுக்கொள்ள நேரடியாக அழைக்கலாம் 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்க முடியும். குறிப்பாக நீங்கள் ஒரு லைன் கிரெடிட் கார் லோன் கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்தி கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக உங்களுக்கு கொண்டு வந்து இதை பிரதான வங்கியிலான டிடி ஸ்கோஷியா பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் ஒரு குறைந்த வட்டி வீதத்தில் இந்த மோக்கச்சினை பெற்று உங்களுக்கு ஒன் பேமெண்டாக அனைத்து கடன்களையும் செலுத்தக்கூடிய ஒரு வசதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகி. இது பற்றிய விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அல்லது இது பற்றிய இலவச ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் நேரடியாக அழைக்கின்ற பொழுது உங்களுக்கு முழுமையான விவரங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகி 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்கலாம். அதுபோல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி குறிப்பாக நீங்கள் ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கச்சை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியிலே இவ்வாறான ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கச்சை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டிருக்கின்றார் மோக்கேஜ் 24 சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோக்கச்சை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட்டு லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரெனுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத்தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு ஒழுங்கு மேற்கொண்டிருக்கின்றார் மோக்கேஜ் 24 சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் வீட்டுக்கான மோக்கச்சை நீங்கள் பிரதான வங்கியில் செய்ய முடியவில்லை என்றால் கூட அதை பிரைவேட் லெண்டர்ஸ் ஊடாக உங்களுக்கு மோக்கச்சை பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார் சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத்தருகின்றார் மோர்கேஜ் 24 சக்தி பகி 416-821-4512 ஊடாக அழைக்கலாம். உங்களுடைய மோக்கே சம்பந்தமாக ரீஃபைனன்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் அல்லது இலவச ஆலோசனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவமுள்ள சக்தி பகையை நாடலாம். ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். 416-821-4512 416-821-4512

0: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca தமிழ் செய்திகள்.
1: கனடாவில் இணையவழி துன்புறுத்தல்களை தடுக்கும் வகையிலான டிஜிட்டல் பாதுகாப்பு சட்டத்தினை நாளைய தினம் மத்திய லிபரல் அரசு அறிமுகப்படுத்துகின்றது. 16 வயதுக்கு குறைவான சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கான தடைகளை இந்த டிஜிட்டல் பாதுகாப்பு சட்டம் உள்ளடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. டொரண்டோவின் பில்லி பிஷப் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதில் ஒன்டாரியோ அரசு முனைப்பு காட்டி வரும் நிலையில் அதற்கான பொதுமக்கள் கலந்துரையாடல்களை கனடிய மத்திய அரசு ஆரம்பித்துள்ளது. ஜூலை மாதம் 24 தேதி வரையில் பொதுமக்கள், வர்த்தகங்கள், தொழில்துறையினர் என பல்வேறு தரப்புகளிடமிருந்து கனடிய போக்குவரத்து திணைக்களம் கருத்துக்களை பெறவுள்ளது. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினை முதலமைச்சர் விஜய் ஆரம்பித்து வைத்துள்ளார். இதற்கான ஆணையில் முதலமைச்சராக பதவியேற்ற மேடையிலேயே அவர் கையெழுத்திட்டமை குறிப்பிடத்தக்கது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு போதைப்பொருள் பாவனையே பிரதான காரணம் என சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் விஜய், கடந்த பல ஆண்டுகளாக போதைப்பொருள் பரவலை தடுக்க தவறியதன் விளைவே இதுவென தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரையில் வரலாற்றிலேயே சாதனை அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக வெளி விவகாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் கூறியுள்ளார். அரசாங்கத்தினதும் பொருளாதாரத்தினதும் உறுதித்தன்மையை அதிகரித்தமை இதற்கு முக்கிய காரணம் என அவர் கூறியுள்ளார்.
0: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
2: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

நேரம் 4:37 இஸ்டெஃப்எம் 102.7 திசையெங்கும் கிழக்கு கட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஃபீஃபா உலகக்கிண்ண உதய பந்தாட்ட போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. கனடாவிலும் அமெரிக்காவிலும் மெக்சிகோவிலும் இந்த போட்டிகள் நடைபெறப் போகின்றன. குறிப்பாக இந்த முறை போட்டியிடுகின்ற நாடுகளின் எண்ணிக்கையினை ஃபீஃபா 48 விரிவுபடுத்தியிருக்கிறது. கனடாவில் டொரண்டோ மற்றும் வங்கூவர் ஆகிய நகரங்களில் இந்த போட்டிகள் இடம்பெறப் போகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த 2 நகரங்களும் பரபரப்பாக இந்த ஃபீஃபா உலகக்கிண்ண போட்டிகளை நடத்துவதற்கு தயார்படுத்தி வருகின்றன. இவ்வாறான சூழலில் வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது, இந்த ஃபீஃபா உலகக்கிண்ண உதய பந்தாட்ட போட்டிகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது, இந்த நாடு அதிகளவு வெற்றி கிண்ணங்களை வைத்திருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் மீள ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்ளலாம். இந்த அடிப்படையில் பார்த்தால் பிரேசில் அதிகளவிலான ஃபீஃபா உலக கிண்ணங்களை வெற்றி கொண்ட நாடாக காணப்படுகின்றது. 1958, 1962, 1972, 1974 மற்றும் 2002 என்று சொல்லி 5 தடவைகள் பிரேசில் இவ்வாறு இந்த ஃபீஃபா உலக கிண்ண உதயபந்தாட்ட போட்டிகளில் இறுதிப் போட்டிகளில் வெற்றி பெற்று வெற்றி கிண்ணத்தை தனதாக்கியிருந்தது. 4 வெற்றி கிண்ணங்களோடு 2 நாடுகள் இருக்கின்றன. ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் இவ்வாறு தலா 4 ஃபீஃபா உலக கிண்ண வெற்றி கிண்ணங்களை கொண்டிருக்கின்றன. 3 வெற்றி கிண்ணங்களை கொண்டிருக்கின்றது அர்ஜென்டினா. கடந்த உலக கிண்ண போட்டியில் கூட அர்ஜென்டினா வெற்றியாளராக திகழ்ந்தது. அதன் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக 3 கிண்ணங்களோடு அர்ஜென்டினா இருக்கின்றது. 2 கிண்ணங்களோடு 2 நாடுகள் இருக்கின்றன. குறிப்பாக பிரான்ஸ் மற்றும் உருகுவே ஆகிய நாடுகள் தலா 2 வெற்றி கிண்ணங்களை கொண்டிருக்கின்றன இந்த ஃபீஃபா உலக கிண்ண தொடரில். அதுவேளையில் ஒவ்வொரு வெற்றி கிண்ணங்களை கொண்டிருக்கின்றன இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இவை அதிகளவில் வெற்றி கிண்ணங்களை கொண்டிருந்த நாடுகளில் இருந்து ஒட்டுமொத்த வெற்றி கிண்ணங்களை ஒரு வரிசையாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது இந்த ஃபீஃபா உலக கிண்ண போட்டிகள் ஆரம்பமாக இருக்கின்ற சூழலில் ஒரு நினைவூட்டலாக இந்த வெற்றி கிண்ணங்களினுடைய எண்ணிக்கையை நாங்கள் பார்த்திருந்தோம். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 4:40

உங்களுடைய தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர்ஸ் அவங்க 120 மேல இருக்கின்ற பொழுது அப்படி 100,000 வரை பிசினஸ் லைனான கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வைத்ததை பெற்று தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி வகி. குறிப்பாக நீங்கள் ஒரு செகண்ட் மோகேஜினை செகண்ட் மோக்கேஜினை நீங்கள் ஒரு சிறந்த வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். இதில் லெண்டர் ஃபீ அப்ரூசல் கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணியத்திலே அப்ரூவ் பெற்று 72 மணியத்தில் ஃபண்டை பெற்று தருகின்றார் மோக்கேஜ் 24 சக்தி பகி. அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கலாம். அதுபோல நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி குறிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கேஜை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார். குறிப்பாக நீங்கள் ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கேஜை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார் மோக்கேஜ் 24 சக்தி பகி. இதுவரை நீங்கள் ஃபர்ஸ்ட் மோக்கேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை நீங்கள் ஹோம் ஈக்விட்டி லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்று தருகிறார். இதில் பட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோக்கேஜ் 24 சக்தி பகி.

நேரம் 4:51 ஆகின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 திசையங்கம் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இத்தோடு இன்றைய திசையங்கம் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிக்கின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்மின் கோபி டபுள் டபுள் உங்களை சந்திக்கும். மீளவும் நாளைய தினம் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையங்கம் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும்.

0: எல்லாமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக் எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக்கொள்ள ஃபோர்மியூலா ஹோண்டாவின் ஷான் சர்வானந்தன் 416-720-1184. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள் ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ் யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபோர்மியூலா ஹோண்டா. தற்போதைய டரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
3: பதினாறு வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6 9 7 2 9 3 5 8 9 5 8 9 9.
4: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட். ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படிப்போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20 தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வாண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200.
5: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
6: Millennial Mortgage Experts Inc. உங்கள் ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட், கமர்ஷியல் மோர்கேஜ் எதுவானாலும் வங்கிகளிடமிருந்து குறைந்த வட்டியில் பெற முடியும். நீங்கள் பேங்க்ரப்சி அல்லது ப்ரொபோசல் செய்திருந்து அதனை இதுவரை கட்டி முடிக்கவில்லை என்றாலும் பர்ச்சேஸ் அல்லது ரீபினான்சிங் வங்கியூடாக பெற முடியும். அலையுங்கள் ஜானிஸ் ஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியம் மோர்கேஜ் எக்ஸ்பர்ட்ஸ் இங்க், 6478910742. நீங்கள் ஒரு மோர்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்பினாலும் அலையுங்கள் ஜானிஸ் ஷான், 6478910742.
7: வேலை இழந்து விட்டீர்களா? டெர்மினேஷன் பே சரியாக இல்லையா? செவியரன்ஸ் பேக்கேஜில் பிரச்சனையா? ஒர்க் பிளேஸ் ஹராஸ்மெண்ட், அன்பெய்ட் வேஜஸ், ராங்ஃபுல் டிஸ்மிசல், கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்மிசல் போன்ற எம்ப்ளாய்மெண்ட் லோ பிரச்சனைகளா? ட்ரிங்கிங் அண்ட் டிரைவிங், அசால்ட் போன்ற கிரிமினல் வழக்குகளா? லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமாரை தொடர்பு கொள்ளுங்கள். 6477-66519, 6477-66519. எம்ப்ளாய்மெண்ட் லோ வழக்குகள் தகுதியின் அடிப்படையில் முற்பணம் இல்லாமல் கண்டன்சென்சி முறையில் ஏற்றுக்கொள்ளப்படும். லா ஆபீஸ் ஆஃப் வினோத் குமார், 6477-66519. 5189.

0: நேரம் 5:01 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜூன் மாதம் 9 செவ்வாய்க்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. தொடர்வது இஸ்டெஃப்எம்மின் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ருஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேர்களும் நேராளும் கூட 7 வரை கோஃபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 416-5-5-4-4-0-4-0-4-0-4-0-4-0.
0: வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் இந்த மாற்றங்களும் இல்லை.
1: வெளியில் 23°C உணரப்படுவது, 28°C. நாளைய தினம் புதன்கிழமை 26°C ஆகவும் உணரப்படுவது, 35°C இருக்கும்.
0: மாலை வேளையிலிருந்து மழை துளலுக்கான வாய்ப்புகள் ஆரம்பிக்கிற இரவு பொழுதுகளில் சற்று உயர்வான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைய தினமும் மெகமூட்டம் நிறைந்த நாள், கிட்டத்தட்ட 5 மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகளை கொண்டிருக்கிறது. கோஃபி டபுள் டபுளில் நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம். 416-554-4040, 416-554-4040.

0: நேரம் 5:07 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கோபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-44-00
0: இணைந்திருக்கின்ற நேரோடு நாங்கள் பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம் ரிஷி. வணக்கம் லாவண்யா.
0: வணக்கம். அவசரம் அவசரப்படலாம். போட்டு ஒரு கோஷனா போவோம்.
2: பாடம் வாங்கி வச்சு
0: நீங்க நல்லா படிச்சிருக்கேன்னு விளங்குது. அதுக்காண்டி கேள்விக்கு ஆன்சர் பண்ணக்கூடாது.
2: என்ன
1: பாட்டு கேக்கலாம்?
2: முதல் முறை கிள்ளை பார்த்தேன் அந்த பாட்டு சங்கமம் படத்திலிருந்து.
0: கேட்காத க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணி போட்டு கேட்க வேண்டிய க்வெஸ்சனுக்கு தடுமாறீங்க. நீங்கள் அழைத்து பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040, 4-5-5-4-4-0-0. நேரம் 5:08.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: All My Blinds, சகல விதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரிஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds, நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது ஜீப்ரா பிளைண்ட்ஸ் as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரவ் குமார். 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரவ் குமார். 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன்.
3: ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ், ஒன்டாரியோ சர்டிஃபைட் டீச்சர் சபிதா செல்வராஜாவின் தலைமையில் இயங்கும் ஃபோக்கஸ் எஜுகேஷன் சர்வீசஸ் இப்போது புதிதாக இணையும் ஜூனியர் கிண்டர் கார்டன் முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு ஒரு மாத இலவச வகுப்பை வழங்குகின்றார்கள். ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை இந்த இலவச வகுப்பில் இங்கிலீஷ், பிரெஞ்சு, மேத் ஆகிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அழையுங்கள். 6475344509 6475344509. மார்னிங் சைலன்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில் ஃபோக்கஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ்.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸ். 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 இருந்து $150 வரையும், 22 கேரட் 1 பவுண்ட் நகை அடைவுக்கு $1000 இருந்து $1200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5 வீதத்திலிருந்து வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105. 416-834-2266.
1: உங்கள் மனம் கவர்ந்த புத்தம் புதிய ஹோண்டா வாகனம் ஒன்றை குறைந்த ரேட்டில் பெற்றுக் கொள்ள ஃபார்முலா ஹோண்டாவின் ராஜா தர்மலிங்கம். 6478334998. சகல 2026-2025 ஹோண்டா வாகனங்கள், ஹைபிரிட் அண்ட் எலக்ட்ரிக் மாடல்ஸ், யூஸ்ட் ஹோண்டா வாகனங்களுக்கும் ஃபார்முலா ஹோண்டா. தற்போதைய டெரிப் கரிசனைகளின் மத்தியிலும் பாதுகாப்பாக உங்களுக்கான வாகனத்தை வாங்கிக் கொள்வது பற்றிய ஆலோசனைகளுக்கும் ராஜா தர்மலிங்கம். 6478334998. 6478334998.
5: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
6: அடுத்த
7: நேரங்களோடு இணைந்திருக்கின்றார். பேசலாம், வணக்கம்.
8: இருவருக்கும் வணக்கம். கண்ணன் பேசுறேன். நலமா இருக்கிறீங்களா?
7: நல்ல சுகமா இருக்கின்றோம் கண்ணன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
8: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
6: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம் கண்ணன்?
8: பாட்டு இந்த தேவா பாட்டு, காடா பாட்டு, முனிமா முனிமா இந்த பாட்டு.
7: நன்றி, வணக்கம்.
6: 4 1 6 5 5 4 4 0 4 0.

0: நேரம் 5:23 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 இது கோஃபி டபுள் டபுள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: திருமதி செல்வா செல்வி.
0: எப்படி இருக்கிறீங்க திருமதி செல்வா செல்வி?
2: நலமாக இருக்கிறேன். நீங்க எல்லாம் எப்படி?
0: நாங்க எல்லோரும் நல்ல சுகமா இருக்கின்றோம். நன்றி.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: மூவிந்த படத்துல குமுதம்போல் வந்த குமரியே.
0: சரி சரி, பாட்டுங்களுக்காண்டி வர்றது எல்லாரும் கேட்க போறோம். நன்றி அடைந்தோண்டு திருமதி செல்வா செல்வி.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி. 7 வரை கோஃபி டபுள் டபுள் ஒலிக்க இருக்கின்றது. 416-554-4040. பாடலுக்கு முன்னதாக நாங்கள் மோர்கேஜ் 24 தருகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம்.
3: மோர்கேஜ் ரீஃபைனன்ஸ் தேவைகளுக்கு நீங்கள் நாடலாம். மோர்கேஜ் 24 சக்தி பகை 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்குகிறார். உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை வைத்துக் கொண்டு வித் இன் ஹாஃப் அன் அவரில் உங்களுக்கு எந்தெந்த வங்கியில் என்னென்ன வட்டி வைத்தல் எவ்வளவு மோர்கேஜை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதையும் தெரிவிக்கின்றார். மோர்கேஜ் 24 சக்தி பகை குறிப்பாக நீங்கள் ஒரு பிசினஸ் அதாவது ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத்தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு வருகின்றார். மோர்கேஜ் 24 சக்தி பகி இந்த பிசினஸ் கம்பெனி நீங்கள் ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுக்கான இந்த வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட் லோன் பற்றி நீங்கள் மேலதிக விவரங்கள் அல்லது இது பற்றிய இலவச ஆலோசனை நீங்கள் பெற்றுக் வேண்டுமானால் நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இதுபோல நீங்கள் ஒரு லைன் ஆஃப் கிரெடிட் கார்டு லோன் கிரெடிட் கார்டு மற்றும் ஏரிய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோக்கச்சாக பிரதான வங்கியிலான டிடி ஸ்கோஷியா பிஎம்ஓ போன்ற வங்கிகளில் உங்களுக்கு ஒரு சிறந்த வட்டி வீதத்திலே மோக்கச்சினையும் பெற்று உங்களுக்கு ஒரு ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய ஒரு வசதியும் பெற்றுத் தருகின்றார். ஆகவே இது பற்றி கூட விவரங்களை நேரடியாக அழைக்கின்ற பொழுது முழுமையாக அறிந்து கொள்ளலாம். அலையுங்கள். மோர்கேஜ் 24 சக்தி பகி 416-821-4512 நீங்க அழைக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி குறிப்பாக நீங்க ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கச்சை நீங்க பெற்றுக்கலாம். அதிலும் குறிப்பாக ஜிடிஏக்குள்ளே ஜிடிஏ தாண்டி வெளியில் அதாவது நகரா போல்ஸ் இருக்கலாம் லண்டன் ஒன்றாரியோ ஒட்டவா போன்ற இடங்களில் இவ்வாறு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிக்கான மோக்கச்சை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு வருகின்றார். மோர்கேஜ் 24 சக்தி பகை 416-821-4512 நீங்க அழைக்கலாம். உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமி கிட் லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்று தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு ஒழுங்கும் மேற்கொண்டு வருகின்றார். மோர்கேஜ் 24 சக்தி பகை நேரடியாக அழைக்கின்ற பொழுது இது கோமி கிட் லோன் பற்றிய விவரங்களை கூட நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 416-821-4512 அழைக்கலாம். உங்கள் வீட்டுக்கான மோக்கச்சினை நீங்கள் வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அது பீ லெண்டர் சூடாகவும் உங்களுக்கு மோக்கச்சை பெற்றுத் தரக்கூடிய ஒழுங்கையும் மேற்கொண்டு வருகின்றார். மோர்கேஜ் 24 சக்தி பகை குறிப்பாக நினைப்படுத்திக்கொள்ளும் 2 இயர்ஸ்க்கு மேல் நீங்கள் ஒரு பிசினஸ் கம்பெனியை ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720 மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியில் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத்தருகின்றார். மோர்கேஜ் 24 சக்தி பகை உங்களுடைய மோர்கேஜ் சம்பந்தமாக ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவைகள் இருக்கின்ற பொழுது நீங்கள் சக்தி பகையை நாடலாம். 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு ஜிடிஏ பெரும்பாகத்திலே 3 அலுவலகங்களூடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். 416-821-4512. 416-821-4512.

0: தமிழின் இந்த மலையாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-5656.
2: East FM, Tamil, Seedigal.
3: டொரண்டோவில் மக்களுக்கு மழைநீர் சேமிப்பு தாங்கிகளை வழங்கும் திட்டத்துக்காக மேலும் 240,000 டொலர்களை ஒதுக்குவதாக நகர முதல்வர் ஒலிவியா சவ் தெரிவித்துள்ளார். மழைநீர் சேமிப்பு தாங்கிகளுக்காக இம்முறை அதிக அளவிலான கோரிக்கைகள் வந்துள்ளதாகவும் நகர முதல்வர் கூறியுள்ளார்.
4: ஏர் கனடாவின் விமானியொருவர் பல ஆண்டுகளாக தகுந்த அனுமதி பத்திரம் இல்லாமல் நூற்றுக்கணக்கான பயணிகள் விமானங்களை செலுத்தியுள்ளமை கேள்விகளை ஏற்படுத்தியுள்ளது. 27 ஆண்டுகளாக ஏர் கனடாவில் பணியாற்றிய குறித்த முன்னாள் விமானி 17 ஆண்டுகளாக விமானிக்குரிய லைசன்ஸ் இல்லாமல் 900க்கும் மேலான பயணிகள் விமானங்களை செலுத்தியுள்ளதாக பீல் பிராந்திய காவல்துறை தெரிவித்துள்ளது.
3: தமிழ்நாட்டின் புதிய அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்கில் திட்டமிட்டு மின் தடைகள் ஏற்படுத்தப்படுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் விசனம் வெளியிட்டுள்ளார். சில பகுதிகளில் அடையாளம் தெரியாத நபர்கள் ஃபியூஸ்களை பிடுங்குகின்ற கண்காணிப்பு காணொலிகளும் வெளியிடப்பட்டுள்ளன. அதேவேளையில் மின்சாரம் தடைப்பட்டால் வீதிகளை மறித்து போராடுமாறு மக்கள் தூண்டப்படுவதாகவும், மின்வளங்கள் விரைவாக சீரமைக்கப்பட்ட பின்னரும் சிலரின் தூண்டுதலின் பேரில் போராட்டங்கள் இடம்பெறுவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் சாடியுள்ளார்.
4: இலங்கையின் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடை சட்டத்தை அகற்றி அதற்கு பதிலாக புதிய சட்டத்தை கொண்டுவரும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பாடகர் சங்கீதன் கைது செய்யப்பட்டமை எதிர்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது.

0: கோபி டபுள் டபுள் கோபி டபுள் டபுள் 5:33 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும். அடுத்த நீரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் லாவண்யா. வணக்கம் ரிஷி. பபி கதைக்கிறேன்.
2: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க பபி?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க இருவரும் அப்படி?
0: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம். சொல்லுங்க பபி, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: படம் வந்து சாமி போட்ட முடிச்சு, அதுல எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடின பொண்ணெடுத்து வாரேன் வாரேன் கருத்தில் போட்ட
2: பாட்டுங்களுக்காண்டி வருது. எல்லாரும் கேட்க போறோம். நன்றி இணைந்தோன்னு பபி.
1: நன்றி, இருவருக்கும் வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: நன்றி, நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
0: 416-55-44-404-0.

0: அந்த பாடலை மனு மற்றும் சித்ரா ஆகியோர் பாடியிருந்தார்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கட்டு கொண்டிருக்கின்றீர்கள். 5:38
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் கதைக்கிறீங்க?
2: ஐஸ்வர்யா.
0: எப்படி இருக்கிறீங்க ஐஸ்வர்யா?
2: நல்லா இருக்கேன். நீங்க இருவரும் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்க ரெண்டு பேரும் நல்ல சுகமா இருக்கின்றோம். நன்றி. சொல்லுங்க, இந்த நல்ல நேரத்துல எந்த பாட்டு கேட்க போறீங்க?
2: எனக்கு வில்லன் ஒரு காதல் படம் மூவில முன்பே வா முன்பே வா.
1: எல்லாரும் சேர்த்து கேட்கலாம். நன்றி ஐஸ்வர்யா.
2: நன்றி இருவருக்கும்.
0: நன்றி நன்றி நன்றி. நீங்களும் கோஃபி டபுள் டபுள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040 416-554-4040

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணும். இது ஈஸ்டர் ஃபம்.
1: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552. நீங்கள் ஒன்டாரியோ ஹெல்த் கேர் துறையில் ஒரு நம்பகரமான வேலையை தேடுகின்றீர்களா? இதோ உங்களுக்கான ஓர் அரிய சந்தர்ப்பம். JRS காலேஜ் வழங்கும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் சர்டிபிகேட் கோர்ஸ். நீங்கள் ஒரு குவாலிஃபைட் டயட்டரி எய்ட் அல்லது ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கராக இன்றே அழையுங்கள். 416-292-2455. ஃபுல்லி ஆன்லைன் கோர்ஸ், 100 hours கேரண்டீட் பிளேஸ்மெண்ட். ஹெல்த் கேர் துறையில் உங்களுக்கான ஜாப் செக்யூரிட்டியுடன் கூடிய புதிய வேலை வாய்ப்பினை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் JRS காலேஜ். 416-292-2455.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும் கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: லட்டிகா ப்ரொடக்ஷன்ஸ் ஆதரவில் சூப்பர் சிங்கர்ஸ் லைவ் இன் டொரண்டோ. உங்கள் மனம் கவர்ந்த சூப்பர் சிங்கர் நட்சத்திரங்கள் நிகில், தவசீலி, மீனாட்சி மற்றும் மேக்னா நேரடியாக மேடையேறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிக்கு தயாராகுங்கள். கனடா ஈவென்ட் சென்டரில் June 27 சனிக்கிழமை. நுழைவு சீட்டுகள் 30, 50, 75, 100 மற்றும் $150. சிறப்பு சலுகைகள், முன்பதிவுகளுக்கு 10% தள்ளுபடி, குழந்தைகளுக்கு இலவச அனுமதி. 3 டிக்கெட்டுகள் வாங்கினால் 1 டிக்கெட் இலவசம். அலையுங்கள் 6479 9622 6475490059.
1: M&AA Truck and Trailer Parts மற்றும் GKJ Servicesஇன் புதியதோர் பரிமாணம் 5-star tours. Canada, USA கான Paris Wedding Tours போன்ற சகல பயண தேவைகளுக்கும் நாடுங்கள். Luxury Reclining Seats உடன் 11 பேர் பயணிக்கும் வசதி. 16 பேர் பயணிக்க Limo Seat, Sound System, Light Schoolers உடன் Party Bus. குடும்பங்கள் மற்றும் நண்பர்கள் நீண்ட தூரம் பயணிக்க 24 பேருக்கான வாகனங்கள். வெடிங் மற்றும் சுற்றுலா பயணங்களுக்கான பஸ் சேவைகள் அனுபவமிக்க டிரைவர்ஸ் உடன் வழங்கப்படுகின்றன. 5-star tours. 416-474-1398. 416-821-6929.
4: பாட்டுக்கொரு பண்பலை இஸ்தபம் 102.7.
5: 5:49 காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேரை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம்.
7: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: நான் வசந்தன் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நல்ல சுமா இருக்கின்றோம் வசந்தன். நீங்க எப்படி?
6: நான் நல்ல சுமா இருக்கேன். நல்ல சுமா இருக்கேன் ஐயா.
5: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க வசந்தன்?
6: என்ன
7: பாட்டு வருது கேக்கலாம் வசந்தா.
6: நன்றி,
5: வணக்கம்.
7: நன்றி, நன்றி, நன்றி. 7 மணி வரை காஃபி டபுள் டபுள் ஒலிக்க இருக்கின்றது. 416-554-4040.

0: நேரம் 5:54 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், யார் கதைக்கிறீங்க?
2: நான் பாமினி இளங்கோ கதைக்கிறேன்.
0: பாமினி இளங்கோ, எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? இதுவரும்
1: நாங்க ரெண்டு பேரும் நல்ல சும்மா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: கட் லைஃப்ல முத்துமலை இங்கு கொட்டி தீராதோ அந்த பாட்டை விரும்பி கேட்கிறேன்.
0: இரவிக்கு கொட்டு மன்றால் மழை பார்க்கலாம்.
2: ஓகே ஓகே, நான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணா உடனே கிடைக்குது லைன்.
0: ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றீங்களா?
2: ஓகே
0: ஓகே, கரெக்ட்ரா ரொம்ப பரிச்சயமான மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு.
2: ஓகே, தேங்க் யூ.
0: வரவேற்கணும், நிகழ்ச்சிக்கு வரவேற்கணும். நன்றி பாமினி, கால் பண்ணினதுக்கு. நேரம் கிடைக்கும் போது கால் பண்ணுங்க.
2: ஓகே, தேங்க் யூ.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மோட்கேஜ் 24 தருகின்ற தகவல்களையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம்.
3: நாங்கள் மீண்டும் நேரடியாக அடைந்திருக்கிறோம். இந்த பொழுது எங்களோடு மோட்கேஜ் 24 சக்தி பகி நினைந்திருக்கின்றார். வணக்கம் சக்தி பகி.
4: வணக்கம். எந்த ஒரு மோட்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோட்கேஜ் 24 நிறுவனத்திடம் அதற்கான தீர்வு தொலைபேசியும் அழைக்கும் பொழுதே வழங்கிக் கொண்டிருக்கிறோம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக GTA பெரும்பாலத்திலே 3 இடங்களிலே காரியங்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்று பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விடயம், உங்களுடைய மோட்கேஜ் வந்து ஒரு பிரைவேட் இருக்கலாம், இல்லை செகண்ட் மோட்கேஜ் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு மிகுந்த டெப்ஸ் இருக்கலாம். அப்படியான சந்தர்ப்பம் நீங்க இருந்தால் உங்கள் ப்ராப்பர்ட்டியை ரீஃபைனான்ஸ் பண்ணுவதன் மூலம், அதாவது வந்து ஒரு மோட்கேஜை கொண்டு போவதன் மூலம் மாதாந்த கட்டுப்பணங்களை 50% வரை குறைப்பது மட்டுமின்றி பிரதான வங்கிகளான ஸ்கோஷியா, பிஎம்ஓ, டிடி ஆகிய வங்கிகளும் உங்களோட மோட்கேஜை மிக குறைந்த வட்டி வீதத்தில் நாங்கள் வந்து பெற்றுத்தருகிறோம். அலையுங்கள் 416-821-4512 416-821-4512. இது மட்டுமில்லை, இன்னொரு சூழல் வந்து உங்களுக்கு கிரெடிட் கார்டு டெஸ்ட் இருக்கான ஃபர்ஸ்ட் மோட்கேஜை பிரேக் பண்ண இல்லாமல் கூட உங்களுக்கான ஹோம் இக்விட்டி லோனை பெற்றுத்தருவோம். இதற்கு அட்வான்டேஜ் என்ன, ஒரு 100,000 டெப்ஸ் இருந்தால் உங்களோட மாதாந்த கட்டுப்பணங்கள் கிட்டத்தட்ட $3,000 பே பண்ணுவது மட்டுமின்றி உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரும் குறைந்து செல்வதை அவதானிக்க முடியும். ஆனால் ஹோம் இக்விட்டி லோனா பொழுது $820க்கு வந்து வட்டியை முதலும் சேர்த்து கட்டலாம் 100,000க்கு. இதுல வந்து ஹிடன் ஃபீ கிடையாது, லெண்டர் ஃபீ கிடையாது, ரினியூவல் ஃபீ கிடையாது. அலையுங்கள் 416-821-4512 416-821-4512. பட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான பர்ச்சேஸுக்கான மோட்கேஜை வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து பிரதான வங்கிகள் இல்லை என்று சொன்னாலும் கூட எங்கள்கிட்ட இருக்கிற லெண்டர்ஸ் ஊடாக மிக இலவாக அந்த மோட்கேஜை பெற்றுத் தருகிறோம். 416-821-4512 பிசினஸ் லோன் வந்து அப்ரூவல் இன் 1 week. பிரதான வங்கிகள் 2 இயர்ஸுக்கு மேல பிசினஸ் இருக்கணும். கிரெடிட் ஸ்கோர் வந்து 720க்கு மேல இருந்தால் 416-821-4512 416-821-4512 என்ற இலக்கத்தை கலையுங்கள். இது மட்டுமின்றி உங்களுக்கான அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் அதற்கான மோட்கேஜ் நாங்கள் பெற்றுத்தருகிறோம். உங்களுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் மோட்கேஜுக்கும் நாங்கள் அதற்கான மோட்கேஜ் பெற்றுத்தருவோம். கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து சில இதில் வந்து குறைந்த டவுன் பேமெண்ட்டோடு உங்களுக்கான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோட்கேஜையும் உங்களுக்கான பிசினஸையும் நாங்கள் வந்து பெற்றுத்தர முடியும். அலையுங்கள் 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அலையுங்கள். இது மட்டுமின்றி இன்றைய சூழலுங்கிற மோட்கேஜ் பார்ட்னர்ஸ் மற்றும் ரியல் எஸ்டேட் பார்ட்னர்ஸ் ஊடாக வந்து யூஎஸ்ல வந்து இட்ஸ் வெரி குட் ரெண்டல் மார்க்கெட். அதாவது உங்களுக்கு மோட்கேஜையும் கட்டி உங்களோட ரெண்டலும் வந்து அந்த உங்களுக்கு காசு மிச்சம் பெறும். அப்படி ஒரு சூழல் வந்து யூஎஸ்க்கான மார்க்கெட்டையும் வந்து எங்களோட பார்ட்னர்ஸ் ஊடாக நாங்கள் வந்து டெவலப் பண்ணி கொடுக்கின்றோம். அலையுங்கள் 416-821-4512 என்ற இலக்கத்துக்கு அலையுங்கள். மேடம், உங்களுக்கான கமர்ஷியல் மோட்கேஜ், ரெசிடென்டல் மோட்கேஜ், இந்த ஒரு மோட்கேஜ் ஆக இருந்தாலும் ஜிடிஏ பெரும்பாகத்திலே, ஸ்காப்ரோவிலே, மார்க்கமன் மில்ல சந்திப்பிலும், டொரண்டோ டவுன் டவுனிலே யங் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பிலும், மிசிசாகாவிலே ஸ்கொயர் ஒன் மோலுக்கு முன்பாகவும் மோட்கேஜ் 24 நிறுவனம் அமைந்திருக்கின்றது. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் கூறுகின்றேன். 416-821-4512 மோட்கேஜ் 24 நிறுவனத்தை அழைப்பதற்கு 416-821-4512. நன்றி
3: நன்றி சக்தி, எங்களோடு இணைந்து கொள்ளதற்கு.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்க நிகழ்நேரம் 6:03 இருக்கிறது. கோஃபி டபுள் அளித்துக் கொண்டிருக்கிறது. வார நாட்களில் 5 மணியிலிருந்து 7 மணி வரை கோஃபி டபுள் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் தெரிவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ஸ்டீபன் ராஜ்.
0: எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
0: பாட்டு கேக்கலாம்?
2: எல்லாரும்
1: சேர்ந்து கேக்கலாம். நன்றி ராஜ், வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. கோஃபி டபுள் நீங்கள் அழைத்து உங்கள் தெரிவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: 416-5-5-4-4-0-4-0-4-0-4-0.
0: வெளியில் 24 டிகிரி செல்சியஸ், 31 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இரவு பொழுதுகளில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. நாளைய தினமும் இந்த மழைக்கான வாய்ப்புகள் நீடிக்கின்றன. நாளை 29 டிகிரி செல்சியஸ் அகாதி கூடிய வெப்பநிலை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. வாகன எரிபொருள் விலையில் இன்று நள்ளிரவுக்கு பின்னரும் இந்த மாற்றங்களும் இல்லை.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Ajax Mitsubishi-யில் தமிழ் பேசும் மக்களுக்கான விசேட ஸ்பிரிங் ஆஃபர்களை பெற்றுக் கொள்ள தவறாதீர்கள். கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 கிலோமீட்டர்ஸுக்கு ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். ரீடிசைன் 2026 அவுட்லேண்டர் மைல்டு ஹைபிரிட் களை 1.9% ரேட்டில் வாராந்தம் $150 பிளஸ் டாக்ஸில் இருந்து லீஸ் செய்யுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கின்றன. அழையுங்கள். Ahmed Tamzin 437-860-7002 437-860-7002.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன் 416-835-4128 4168354128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899 6472935899.
6: மாஸ்டர் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் ஷீஷாப் என்டர்டெயின்மென்ட் பெருமையுடன் வழங்கும் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ. The rock star returns to Toronto. அனிருத்தின் 15 வருட இசை பயணத்தை கொண்டாட செப்டம்பர் 5ஆம் தேதி சனிக்கிழமை ஸ்கோஷியா பேங்க் அரீனாவில் அனிருத் XV டூர் இன் டொரண்டோ மாபெரும் இன்னிசை இரவு. டிக்கெட்களை ticketmaster.com அல்லது 6473250498 என்ற ஹாட்லைனுக்கு அழைத்து பெற்றுக் கொள்ளுங்கள். Anirudh XV Tour in Toronto, exclusive radio partner East FM 102.7.
7: வாவ், அது எப்படி உங்கட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
8: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
7: அவங்கட ஆபீஸ் அங்க இருக்கு.
9: Fantast Family Dental Clinic, 1001 Fantast Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefieldicum Idil. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
10: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
11: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
10: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
11: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
10: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
11: 416-293-7287
10: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
11: 416-461-6401.
12: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 East FM.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102 தசமேழில் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை 7 மணி வரை கேட்க முடியும்.
1: 416-55-4-4-0-4-0-4-0-4-0.
0: நாங்கள் மோர்கேஜ் 24 தருகின்ற தகவல்களை மீளவும் அறிந்து கொள்ளலாம்.
2: மோர்கேஜ் ஃபைனான்ஸ் உங்களுக்கு வணக்கம் சக்தி பகி.
3: வணக்கம். எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனம் அதுக்கான தீர்வை தொலைபேசி ஊடாக வழங்கி கொண்டிருக்கின்றது. இன்று பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான விடயம் என்னென்னா, உங்களுடைய மாதாந்த கட்டுப்பணங்கள் அதிகரித்திருந்தால், செகண்ட் மோர்கேஜ் இருக்கலாம், இல்லை உங்கள் மோர்கேஜ் பிரைவேட் இருக்கலாம், இல்லை கிரெடிட் கார்டு டெப்ட்ஸ் இருக்கலாம், வெஹிக்கிள் லீஸ் இருக்கலாம், மோர்கேஜ் எல்லாம் கலந்து செல்லக்கூடிய பெரிய ஒரு அமௌண்ட் போகும். அப்படியான சூழலில் நீங்கள் இருந்தால் அது ரீஃபைனான்ஸ் பண்ணுவதன் மூலம் மாதாந்த கட்டுப்பணங்களை கிட்டத்தட்ட 50% வரை குறைப்பது மட்டுமின்றி பிரதான வங்கிகளான டிடி, ஸ்கோஷியா, பிஎம் ஆகிய வங்கிகள் உங்களுக்கான மோர்கேஜும் செய்து தருப்படும். ஆகவே அழையுங்கள், 416-821-4512. இது மட்டுமின்றி உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மோர்கேஜ் பிரேக் பண்ண இல்லாத ஸ்டில் உங்களுக்கு கிரெடிட் கார்டு கடனும் இருக்கு என்று சொன்னாலும் ஹோம் இக்விட்டி லோனை பெற முடியும். இப்போ 100,000 உங்களுக்கு கிரெடிட் கார்டு இருந்தால் நீங்கள் மாதாந்த கட்டுப்பணங்கள் கிட்டத்தட்ட $3,000 மட்டும் நீங்கள் பே பண்ணுவது மட்டுமன்றி உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறைந்து செல்வதையே அதை அணைக்க முடியும். அப்படி ஒரு சூழலில் நீங்கள் இருந்தால் ஹோம் இக்விட்டி லோனை பெற்று தருகிறோம். $830 வட்டியும் முதலும் சேர்த்து கட்டலாம். இது வந்து பிரைவேட் மோர்கேஜ் கிடையாது, ஹிடன் ஃபீ எதுவுமே இல்லை. இதுல வந்து லெண்டர் ஃபீ கிடையாது, ரினியூவல் ஃபீ கிடையாது. அழையுங்கள், 416-821-4512. பர்ச்சேஸுக்கான மோர்கேஜை பிரதான வங்கியை செய்ய மறுத்தாலும் கூட கடைசி நிமிடத்தில் உங்களுக்கான பர்ச்சேஸுக்கான மோர்கேஜை செய்து தருகின்றோம். 416-821-4512. 416-821-4512. இது மட்டுமின்றி உங்களுக்கான பிசினஸ் லோனா இருக்கலாம், மெர்ச்சன்ட் கேஷ் அட்வான்ஸ், அதாவது உங்களுக்கு டெய்லி கேஷ் ஃப்ளோ வர பிசினஸ் ஆக இருந்தாலும் கூட உங்களுக்கான பிசினஸ் லோனை வந்து வித்தின் 3 days உங்களோட வங்கி கணக்கில் அந்த பணம் இருக்கும். 416-821-4512. பட் உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய விரும்புறீங்க, இன்றைக்கு வந்து டொரண்டோ மார்க்கெட் வந்து சரியான ஹை, சாரி மவுண்டேரியோ மார்க்கெட் வந்து லோவாக இருக்கு, கனடியன் மார்க்கெட், ஆனால் யூஎஸ்ல இருக்கிற ரியல் எஸ்டேட் மோர்கேஜ் பார்ட்னர்ஸ் ஊடாக உங்களுக்கான ரெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஜஸ்ட் $20,000 வந்து நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ண முடியும். அது மட்டுமன்றி அதுக்கான உங்களுக்கு ரிட்டர்னும் வந்து ஒரு 20% மேலே உங்களுக்கான ரிட்டர்னும் கிடைக்கும். ஆலயங்கள் மேலதிக விவரங்களுக்கு 416-821-4512. 416-821-4512. நன்றி.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடாவில் இணையவழி துன்புறுத்தல்களை தடுக்கும் வகையிலான டிஜிட்டல் பாதுகாப்பு சட்டத்தினை நாளைய தினம் மத்திய லிபரல் அரசு அறிமுகப்படுத்துகின்றது. 16 வயதுக்கு குறைவான சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கான தடைகளை இந்த டிஜிட்டல் பாதுகாப்பு சட்டம் உள்ளடக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
3: டொரண்டோவின் பிலி பிஷப் விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதில் ஒன்டாரியோ அரசு முனைப்பு காட்டி வரும் நிலையில் அதற்கான பொதுமக்கள் கலந்துரையாடல்களை கனேடிய மத்திய அரசு ஆரம்பித்துள்ளது. ஜூலை மாதம் 24 திகதி வரையில் பொதுமக்கள், வர்த்தகங்கள், தொழில்துறையினர் என பல்வேறு தரப்புகளிடமிருந்து கெனடிய போக்குவரத்து திணைக்களம் கருத்துக்களை பெறவுள்ளது.
2: தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினை முதலமைச்சர் விஜய் ஆரம்பித்து வைத்துள்ளார். இதற்கான ஆணையில் முதலமைச்சராக பதவியேற்ற மேடையிலேயே அவர் கையெழுத்திட்டமை குறிப்பிடத்தக்கது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு போதைப்பொருள் பாவனையே பிரதான காரணம் என சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் விஜய், கடந்த பல ஆண்டுகளாக போதைப்பொருள் பரவலை தடுக்க தவறியதன் விளைவே இதுவென தெரிவித்துள்ளார்.
3: இலங்கையில் இந்த ஆண்டின் இதுவரையில் வரலாற்றிலேயே சாதனை அளவிலான சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக வெளிவிவகார மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் கூறியுள்ளார். அரசாங்கத்தினதும் பொருளாதாரத்தினதும் உறுதித்தன்மையை அதிகரித்தமை இதில் முக்கிய பங்காற்றியதாக அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: music. On your favorite station, 102.7. It's East FM. மாணவர்களுக்கு ஈஸ்ட் எஃப்எம் விடுக்கும் அறிவித்தல். நீங்கள் ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் உள்ளவரா? கோடை காலத்தில் பகுதி நேர வேலை ஒன்றை செய்யும் எண்ணத்தில் உள்ளீர்கள் என்றால் உங்கள் ரெசுமேயை ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com க்கு அனுப்பி வையுங்கள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com.
1: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
2: Ajax Nissan and Infiniti Savings Event. 2026 Nissan Rogue SUV kalayum 0% rate-il finance cheyungal. Anith trim 2026 Nissan Kicks-um 0% finance rate. 2025 Nissan Leaf electric vahanangalai 0% lease matum finance rate-il peralam. 2025 Infiniti QX 50-kal 0% finance and lease rate-il kaathirukkindrana. Completely redesigned 2026 Nissan Sentra-kalayum vandu paarungal. Anith vahana kolvanavugalukkum 4 oil changes ilavasam. Tamilil pesa முகமது லெபி 437-477-7960, 437-477-7960.
3: ஹை ஃபை பார்பர் ஷாப், சிறந்த சிகை வல்லுநர்களால் மென்ஸ் அண்ட் கிட்ஸுக்கான ஹேர் ஸ்டைலினை தனித்துவமான முறையில் சிகை அலங்காரம் செய்து கொள்ளவும். பியர்ட் லைன் அப், பியர்ட் ஷேவ், ஃபேடிங், ஹேர் ஸ்ட்ரைட்னிங், ஹேர் கலரிங், ஃபுல் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், ஃபேஸ் கிளீன் அப், ஹெட் மசாஜ், நியூ போர்ன் பேபி ஹெட் ஷேவ் போன்ற சேவைகளும் வழங்கப்படுகின்றன. ஹை ஃபை பார்பர் ஷாப் ஒவ்வொரு நாளும் காலை 9 மணி முதல் இரவு 9:30 வரை திறந்திருக்கும். மார்க்கம் அண்ட் மெக்னிக்கல் சந்திப்பில் டிம் ஹார்டன்ஸுக்கு அருகில் உள்ள பிளாசாவிலும், ஸ்டீல்ஸ் அண்ட் ஷேட்லாக் சந்திப்பில் வசந்தம் சூப்பர் மார்க்கெட் அருகிலும் அமைந்துள்ளது ஹை ஃபை பார்பர் ஷாப். Ramesh, 437-243-1719, 437-243-1719.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி கார்
5: என்னது?
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
6: 2 ஆண்டின் நிறைவை கொண்டாட தயாராகுங்கள். $5,000 மேல் தங்க நகைகளை நீங்கள் கொள்வனம் செய்யும் போது Audi 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள்.
7: மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது மோதிரம் ஒன்றையும் அன்பளிப்பாக பெறுங்கள்.
6: அசத்தலான டிசைன் நகைகளை 1 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயில் மாதாந்தம் பணம் செலுத்தி வாங்க மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் விஜயா ஜுவல்லரி,
7: 416-900-4599.
8: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: வெள்ளிக்கிழமை இரவு 8:30 செய்திகளின் பின்னர் அவை இலவசமாக அறிவிக்கப்படும். ஈஸ்ட் எஃப்எம் கம்யூனிட்டி அட் gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் சமூகம் சார்ந்த நிகழ்வுகளை நீங்கள் அனுப்பி வைக்க முடியும். மோகேஷ் 24 தருகின்ற தகவல்களை மீளவும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம்.
1: மோகேஷ் 24 சக்தி பகி 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு GTA பெரும்பாக்கத்திலே 3 அலுவலகங்கள் ஊடாக தனது சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை வைத்துக் கொண்டே வித்தின் காஃப் நபரில் உங்களுக்கு எந்தெந்த வங்கியில் என்னென்ன வட்டி விகிதத்தில் உள்ள மோகேஷ் பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை தெரிவிக்கின்றார். மோகேஷ் 24 சக்தி பகி, நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தா உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டி வீதத்திலே பெற்று தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. அதுபோல நீங்கள் ஒரு செகண்ட் மோகேஜினை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அதனையும் பெற்று தருகின்றார். குறிப்பாக செகண்ட் மோகேஜினை மிக சிறந்த வட்டி வீதத்திலிருந்து பெற்று தருகின்றார். இதில் லெண்டர் ஃபீ, அப்ரஸல், கிரெடிட் செக் இல்லாமல் 24 மணி நேரத்தில் அப்ரூவலை பெற்று 72 மணி நேரத்தில் ஃபண்டை பெற்றுத் தரக்கூடிய ஒழுங்கை மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். குறிப்பாக நீங்கள் லைன் கிரெடிட் கார்டு, லோன் கிரெடிட் கார்டு மற்றும் ஏனைய கடன்களுக்கெல்லாம் அதி உயர் வட்டிகளை செலுத்திக் கொண்டிருந்தால் இந்த கடன்களை ஒன்றாக்கி 50% வரை குறைத்து ஒரே மோகச்சாக பிரதான வங்கிகளான TD, ஸ்கோஷியா, BMO போன்ற வங்கிகளில் குறைந்த வட்டி வீதத்திலே மோகச்சினை பெற்று இதிலும் உங்களுக்கு ஒன் பேமெண்டாக செலுத்தக்கூடிய ஒரு வசதியும் உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார் மோகேஜ் 24 சக்தி பகி. இது பற்றிய விவரங்களை நேரடி அழைக்கின்ற பொழுது முழுமையான விவரங்களை அறிந்து கொள்ளலாம். அழைப்பதற்கான தொலைபேசி இலக்கம் 416-821-4512 ஆக நீங்கள் அழைக்கலாம். அதுபோல நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, குறிப்பாக நீங்கள் ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம் அல்லது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கான மோகச்சியை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும், அதிலும் சிறந்த வட்டி வீதத்திலே பெற்றுத் தருகின்றார். இது குறிப்பாக GTA-க்குள்ளே GTA தாண்டி வெளியில் நீங்கள் ஒரு குறிப்பாக ஓட்டோவாக இருக்கலாம், லண்டன் ஒன்டாரியோ, நெக்ராபோல்ஸ் போன்ற இடங்களில் இவ்வாறான ப்ராப்பர்ட்டிக்கான மோகச்சி பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் அதற்கான ஏற்பாடுகளை கூட மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. இதேபோல ஃபர்ஸ்ட் மோகேஜை பிரேக் பண்ணாமல் $500,000 வரை கோமிக்கிட் லோனை லெண்டர் ஃபீ இல்லாமலும் ரினுவல் ஃபீ இல்லாமலும் பெற்றுத் தருகிறார். இதில் வட்டியும் முதலும் சேர்த்து கட்டக்கூடிய ஒரு ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் மோகேஷ் 24 சக்தி பகி. அழைப்பதற்கு 416-821-4512 ஊடாக நீங்கள் அழைக்க முடியும். உங்கள் வீட்டுக்கான மோகேஜினை நீங்கள் வங்கியில் ரினுவல் செய்ய முடியவில்லை என்றால் கூட அது வீலெண்டர் சூடாகவும் மோகேஜ் ரினுவலை பெற்றுத் தருகின்றார் சக்தி பகி என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோல நீங்கள் 2 இயர்ஸ்க்கு மேல் ஒரு பிசினஸ் கம்பெனி ரன் பண்ணி கொண்டிருந்தால் உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் 720க்கு மேல் இருக்கின்ற பொழுது அப் டு $100,000 வரை நீங்கள் பிசினஸ் லைன் கிரெடிட் லோனை பிரதான வங்கியிலே சிறந்த வட்டியத்திலே பெற்றுத் தரக்கூடிய ஒழுங்கும் மேற்கொண்டு தருகின்றார் சக்தி பகி. ஆகவே மோகே சம்பந்தமாக ரீஃபைனான்ஸ் சம்பந்தமாக எந்த ஒரு தேவையில் இருக்கின்ற பொழுது நாடெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவத்தோடு GTA பெரும்பாகத்திலே 3 இடங்கள் அலுவலகங்கள் சேவையை வழங்குகின்றார். மிஸ்ஸஸ் ஆக்கால் எஸ்கே ஒன் மோலுக்கு முன்பாகவும் டொரண்டோவில் ஜங்கன் ஷெப்பர்டில் மிஸ் காப்ரோவில் மாக்கவன் மில்ல சந்திப்பு கருகில் அமைந்திருக்கிறது மோகேஷ் 24 சக்தி பகி. அழைக்க 416-821-4512.
0: நேரம் 6:49 ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இத்தோடு இன்றைய கோபி டபுள் நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம்.
2: மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தொடர்ந்து நம்மொரு நீங்க தொகுத்து வழங்க நிபாஜினி மற்றும் சஹானா விடை பெற்றுக் கொள்ளும். நாங்கள்
2: லாவண்யா,
0: ரிஷிஷ்காந்த். இனிமையான வணக்கம் நேயர்களே.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலைட் Community Legal Services 289-242-5450.
2: பொன்னை வாங்க பல இடங்கள் இருக்கும், ஆனால் நம்பிக்கையை வாங்க விடம் அருது. தமிழர் மத்தியில் தங்கம் வெள்ளி மற்றும் வர்த்தகத்தில் ஒரு புதிய அடையாளம் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் தங்கத்தின் தூய்மையை நவீன முறையில் பரிசோதித்து உடனடி ரிப்போர்டை பெற்றுக் கொள்ளவும், பழைய தங்க நகைகளை சுத்தமான கோல்ட் பாராக மாற்றவும் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். மார்க்மென் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங், 40 வருட அனுபவத்துடன் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ். 416-293-6262. உங்கள் நம்பிக்கைக்கு புதிய தங்காத்தியாயம் எலைகோ.
3: வீட்டில் செய்து தரப்படும் கல்யாண பலகாரங்கள். உங்கள் வீட்டு கல்யாண விழாவுக்கு தேவையான அரிய தரம், சிப்பி சோகி, லட்டு, பூந்தி, மஸ்கெட், முறுக்கு என அனைத்து பலகாரங்களும் மிகவும் தரமாக, சுவையாக, மலிவாக செய்து தரப்படும். அழகான பைகளில் பேக்கிங்கும் செய்து தரப்படும். அழையுங்கள். 647-962-1569.
1: உங்கள் சகல விதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
4: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
1: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
4: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்ட் ஆக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றி தருகின்றார்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு அழையுங்கள். ஆண்டனி டி பொன்ராஜா, கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 4 4 5 7 0 6 5 1, 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
5: Camsonics security camera இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. Camsonics 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6 4 7 3 0 2 5 7 4 8, 6 4 7 3 0 2 5 7 4 8. Camsonics.com.
1: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில். 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள். 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989, 416-332-2989. Some conditions may apply.
6: ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற லைசென்ஸ்ட் பவுண்ட் புரோக்கர்ஸ். குறைந்த வட்டியில் நம்பிக்கையான சேவை. அவசர பண தேவைக்காக உங்கள் மதிப்பு மிக்க தங்கத்தை விற்க வேண்டாம். அதற்கு பதிலாக உங்கள் தங்கத்தை அடகு வைத்து தேவையான பணத்தை உடனே பெற்றுக் கொண்டு பின்னர் எளிதாக மீட்டுக் கொள்ளுங்கள். குறுகிய கால நிதியுதவி எதற்காக இருந்தாலும் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது ரிவர்டேல் அடகு சேவை. 1061 ஜெரார்ட் ஸ்ட்ரீட் ஈஸ்ட், இன்சைட் தி ஸ்மோக்கர்ஸ் மார்ட். அழையுங்கள். 437-984-106. ரிவர்டேல் பவுண்ட் புரோக்கர்ஸ், நம்பிக்கைக்கும் நிதியுதவிக்கும் உங்கள் நெருங்கிய தேர்வு.
7: வித்யாசாகர் லைவ் இன் கான்சர்ட், ஐ கிளீன் கனடா வழங்கும் அப்படி போடு. இசையமைப்பாளர் வித்யாசாகர் மற்றும் அவரது குழுவோடு களமிறங்கி கலக்கும் இசை நிகழ்வு ஜூன் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். கார்த்திக், திப்பு, மதுபால கிருஷ்ணன், புஷ்பவனம் குப்புசாமி, சாய்ந்தவி, ஸ்ரீவர்தினி, பூஜா, அஜய், ஸ்ரீஷா, ஹர்ஷ, இன்னும் பல பாடகர்கள். வாருங்கள், இசையோடு மகிழ்ந்திடுங்கள். ஜூன் 20ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ரீட் கனடியன் கேசினோ ரிசார்ட்டில். நிகழ்ச்சி ஏற்பாடு வீந்திரா ப்ரொடக்ஷன், வண்டமன் என்டர்டெயின்மெண்ட். விவரங்களுக்கு 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200, 416-756-1200.
8: உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்கான ஓர் அவசிய செய்தி. ஆட்டிசம், டைப் 1 டயபெட்டிஸ் உட்பட 36 நோய்களுக்கான கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் பெற இப்போது சிறந்த வாய்ப்பு. பிறந்து ஒரு வயதான குழந்தைகளுக்கு மாதம் வெறும் $39 இருந்து குறைந்த பிரீமியத்தில் காப்புறுதி பெற்றுக் கொள்ளலாம். மேலும் நீங்கள் செலுத்தும் தொகையை எந்த நோய்களும் இல்லையெனில் உங்கள் குழந்தைகள் பல்கலைக்கழகம் செல்லும் போது திரும்ப பெற வாய்ப்பும் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு அலையுங்கள் ஜெய் நடராஜா பைனான்சியல் அட்வைசர் 416-558-2551.
9: சன்ஃப்ளவர் பர்னிச்சர் வழங்கும் மாபெரும் சம கிளியரன்ஸ் சேல். ஜூன் 1 முதல் ஜூலை 15 வரையில் அனைத்து வீட்டு தளவாடங்களும் 50% கழிவு விலைகளில். பவர் ரெக்ளைனர் லெதர் சோஃபாக்கள், பவர் ரெக்ளைனர் செக்ஷனல் சோஃபாக்கள், நீளமான வெல்வெட் சோஃபாக்கள், கெனடியன் மேட் அழகான ஃபேப்ரிக் சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், சோஃபா பெட்கள், டைனிங் டேபிள்கள், சுவாமி மாடம் அலுமாரிகள் அனைத்தையும் மிக குறைந்த விலைகளில் பெற்றுக்கொள்ள சன்ஃப்ளவர் பர்னிச்சர் வழங்கும் சம கிளியரன்ஸ் சேல். 1970 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 6, ஸ்கார்போரோ, 4 3 7 2 6 7 2 3 9 4 4 1 6 2 8 9 9 9 3.
10: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரௌன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பெட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்க படம். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.

0: உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினே கேட்டு பாருங்க.
1: நம்ம கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
2: நன்றி ரிஷி, நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் சஹானா.
3: மாலை வணக்கம் நிபாஜினி. எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி
3: இருக்கீங்க? நானும் நலமா இருக்கிறேன்.
2: சரி, வாழ்க்கையெல்லாம் அப்படி போயிட்டு இருக்கு.
3: அது ஒரு பாட்டுக்கு போகுது, நான் ஒரு பாட்டுக்கு போறேன்.
2: ஆஹா, அந்த பாட்டுல இங்கேயும் வந்துட்டீங்களா?
3: அதே அந்த பாட்டு தான் இங்க போடலான்னு வந்திருக்கேன். 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி 2 மணி
2: நீங்களும் கேட்க போறீங்க. வளமை போலவே அனைத்து அம்சங்களும் இன்றைக்கும் வரப்போகிறது. istfm.ca உடாகவும் நீங்களும் கேட்கலாம். அதையும் தாண்டி பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் istfm தமிழ், யூடியூபில் istfm 102.7.
3: ஆமாம், அதே மாதிரி காலநிலை என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றதை வந்து பார்த்துடலாம். தற்போது வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாகவும் முன்னிலை 30 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் நீங்களும் தொடர்ச்சியாக எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொள்ள istfm.ca வழியாகவும் ஆப்பாக கூட உங்களுடைய போனில் டவுன்லோட் செய்து நிகழ்ச்சிகளை எந்த நேரமும் எங்கிருந்தாலும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சமூக வலைதளங்களில் எங்களது வீடியோக்களை பார்க்க பேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஊடாக istfm தமிழ் எனும் பக்கத்தை பார்வையிடலாம். யூடியூபில் istfm 102.7, அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212 அல்லது எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி istfm102.7@gmail.com.
2: டொரண்டோ மற்றும் ஜிடிஏ பெரும்பாகத்தில் வாகன எரிபொருளின் விலையில் இன்று நள்ளிரவில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. சரி, இப்போ நிகழ்ச்சிக்குள்ள போனோம் என்று சொன்னா, நிகழ்ச்சியில் வளமை போலவே இன்றைக்கும் தங்கத்தமிழ் வார்த்தையில அப்படியே ஆரம்பிச்சு நாங்கள் நல்லதான நாலு விஷயம் உங்களுக்கு சொல்லி நியூஸ் செய்திகள், அதைத் தொடர்ந்து முதன்மை மூன்று பகுதியில் முதலாவது மணித்தியாலத்தில் உங்களை சந்திக்க போறோம்.
3: அதே மாதிரி 8 மணிக்கு டானு நாங்களும் நேர்களை இணைத்துக் கொள்ளும் நேரமாக இருக்க போகிறது. அப்படியே நாங்களும் அள்ளித்தந்த வானம் போட்டி நிகழ்ச்சியோடு நேர்களை இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து 8:30க்கு செய்திகளையும் நீங்கள் கேட்டுக் கொள்ளலாம்.

0: ஒரு தத்துவ பாடலோட நாங்களும் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம் சார். ஆனா இன்னும் அப்படியே புன்னகைத்து கொண்டிருக்கிறீங்க.
1: நாங்களும் தத்துவம், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தத்துவம் தானே சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
0: இருபதில் வாழாமல் அறுபதில்
1: என்ன
0: பயன் என்று சொல்ல வரோம். நீங்களும் தொடர்ந்து முனைந்திருக்கலாம். 9 மணி வரைக்கும் நம்ம உரிவின் நிகழ்ச்சியினுடாக இணைந்திருக்க முடியும் மிஸ்டர் எஃப்எம் வானொலியில். வளமை போலவே இன்றைக்கும் தங்கத்தமிழ் வார்த்தையில நாங்களும் ஆரம்பிக்க போகிறோம். இன்று என்ன வார்த்தை எடுத்து வந்திருக்கிறோம்?
1: ஆமாம், இன்றைய நாள் நாங்கள் தந்து கொள்ள இருக்கும் வார்த்தை இயம்பல். அதுதான் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற வார்த்தையாக இருக்கிறது. இதுக்கு வந்து முக்கியமாக ஒழித்தல் அல்லது பறைசாற்றுதல் என்ற பொருள் வந்து இதுக்கு விளக்கப்படுகிறது.
0: அதாவது ஒரு கருத்தையோ இல்லாவிட்டால் ஒரு செய்தியையோ உரக்க சொல்வதுதான் இயம்பலாக இருக்கிறது. இல்லாவிட்டால்
1: ஆமாமா, அல்லது வந்து இசைக்கருவிகளை முழங்குவது இயம்பல் எனப்படவும், அதுக்கும் வந்து பயன்படுத்தப்படுகிறது இந்த வார்த்தை. இதிலிருந்துதான் இசை கருவிக்கு கூட இயம் அல்லது இயம் கருவி என்ற பெயர் வந்துதான்.
0: எனவே இன்று நாங்கள் தங்கத்தமிழ் வார்த்தையில் எடுத்து வந்த அந்த அழகிய தமிழ் வார்த்தை இயம்பல் என்பதாகும்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 Simcoe Street நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com. www.canadapilotprogram.com.
3: Prisha Law Professional Corporation.
4: வாகன விபத்துக்கோ, வழுக்கி விழுதல், தடுக்கி விழுதல் போன்ற விபத்துக்களுக்கோ உள்ளாகி இருந்தால் தகுந்த இழப்பீடுகளை பெற நம்பிக்கையுடன் அலையுங்கள். 6474780144.
3: 10 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவத்துடன் நட்பான சேவையில் நன்மதிப்பை பெற்ற நிறுவனம்.
4: தமிழ் பேசும் சட்டத்தரணியுடன் நேரடியாக உரையாடுவதோடு இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை.
3: அத்துடன் சேல், பர்ச்சேஸ், ரீஃபைனான்ஸ் ஆகிய ரியல் எஸ்டேட் சட்ட தேவைகளுக்கும் பிரசாந்தி பரம்சோதி, LLB, பாரிஸ்டர் அண்ட் சொலிசிட்டர்,
4: 2225 மார்க்கம் ரோட், Suite 307-647-478-0144.
1: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 416-817-5060. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 416-817-5060. 416-817-5060. You are in good hands with Allstate.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமார்ட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமார்ட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக். தமிழ் பேசும் பல் மருத்துவர்கள் கடமையாற்றுகின்றனர். விஸ்டம் டீத் ரிமூவல் உட்பட சகல விதமான பட் சிகிச்சைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் பட் சிகிச்சைகளுக்கான அரசாங்க உதவி திட்டமான CDCP எதிர்வரும் June 30 காலாவதியாவதற்கு முன்பாக உங்கள் அப்பாயின்மெண்ட்களை மேற்கொள்ள அழையுங்கள். சகல விதமான காப்புறுதிகளும் ஏற்றுக் கொள்ளப்படும். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 3175 Rutherford Drive, Unit 36, Concord, வான் மில்ஸ் மோலுக்கு முன்பாக உள்ள பிளாசாவில். டென்டல் ஆர்ட்ஸ் கிளினிக், 905-761-1181 அல்லது 647-884-9080.
7: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
8: Everything you like, everything you need is found only here.
7: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: 7:24 நிமிடம் இஸ்டெஃபம் வானொலியில் நம்ம ஒரு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: இந்த பொழுதில் நல்லதா நல்ல விஷயம் சொல்லும் நேரமாக இருக்கிறது. இன்றைய நாள் அப்படி என்ன நல்ல விஷயம் சொல்ல போறோம் அப்படின்னா, ஒரு புதிய பணியை தொடங்குவதற்கு முன் உங்கள் மேசையில் ஒரு கிளாஸ் தண்ணீரை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றதான் நாங்கள் சொல்ற ஒரு நல்ல விஷயமா இருக்கு.
0: ஏனென்று பாத்தீங்கன்னா, நாங்கள் ஒரு வேலையோ இல்லாட்டி படிப்புல அந்த ஆழமா அந்த படிப்புலையோ வேலையிலேயோ மூழ்கி போடும் போது தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் சுத்தமாகவே அப்படியே மறந்துடு வந்து வழக்கமாக இருக்கிறது. எனவே இந்த வேலை செய்யும் இடத்திலேயோ நாங்கள் வந்து கண்ணில் படும்படி ஒரு தண்ணீர் பாட்டில் இல்லாட்டி ஒரு கிளாஸில் வைக்கும் போது அதை நாங்கள் அறியாமலே அடிக்கடி தண்ணீர் குடிக்கும் ஒரு பழக்கத்தை தூண்டுமாக இருக்கும்.
1: ஆமாம், அதனால வந்து மொத்தத்தில் ஹைட்ரேட்டடாக இருங்கோ,
0: நிறைய தண்ணி குடிங்க, சமருக்கு நிறைய தண்ணி குடிங்கன்றதுக்காக இந்த விஷயத்தை நாங்கள் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கின்றோம். இந்த பொழுதில் நாங்கள் மோகேஷ் 24 தரும் தகவல்களை கேட்டறிய போகிறோம்.
2: நாங்கள் நேரடியாக இணைந்திருக்கிறோம் இந்த பொழுது எங்களோட சக்தி பகிர்ந்து இருக்கின்றார். வணக்கம் சக்தி பகி.
3: வணக்கம். எந்த ஒரு மோகிய தேவையாக இருந்தாலும் மோகிய 24 நிறுவனத்திடம் நீங்கள் தொலைபேசியில் அழைக்கும் பொழுது அதற்கான தீர்வை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக GTA பெரும்பாகத்திலே 3 இடங்களிலே எங்கள் காரியாலயங்கள் அமைந்திருக்கிறது. யங் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பிலும், மற்றது வந்து ஸ்காப்ரோவிலே மாகவன் மில்லர் சந்திப்பிலும், மற்றது மிசிசாகாவிலே ஸ்கொயர் ஒன் மாலுக்கு முன்பாகவும் அது காரியாலயம் அமைந்திருக்கின்றது. இன்று பலருக்கும் இருக்கிற முக்கியமான விடயம், உங்களோட கிரெடிட் கார்டு டெப்ட்ஸ் 100,000 இருந்தால் உங்களோட மாதாந்த கட்டுப்பணங்கள் கிட்டத்தட்ட $3,000 பே பண்ணுவீங்க. அது மட்டுமின்றி உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் குறைந்து செல்வதையும் அவதானிக்க முடியும். இப்படி ஒரு சூழலில் நீங்கள் இருந்தால் ஹோம் இக்விட்டி லோனை பெறுவதன் மூலம் உங்கள் மாதாந்த கட்டுப்பணங்களை கிட்டத்தட்ட $800 குறைக்கலாம். அதாவது மாதம் $2,200 நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. அதுவும் வந்து இதில் வந்து ஹிடன் ஃபீ கிடையாது, லெண்டர் ஃபீ கிடையாது, ரினியூவல் ஃபீ கிடையாது. உங்களோட ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் அப் டு 500,000 மட்டும் ஹோம் இக்விட்டி லோனை பெற முடியும். 416-821-4512. இது மட்டுமன்றி இந்த பலருக்கும் இருக்கிற விஷயம் வந்து உங்களுடைய மோர்கேஜ் விட வீக்கிலீஸ் இருக்கும், செகண்ட் மோர்கேஜ் இருக்கும், பிரைவேட் மோர்கேஜ் இருந்தால் எல்லா மோர்கேஜும் ஒரு மோர்கேஜ் ஆகி பிரதான வங்கிகளான ஸ்கொஷியா, பிஎம்ஓ, டிடி ஆகிய வங்கிகளை மாற்றுவதன் மூலம் உங்கள் மாதாந்த கட்டுப்பணங்களை 50% வரை குறைத்து தருகின்றோம். அழையுங்கள். 416-821-4512. செகண்ட் மோர்கேஜ் அப்ரூவல் இன் 24 hours, ஃபண்டிங் இன் 72 hours, நோ கிரெடிட் செக், நோ அப்ரேசல். 416-821-4512. இது மட்டுமன்றி இன்று பலருக்கும் இருக்க வந்து ஒரு கமர்ஷியல் பிசினஸ் லோன், உங்களுக்கு 2 years மேல பிசினஸ் இருந்து உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ஓவர் 720 மேல இருந்தால் உங்களுடைய அப் டு 100,000 மட்டும் பிரதான வங்கியில் உங்களுக்கான பிசினஸ் லோனை பெற்று தருவோம். 416-821-4512. பட் உங்களுக்கு கொமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வேண்ட போறீங்கன்னாலும் 10% டவுனோட எங்களால் வந்து அதுக்கான மோர்கேஜை பெற்று தர முடியும் பிரதான வங்கியில். அழையுங்கள். 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ யூஎஸ்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜஸ்ட் $20,000 ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண போறீங்க என்றாலும் நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற ரியல் எஸ்டேட் பார்ட்னர்ஸ், மோர்கேஜ் பார்ட்னர்ஸ் ஊடாக இங்கே இருந்து கொண்டே யூஎஸ்ல ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவதற்கான ஒழுங்குகளை செய்து தருகின்றோம். அதுவும் வந்து அங்கே வந்து சர்ப்ளஸ், அதாவது உங்களோட மோர்கேஜையும் கட்டி உங்களோட மாதாந்தம் வருமானம் வரக்கூடிய விதத்தில் ஃப்ளோரிடா, மயாமி ஃப்ளோரிடா போன்ற மாநிலங்கள், அதாவது 365 நாளும் ஒரு சனி வெதர் உள்ள மாநிலத்தில் உங்களுக்கான மோர்கேஜ் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எங்கள் ரிஃபரல் பார்ட்னர்ஸ் ஊடாக நாங்கள் உங்களுக்கு அந்த ஒழுங்கை செய்து தருகின்றோம். அழையுங்கள். மோர்கேஜ் 24 நிறுவனத்தை எந்த ஒரு ரெசிடென்டல் மோர்கேஜாக இருந்தாலும் கமர்ஷியல் மோர்கேஜாக இருந்தால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 416-821-4512. மீண்டும் 416-821-4512 என்ற இலக்கத்தை கழித்து மோர்கேஜ் 24 நிறுவனத்துடன் நீங்கள் எந்த ஒரு மோர்கேஜ் தேவையை பற்றியும் கலந்து ஆலோசிக்கலாம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி சக்தி பை, உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறேன்.

தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம், ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: டொராண்டோவில் மக்களுக்கு மழைநீர் சேமிப்பு தாங்கிகளை வழங்கும் திட்டத்துக்காக மேலும் 240,000 டாலர்களை ஒதுக்குவதாக நகர முதல்வர் ஆலிவியா சாவ் தெரிவித்துள்ளார். மழைநீர் சேமிப்பு தாங்கிகளுக்காக இம்முறை அதிக அளவிலான கோரிக்கைகள் வந்துள்ளதாகவும் நகர முதல்வர் கூறியுள்ளார்.
1: ஏர் கனடாவின் விமானி ஒருவர் பல ஆண்டுகளாக தகுந்த அனுமதி பத்திரம் இல்லாமல் நூற்றுக்கணக்கான பயணிகள் விமானங்களை செலுத்தியுள்ளமை கேள்விகளை ஏற்படுத்தியுள்ளது. 27 ஆண்டுகளாக ஏர் கனடாவில் பணியாற்றிய குறித்த முன்னாள் விமானி 17 ஆண்டுகளாக விமானிக்குரிய லைசன்ஸ் இல்லாமல் 900 மேலான பயணிகளை விமானங்களை செலுத்தியுள்ளதாக பீல் பிராந்திய காவல்துறை தெரிவித்துள்ளது.
0: தமிழ்நாட்டின் புதிய அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் நோக்கில் திட்டமிட்டு மின் தடைகள் ஏற்படுத்தப்படுவதாக அமைச்சர் நிர்மல்குமார் விசனம் வெளியிட்டுள்ளார். சில பகுதிகளில் அடையாளம் தெரியாத நபர்கள் ஃபியூஸ்களை பிடுங்குகின்ற கண்காணிப்பு காணொலிகளும் வெளியிடப்பட்டுள்ளன. அதேவேளை மின்சாரம் தடைப்பட்டால் வீதிகளை மறித்து போராடுமாறு மக்கள் தூண்டப்படுவதாகவும் மின் வளங்கள் விரைவாக சீரமைக்கப்பட்ட பின்னரும் சிலரின் தூண்டுதலின் பேரில் போராட்டங்கள் இடம்பெறுவதாகவும் அமைச்சர் நிர்மல்குமார் சாடியுள்ளார்.
1: இலங்கையின் சர்ச்சைக்குரிய பயங்கரவாத தடைச்சட்டத்தை அகற்றி அதற்கு பதிலாக புதிய சட்டத்தை கொண்டுவரும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் பாடகர் சங்கீதன் கைது செய்யப்பட்டமே எதிர்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது.
2: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.
3: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் FM.

0: நாலு விஷயம்
1: FM 102.7 East FM.ca.
2: வீடு விற்பனை துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் மக்களின் நன்மதிப்புடன் முன்னணியில் இருக்கும் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், முகுந்தன் கனகரட்னம். இப்போது ஒன்டாரியோவில் புதிதாக கட்டப்படும் வீடொன்றை வாங்குவோருக்கு அரிய சந்தர்ப்பமாக $130,000 வரையில் HST ரீபேட்டினை அரசாங்கம் வழங்குகின்றது. இந்த அனுகூலத்தை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பயர்ஸ் மட்டுமன்றி முதலீட்டாளர்களும் தமது வீட்டுக்கனவை நனவாக்கலாம். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் முகவர்கள் கிருஷ் சிவபாதம், 416-895-4457, முகுந்தன் கனகரட்னம், 416-303-0910.
3: கனடாவின் நம்பர் ஒன் PHEV களை 1.49% ரேட்டில் வாராந்தம் $108 பிளஸ் டாக்ஸில் இருந்து பைனான்ஸ் அல்லது லீஸ் செய்யுங்கள். 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ். மார்க்கெட்டிலேயே சீப்பஸ்ட் SUV-ஐ பெஸ்ட் வாரண்டியுடன் பெறும் வாய்ப்பாக 2026 RVR களை வாராந்தம் $78 பிளஸ் டாக்ஸில் இருந்து 5 ஆண்டுகளுக்கு அல்லது 100,000 kilometers ஃப்ரீ ஆயில் சேஞ்சஸ் உடன் பெற்றுக் கொள்ளுங்கள். அனைத்து புதிய வாகன கொள்வனவுகளுக்கும் விசேட பரிசுகளும் காத்திருக்கும். ஆமட் தம்சீன், 437-860-7002.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலை வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: Bridal Town Dental, Dr. Jayabalan, University of Toronto வில் கல்வி பயின்ற பல வருட அனுபவம் வாய்ந்த பெட் சிகிச்சை நிபுணர். குழந்தைகள் முதல் முதியவர் வரை அனைத்து விதமான பெட் சிகிச்சைகளும் வழங்கப்படும். Bridal Town Dental, Dr. Jayabalan, 2000 ஆண்டிலிருந்து சேவை. 385 Silver Star Boulevard, Unit 217, Midland and Mechanical, Maxim Building in the Rona Plaza, Scarborough. அழையுங்கள் 416-492-3775, 416-492-3775.
6: விவாஹா டொரண்டோ, கல்யாண பட்டு சேலைகள் கண்கவரும் தெரிவுகளில் வாங்க விவாஹா டொரண்டோ.
7: எப்பொழுதும் வித்தியாசமான டிசைன்ஸ், வித்தியாசமான ஸ்டைல், ஸ்பெஷலைஸ்ட் இன் காஞ்சிபுரம் கஸ்டமைசேஷன்,
6: பியோர் காஞ்சிபுரம் சில்க் சாரீஸ், மென்ஸ் வேஷ்டிஸ், இன்னும் பல.
7: கல்யாண பட்டு சேலைகளுக்கு கைராசியான இடம் விவாஹா டொரண்டோ,
6: மாக்கமேன் ஸ்டீல்ஸ் பிளாசாவில் ப்ளூ பில்டிங்கில் உங்களை அழைக்கின்றது விவாஹா டொரண்டோ.
7: அழகோ அழகு, 6477873784.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
9: East FM 102.7.

0: 7:45 மிஸ்டர் எஃப்எம் வானொலியில் நம்ம ஒரு இவ்வளவு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த பொழுதில் நாங்கள் முதன்மை 3 பகுதிக்கு வந்திருக்கின்றோம்.
1: ஆமாம், அந்த வகையில் என்ன முக்கியமான செய்திகள் இருக்கிறது அப்படின்றது பார்த்துடலாம். அமெரிக்காவின் ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று ஹோமோஸ் நீரிணை அருகே விழுந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. பின்னர் அமெரிக்க அதிகாரிகள் அந்த ஹெலிகாப்டர் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக கூறியிருக்கின்றார்கள்.
0: ஹெலிகாப்டரில் இருந்த 2 விமானிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்களா பட்டிருக்கிறார்கள். அவருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இந்த சம்பவம் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான பதற்றம் அதிகரித்துள்ள நேரத்தில் நடந்ததால் நிலைமை மேலும் மோசமடையுமோ என்ற கவலையும் உருவானது.
1: ஆமாம், இதற்கு பதிலாக அமெரிக்கா ஈரானின் சில இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் தாக்குதல்கள் தொடர்ந்தால் பதிலடி கொடுப்போம் என்றும் ஈரான் எச்சரித்ததாகவும் தகவல்கள் வெளியாகின்றன.

0: நிறுத்த முயற்சி செய்கிறது. இதே நேரத்தில் அட்நாக் உலகின் பல நாடுகள் தனது எரிசக்தி முதலீடுகளை அதிகரிக்க விரும்புகிறது என்று வந்து தெரிய வந்திருக்கிறது.
1: எந்த குறிப்பிட்ட திட்டமும் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. ஆனாலும் அல்பர்டாவில் செயல்படும் நோவா கெமிக்கல்ஸ் நிறுவனம் மூலம் இந்த அட்நாக் ஏற்கனவே கனடாவில் இருப்பை கொண்டிருக்கின்றது. இந்த முயற்சி வந்து கனடா மற்றும் யுஏ இடையேயான எரிசக்தி ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தலாம் என்றும் கூட குறிப்பிட்டிருக்கின்றார்கள்.
0: இதே மாதிரி இன்னொரு முக்கியமான செய்தி, 2026 ஃபீஃபா உலகக்கோப்பை போட்டி நெருங்கி வரும் நிலையில் பல கவலைகள் எழுந்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்த முறை 48 அணிகள் அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ ஆகிய 3 நாடுகளில் போட்டியிடுகின்றன.
1: பல நகரங்களுக்கு இடையே அதிக விமான பயணங்கள் தேவைப்படுவதால் இது வரலாற்றிலேயே அதிக கார்பன் மாசு ஏற்படுத்தும் உலகக்கோப்பையாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். மேலும் விசா பிரச்சினைகள், குடியேற்ற கொள்கைகள், மனித உரிமை தொடர்பான கேள்விகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்று மற்றும் அதிக செலவுகள் பற்றியும் கவலைகள் எழுந்திருக்கின்றன.
0: ஆமாம், இதனால் வழக்கமாக உலகக்கோப்பை சுற்றியிருக்கும் உற்சாகத்தை விட அரசியல், சுற்றுச்சூழல் மற்றும் நிர்வாக சிக்கல்கள் பற்றிய விவாதங்களே அதிகமாக பேசப்படுவதாக தெரிய வருகிறது. இதுவரை முதன்மை 3 கேட்டிருந்தீர்கள்.

0: நேரம் 7:52 ஈஸ்டம் 102.7 இணைந்திருக்கின்றீர்கள். இந்த பொழுதில் மோர்கேஜ் 24 வழங்குகின்ற தகவல்களையும் கேட்டறிந்து கொள்ளலாம்.
1: வணக்கம்.
2: எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் மோர்கேஜ் 24 நிறுவனம் GTA பெரும்பாகத்திலேயே 3 இடங்களிலே சேவையாட்டிக் கொண்டிருக்கிறது. டொரண்டோ டவுன் டவுனிலே ஜங்கன் ஷெப்பர்ட் சந்திப்பிலும், ஸ்காப்ரோவிலே வாக்கவன் சந்திப்பிலும், மிஸ்ஸாகாவிலே ஸ்கொயர் 1 மோலுக்கு முன்பாகவும் நமது காரியாலயம் அமைந்திருக்கின்றது. இன்று பலருக்கும் இருக்கிற முக்கியமான விடயம் உங்களுடைய கிரெடிட் கார்டு டெப்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு பெரும் சுமையாக இருந்தால், ஒரு 100,000 டெப்ஸ் இருந்தால் கிரெடிட் கார்டு மந்த்லி பேமெண்ட் அரௌண்ட் 3,000, 18-25%, 20-30% பெற முடியும். இலக்கம் மோர்கேஜ் 24 நிறுவனத்தை 416-821-4512. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான கமர்ஷியல் மோர்கேஜ், நீங்க ஒரு வியாபாரத்தை வேண்ட போறீங்க, வியாபாரத்தையும் பில்டிங்கையும் சேர்த்து வேண்ட போறீங்க, உங்களுக்கு பிரதான வங்கியில் உங்களுக்கான கமர்ஷியல் மோர்கேஜ் நாங்கள் பெற்று தருவோம். அழைக்க வேண்டிய இலக்கம் 416-821-4512. ரியல் எஸ்டேட் வந்து மார்க்கெட் வந்து கனடா பொறுத்தமற்ற கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் கூட எங்களுக்கு இருக்க பார்ட்னர் சூடாக வந்து US வந்து உங்களுக்கான மோர்கேஜையும் பிளஸ் அதுக்குள்ள ரியல் எஸ்டேட் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் வந்து நாங்கள் வந்து ரிஃபர் பண்றோம். அது வந்து ஜஸ்ட் ஒரு 20,000 US டாலர்ஸோட உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கப்படுவது மட்டுமன்றி உங்களோட மோர்கேஜையும் பே பண்ணி அங்கிருந்து உங்களுக்கு ROI, உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வருவது மட்டுமே, உங்களுக்கு மேலதிகமான பணம், உங்களுக்கு மாதாந்த பணம் உங்களுக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. மோர்கேஜ் 24 நிறுவனத்தை எந்த ஒரு மோர்கேஜ் தேவையாக இருந்தாலும் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-821-4512 என்ற இலக்கத்துடன் அழைத்து நீங்கள் என்னுடன் கலந்து ஆலோசிக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சக்தி பகி, எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கிறேன்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் eastfm.ca.
1: All My Blinds, சகலவிதமான பிளைண்ட்ஸ் மற்றும் டிரேப்பரைஸை உயர்ந்த தரத்திலும் குறைந்த விலையிலும் தருகின்றார்கள். இப்போது Zebra Blinds மிக குறைவாக $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். நீங்கள் வேறெங்கும் பார்த்த பிரைஸ்கள் பீட் செய்யப்படும் எனவும் உத்தரவாதம் வழங்குகின்றார்கள். All My Blinds நேரடி இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள். இப்போது Zebra Blinds as low as $49 முதல், ஃப்ரீ எஸ்டிமேஷன், ஃப்ரீ இன்சுலேஷன். கண்டிஷன்ஸ் அப்ளை. 191 நகர் அவென்யூ, யூனிட் 15, Scarborough. 416-841-5301. 416-841-5301.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 8 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அதோட அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். இப்ப கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
2: அவங்களோட ஆபீஸ் அங்க இருக்கு.
4: Sandhurst Family Dental Clinic, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidyal, Mechanicum Middlefield Comedial. இலவச ஆலோசனைகளுக்கு 416-299-1020.
5: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சஃப்சல்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷால்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 416-335-4653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகுமிடம்.
4: சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டினை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சால்ட் ப்ரொபோசல், பேங்க்ரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் ஃபைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-90
6: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட், மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
7: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 416-284